0: நீ சொல்லாத்தா.
1: பனித்துளிகள் பூக்களில் முத்தமிட, பசுமை இலைகள் தென்றலோடு நடனமாடும் நேரத்தில் இறைத்துதி பாடி இனிய காலையை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூற்பொழி ஐந்தின் அருள் மாலை.

உலகம் இன்னும் உறங்கும் நேரம், கனவுகள் விழித்திடும் நேரம், தூக்கத்தை வென்று எழும் ஒவ்வொரு நொடியும் வெற்றியை நோக்கி எடுத்து வைக்கும் முதல் அடி. இன்றைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் நாளைய சாதனை அதில்தான் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இறைதுதி பாடி இனிய விடியலை வரவேற்று நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவில் சிப் வடிவமைத்து தயாரிப்பது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சர்வதேச நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாடு திட்டத்தின் கீழ் மீனவ பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

புள்ளினங்களின் கீச்சிடும் புது இசையோடு புது விடையில் பூமியை தழுவும் நேரம். பனித்துளிகள் பூமியில் முத்தமிட, பசுமை இலைகள் தென்றலோடு நடனமாட, இருளை விரட்டி கதிரவன் புன்னகைக்க இசையால் இனிய விடியலை வரவேற்று மகளோடை வண்பலை நிருபுள்ளி ஐந்தின் வசந்த விடியல் நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருபுரி அலைக்குள் கால் நினைத்து செல்ல கருத்து கடலான வள்ளுவனின் வாய்மொழியாக புதுமறை பொழிவு.
1: புதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதுப்பு அழிதல் குரல் எண் 1175.

0: எனக்கு கடலை விட பெரிதான காமத் துன்பத்தை செய்துவிட்டு இமை மூடி தூங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றன என் கண்கள். குறள் எண் 1175 அதிகாரம் கண்புது பழிதல்.
1: படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என் கண்.
0: எனக்கு கடலை விட பெரிதான காமத் துன்பத்தை செய்துவிட்டு இமை மூடி தூங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றன என் கண்கள். குறள் எண் 1175 அதிகாரம் கண்புதுப்படி.
2: ஆறு மணி 6 நிமிடத்தில் சீட்டுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி 5 வசந்த விடையில்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் வசந்த விடியல். கோடை பண்பலை நூற்புழி ஐந்தில் இன்று மலர்ந்து மன வீசுகிருக்கும் நமதனை நிகழ்ச்சி முட்டுக்கள் நிகழ்ச்சி அறிவிப்பினை தொடர்ந்து 6:20 ஆலய உலா, 6:30 கேட்கலாம் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 பல்ஸ் பை தகவல்களோடு சுகமான காலை. நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர் வேரின் இன்று அன்று, 8:00 மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மற்றும் கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா? 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11:00 பட்டுப்பட்டாளம். இன்றைய பட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியானது நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாடும் கருப்பொருளோடு இசைக்கும். நண்பகல் 12:00 பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகொண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மேலவழி, 11:00 தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2:00 துள்ளல் இசை கானங்களோடு இசைக்கும் டோல் தமாகா தூள், பிற்பகல் 3:00 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுபாஷினி அவர்களின் தெரிவில் இசைக்கிருக்கிறது. நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை, 4:30 கிட்கலாம் புமுக்ஸ் வனின்கள் ஜட்டிகள் ராயர்கள் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகை இன்று இசைக்கு அழைக்கிறது கலக்கல் கேள்வியாக. 5:00 இடைக்கால இன்னிசை கீதம் இசைக்கும் சித்திர செவ்வானம், 5:30 கிட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6:00 திரை இசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில், 6:10 புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 நேய உறவுகளின் விமர்சன கடிதங்களுடன் இசைக்கும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில், 7:55 சேவை செய்திகள், 8:00 இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் இசைக்கும் இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது பஞ்சதந்திரம் தைதை தத்தை என 2 விளையாட்டுகளோடு இசைக்கும். நிகழ்ச்சியில் 8:25 ஐயம் தீர்க்கும் 5 சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். 9:00 இறைவு நேர இசைத்தென்றில் வீசும் கொடைத்தென்றில், இன்றைய கொடைத்தென்றில் உயிரில் உறைந்தவையாக, 10:00 சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கும் நினைவே சுகம் என்று பயணிக்க அழைக்கிறது நாமக்கல் மாவட்ட நேயர்களை. 11:00 இரவு சிறகு இவை யாவும் இன்று மலர்ந்த மனம் வீச இருக்கும் நமதனை நிகழ்ச்சி முட்டுக்கள்.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா
3: இன்று புதுச்சேரி திருபுவனை தோத்தாத்திரை பெருமாள் ஆலயத்தை தரிசிக்க

மார்கழி மாதத்தில் பாடப்படும் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ன சொல்கின்றன? கண்ணனையும் சிவனையும் வணங்கி தங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மழை பெய்து நாடு வளம் பெருக வேண்டும் என்று பெண்கள் பாடுவதை சொல்கின்றன. இரண்டிலும் பெண்களே இடம் பெறுகிறார்கள். அதிலும் 5 வயது முதல் 12 வயது வரை உள்ளவர்கள் இரண்டுமே மார்கழி மாதத்து நீராடு முறையை பற்றி மட்டுமல்ல, துயில் எழுப்புதல் பற்றியும் அழகாய் பேசுகின்றன. ஆண்டாள் கொண்டாடிய அழகன் தெய்வநாயக பெருமாளாக புதுச்சேரியில் அருள் செய்கிறார். வாருங்கள் என்று தரிசனம் செய்யலாம். திருபுவனை தோத்தாத்திரி பெருமாள் ஆலயம் 1000 ஆண்டுகள் பழமையானது. கிழக்கு பார்த்த நுழைவாயில் கம்பீரமான ராஜகோபுரம், ஆனால் கொடிமரம் இல்லை. பலிபீடம், பெருமாளை வணங்கியபடி காட்சி தரும் கருடன், சுவாமி கருவறையின் முன் மண்டப கோட்டங்களில் சிற்பியின் கைவண்ணம் பார்க்கலாம். அதில் ராமாயணம், பாகவதம், காவிய காட்சிகளும் புடைப்பு சிற்பங்களும் அவ்வளவு அழகு. அதிலும் கருடாழ்வார் அருகில் 3 பெண்கள் 4 கால்களில் மூவராக அமர்ந்துள்ள சிற்பமும் நம்மை வியக்க வைக்கிறது. இன்னொரு பக்கம் நரசிம்ஹரின் பல்வேறு வடிவங்கள் காவியங்களாய். மண்டபம் ஏறும் படிகளில் ஒரு பக்கம் சிங்கங்கள், மறுபக்கம் யானைகளின் அணிவகுப்பு வியப்பில் ஆழ்த்துகிறது. கருவறை முன் மண்டபத்தில் இருபுறமும் குபேரன் சிற்பங்கள் அழகுற இருக்கின்றன. அது மட்டுமல்ல, கண்ணன் வெண்ணை திருடி தாயிடம் அடிவாங்குதல், கோபியர்களின் ஆடைகளை திருடுதல் போன்ற சிற்பங்கள் எல்லாம் அவ்வளவு நேர்த்தியாக வடித்திருக்கிறார்கள். கருவறையில் தோத்தாத்திரி பெருமாள் எனும் தெய்வநாயக பெருமாள் சுகாசன கோலத்தில் 5 அடி உயரத்தில் ஒரு காலை மடக்கி மறு காலை தொங்கவிட்டு மந்தகாச புன்னகை பூத்து ஸ்ரீதேவி பூதேவியோடு எழிலாக காட்சி தருகிறார்.

0: மாதவ.
1: உற்சவர் வரதராஜ பெருமாள் சுவாமி சன்னதியின் தென்மேற்கில் பெருந்தேவி தாயாரும் அற்புத அழகோடு சுகாசனத்தில் அருள்கிறார். எங்கும் இல்லாத சிறப்பாக கருவறையை ஒட்டி சுற்றி வரும் விதமாக சிறிய பிரகாரம் அமைந்திருக்கிறது. பக்தர்கள் 48 சுற்றுகள் சுற்றி இறைவனை பிரார்த்தனை செய்கிறார்கள். கருவறை விமானம் விரானூர் பூமீஸ்வரர் காஞ்சிபுரம் கௌகீஸ்வரர் திருக்கோயிலை நினைவுபடுத்துகிறது. குருவும் சுக்கிரனும் ஐக்கியமான தலம் இது. பிரகாரத்தில் ஆண்டாள் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதிகள் இருக்கின்றன. பஞ்ச கிருஷ்ண ஆரண்யங்களில் இதுவும் ஒன்று. 1937 திருவல்லிக்கேணியிலிருந்து பெரிய சடாரி பள்ளக்கில் எடுத்து வந்து திருபுவனையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதுபோல நாங்குநேரி தோத்தாத்திரி பெருமாளின் பாசுரங்களை திருபுவனை பெருமாளுக்கும் பொருத்தி பார்ப்பது பக்தர்களின் வழக்கம். பராந்தக சோழன் திருப்பணி செய்த இத்தலம் தோஷங்கள் தீர்க்கும் மிகச்சிறந்த பரிகாரத்தலமாக விளங்குகிறது. குறிப்பாக திருமண பேறு, குழந்தை பேறு வேண்டுபவர்கள் தங்கள் வயதிற்கு ஏற்றபடி எண்ணிக்கையில் நெய்தீபம் ஏற்றி கருவறையில் அமைந்திருக்கும் சிறிய பிரகாரத்தில் 48 முறை வளம் வருகிறார்கள். தை மாதத்தில் ஆற்று திருவிழாவின் போது சுவாமி பல்லக்கில் வீதியுலா

0: தீர்த்தவாரி சன்னியாசி குப்பத்தில் மாப்பிள்ளை சாமியாக சென்று அங்கே வரவேற்பை பெறுவது மிகச் சிறப்பான வைபவம். திருபுவனையில் அருள் செய்யும் தோத்தாத்திரி பெருமாளின் திருப்பாதத்தை பற்றுவோம். நல்ல திருப்பங்கள் நிறைந்த வாழ்வினை பெறுவோம். இன்று புதுச்சேரி திருபுவனை தோத்தாத்திரி பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வசந்த விடியல்.
4: இசைத்தன்றலோடு இனிசை தென்றலாக இனிய விடியலை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. எட்டு 30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக வர இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? தூரத்து சொந்தங்களுக்காக வர இருக்குதுங்க. வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்க அனைத்து மாவட்ட அன்பு உறவுகளும் அளிக்கலாம். நியூஸ் ஆன் இயர் செயலியில் கேட்டுட்டு இருக்கவங்களும் கூப்பிடலாங்க. இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகத்தில் இணையலாம்.

0: புதுக்கோட்டை மாவட்டம் எலனாப்பட்டி புனித உபகாரமாதா திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை 6 மணிக்கு பாடல் திருப்பலி. கொடைக்கானல் பெருமாள் மலை அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லட்சுமண பெருமாள் திருக்கோவில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லட்சுமண பெருமாள் திருக்கல்யாணம்.
1: உப்மாவா போரான டிஷ்
2: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
7: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்துல நம்மள சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா சிச்சிட்டே இருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: நலாயினி.
0: நலாயினியா? நலாயினி அழகா ஒரு கிளிப் குத்திருக்கீங்களே, இது என்ன கலரு?
1: ப்ளூ.
0: நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வெப்படை.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே.
0: எங்களுக்கு என்ன சொல்லுறீங்க?
1: பாணி பஸ்.
0: எங்க பாடுங்க கேப்போம்.
1: பாணி பஸ்ஸா ஜம் ஜம் ஜா சாக்கலே கே நிக்கலேலா பாயே புசதே புசதேரா நீச்சே தாத்தா ஊபுதாம்.
0: ஆஹா, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியலையா? ஹிந்தி மினிஸ்டர் போய் கேளுங்க. சரி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா அம்மா ஆயா.
0: அப்படியா? உங்க அப்பா பேர் என்ன?
1: என்ன
0: செய்வாங்க? நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடிப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
3: பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
5: நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில் வர இருக்குதுங்க. 9:30 கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம் கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா?

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
8: இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில் வர இருக்குதுங்க. 9:30 கிட்கலாம் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவில் இஞ்சி தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா?

தோல்வியை நினைத்து நின்று விடாமல் இன்றைய மகிழ்ச்சியையும் வெற்றியின் சுவாசத்தையும் எண்ணி மகிழ்ச்சியான இந்த இனிய நாளில் பயணிப்போம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நற்புழியாய் தன் வசந்த விடியல் நிகழ்ச்சியடைந்த நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பூசியான்.

0: கோடை பண்பலை 100.5 அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி
0: வழங்கிய வசந்த விடியல்
4: இனம் கொடை பண்பலை 100.5 பல்சுவை தகவல்களோடு புலர் அழைக்கிறது சுகமான காலை.

உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. புதிதாய் பிறக்கும் ஒவ்வொரு காலையும் நம் வாழ்க்கைக்கு மற்றொரு அழகான வாய்ப்பு. நேற்றின் நினைவுகளை கொஞ்சம் ஓரமாய் வைத்துவிட்டு இன்றைய நாளை இனிமையாய் தொடங்கலாம். உங்களின் இன்றைய காலை பொழுதை இசையோடும் இனிய நினைவுகளோடும் இனிமையாக வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 இது சுகமான காலை. நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

0: நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக.
1: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
6: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேனீ வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: சாராம்சம்
1: அல்லது
0: மையப்பொருள்
1: அல்லது
0: கருப்பொருள்
1: அல்லது
0: கைலி
1: சாரம்
0: மையப்பொருள்.

நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில். 9:30க்கும் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவில்லின் இன்றைய தலைப்பு, கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா? தொடர்ந்து இணைந்து இருங்கள் கோடை பண்பலை 100.5 உடன்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடி கணிக்கிற ஒரு சில மண்டாடி ஆகும்.
3: RS Entertainment எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
4: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
7: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
8: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: வணக்கம் அண்ணா.
10: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
9: என்னமண்ணா மிகவும் களைப்பாக தெரிகிறீர்கள்.
10: அதுவா அமைச்சரே, நான் அதிகம் பயன்படுத்தி இனி பயன்படுத்த முடியாமல் இருக்கிற சில பொருட்கள், இனி பயன்படுத்தவே மாட்டேன் என்று தூக்கி போட்ட சில பொருட்கள், எனக்கு பிடிக்காத சில பொருட்கள் என்று பல பொருட்கள் அரண்மனையில் தேங்கிவிட்டன. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு வந்தேன் அமைச்சரே.
9: ஓஹோ, அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டனவோ, அதனால் தான் அப்புறப்படுத்த சொல்லிவிட்டீர்களோ அண்ணா?
10: அமைச்சரே, போன மாதம் வாங்கிய பொருட்களே அவ்வளவு சேர்ந்து விட்டதையா?
9: என்ன, போன மாதம் வாங்கிய பொருளை தேவையில்லை என்று தூக்கி எறிய போகிறீர்களா? எனக்கு நினைத்து பார்க்கவே தலை சுற்றுகிறது அம்மா. இதுவெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியவில்லை.
10: அமைச்சரே, நான் ஒரு நாள் பயன்படுத்தி இருந்தாலும் அந்த பொருட்கள் எனக்கு மிக மிக பழையவைதான் அமைச்சரே. எனக்கு வேண்டாம் என்றால் வேண்டாம் தான். அதற்கு பதிலாக புதிய பொருட்களை வாங்க சொல்லி இப்போதுதான் உத்தரவிட்டு விட்டு வந்திருக்கிறேன்.
9: நன்றாய் வருவீர்கள் மன்னா, நன்றாய் வருவீர்கள். கஜானா கணக்கு வேறு கரைந்து கொண்டே வருகிறது, கருத்தில் கொள்ளுங்கள்.
10: அமைச்சரே, வந்தீர்களா, நான்கு கருத்துக்களை சொன்னீர்களா, போனீர்களா என்று இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு என்னை கருத்தில் கொள்ளுங்கள், நினைவில் கொள்ளுங்கள், எண்ணத்தில் கொள்ளுங்கள் என்று என்னை படுத்தாதீரையா?
9: ஏன் மன்னா, கழிவு பொருட்களை கூட சேகரித்து அதை மறுசுழற்சி செய்து ஆக்கப்பூர்வமாக அதிலிருந்து ஏதாவது செய்ய முடியுமா என்று மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னடாவென்றால் போன மாதம் வாங்கிய பொருளை பழசு என்று தூக்கி எறிந்து பணத்தை வீணடிக்கிறீர்களே மன்னா.
10: அமைச்சரே, என்னை கேள்வி கேட்காதீர்கள். என்ன கழிவு பொருட்களிலிருந்து ஆக்கப்பூர்வமான பொருட்களை உருவாக்குகிறார்கள், விவரத்தை சொல்லிவிட்டு செல்லுங்கள்
9: மன்னா. காஷ்மீரின் கிரீடம் என்று அழைக்கப்படும் தால் ஏரி ஸ்ரீநகரின் இதய பகுதியில் அமைந்திருக்கிறது. அழகான படகு சவாரி, மிதக்கும் தோட்டங்கள், பனிமலையின் பின்னணி என்று அந்த இடமே இயற்கையின் சொர்க்கமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட தால் ஏரியானது சமீப காலமாக மாசடைந்து வருவதாக சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
10: அப்படியா அமைச்சரே?
9: ஏரியின் அழகை குலைக்கும் ஆகாய தாமரை போன்ற சில இயற்கை தாவரங்களின் கழிவுகளை சேகரித்து அதிலிருந்து சூழல் நட்பு கைவினைப் பொருட்கள், அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லி கைவினைப் பொருட்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தால் ஏரி பகுதியில் வாழும் மக்கள்.
10: அடே அப்பா,
9: இதற்கு கிராஸ் மாஷே என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தால் ஏரியிலிருந்து சேகரிக்கப்படும் இயற்கை கழிவுகளான தாவரங்களின் தண்டு பகுதியில் இருக்கும் நார்களின் உதவியோடு பேப்பியர் மாஷே முறையுடன் இணைக்கப்பட்டு பூந்தொட்டிகள், சுவர் அலங்கார பொருட்கள், பைகள் என்று இயற்கையான முறையில் சில பல கைவினைப் பொருட்களை தயாரித்து வருகிறார்களாம் அண்ணா.
10: இதிலிருந்து இப்படியெல்லாம் தயாரிக்க முடியுமோ?
9: மீதமுள்ள தாவர கழிவுகளின் மூலம் இயற்கையான உரம் தயாரிக்கப்பட்டு அப்னாகாத் என்ற பெயரில் விவசாய

0: வழங்கப்படுகிறதாம்.
1: ஓ பலே பலே.
0: இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையானது ஏரியின் சூழலை பாதுகாப்பதுடன் உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக மாறியிருக்கிறது. இவர்களால் தயாரிக்கப்படும் இந்த இயற்கையான கைவினைப் பொருட்கள் ஆன்லைன் வணிக சந்தையிலும் நேரடியாக கடைகளிலும் சில கார்ப்பரேட் நிறுவனங்களில் சிறப்பு பரிசு பொருட்களாகவும் வழங்கப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டு வருகின்றனவாமண்ணா.
1: சிறப்பு சிறப்பு அமைச்சரே, காஷ்மீர் டால் ஏரி பகுதியில் வாழும் மக்களின் கலை திறன்கள் மென்மேலும் ஜொலிக்க தர்பாரின் சார்பில் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் அமைச்சரே.
0: சரி மன்னா, நீங்கள் கடந்த மாதம் வாங்கிய பொருளையே பழசு என்று தூக்கி எறிந்து விட்டேன் என்று சொன்னீர்களே. அண்மையில் ராணியாரோடு பேசிக் கொண்டிருந்த போதுதான் சொன்னார், நீங்கள் ஒரு பொருளை ஒரு வருடமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் மாற்றாமலேயே வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்.
1: அப்படியா? அப்படி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லையே அமைச்சரே. என்ன பொருளை நான் வருட கணக்கில் மாற்றாமல் வைத்திருக்கிறேன் சொல்லுங்கள்.
0: நீங்கள் பல் துளக்கும் பிரஷை மாற்றி ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிறதா மன்னா?
1: என்ன
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியோடு.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று செப்டம்பர் 19 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இங்கிலாந்து நாவலாசிரியர் வில்லியம் கோல்டிங் பிறந்தது 1911 இதே தினத்தின் அன்று. இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த அமெரிக்க நாட்டின் விண்வெளி வீரர் அவர். அந்நாட்டின் கப்பல் படை அதிகாரியுமாக பணியாற்றினார். அது மட்டுமல்ல, இவர் ஒரு விமான ஓட்டியும் கூட. அவர்தான் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளியில் பயணம் செய்த பெண்களில் அதிக நேரம் விண்வெளியில் இருந்தவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. புவியீர்ப்பு விசைக்கு அப்பால் விண்வெளியில் காற்றில்லா இடத்தில் தவழ்ந்து கொண்டே, ஏன் மிதந்து கொண்டே வேகமாக சுழலும் விண் ஓடத்தில் ஏற்பட்ட பழுதினை சரிபார்த்த பெருமை இவருக்கு உண்டு. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் விண்வெளியில் இருந்து பாஸ்டன் மாரத்தான் ஓடிய முதல் பெண்மணி என்ற பெயரை 2007 ஏப்ரல் 16 பெற்றார். அதே ஆண்டு செப்டம்பரில் இந்தியா வந்த சுனிதாவுக்கு குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் விஸ்வ பிரதிபா விருது வழங்கப்பட்டது. உலக அளவில் மனிதாபிமான சேவை விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பிறந்தது 1965 இதே தினத்தில் அன்று. மிகச்சிறந்த தமிழிசை நாடக கலைஞர், அரசியல், திரைப்படம், ஆன்மீகம் என பல துறைகளிலும் புகழ் பெற்றவர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடியில் பிறப்பு. தனது குரல் வளம் மூலம் தமிழ் திரையுலகில் பெற்றது அரும் பெரும் சிறப்பு. அவர்தான் கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் எனும் கே.பி. சுந்தராம்பாள். நமது தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இவரை கொடுமுடி கோகிலம் என்று புகழ்வார். வேலு நாயர் ராஜாமணி அம்மன் நாடக குழுவில் சேர்ந்து முதன் முதலாக நல்ல தங்காள் நாடகத்தில் ஞானசேகரன் என்ற ஆண் வேடமிட்டு நடித்தார் சுந்தராம்பாள். தொடர்ந்து எண்ணற்ற நாடகங்களில் நடிப்பு. தனது சொந்த குரலாலே பாடி நடித்த காரணத்தால் அநேக ரசிகர் மரங்கள் இடம் பிடித்தார். 1917 இலங்கையின் கொழும்பு நகருக்கு சென்று அங்கும் எண்ணற்ற நாடகங்களை அடித்துவிட்டு தமிழ்நாடு திரும்பினார். அன்றைய நாட்களில் மிகவும் புகழ்பெற்ற நடிகரான எஸ்.ஜி. கிட்டப்பாவை திருமணம் செய்து கொண்டார். சிறிது காலத்திலேயே தன் கணவர் இறந்து போகவே அன்று முதல் வெண்ணிற ஆடை உடுத்தி வந்தார். திரைப்படங்களில் எந்தவித ஆண்களோடும் சேர்ந்து நடிப்பதில்லை என்று முடிவெடுத்து ஆன்மீக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். எண்ணற்ற தமிழ் திரைப்படங்களில் பெயர் சொல்லும்படியான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர் கே.பி.எஸ். அவர்கள். தனது பாடல்கள் மூலமாக தமிழக மக்களின் மனங்களில் பக்தியினை வளர்த்தவர் அவர். அரசியலிலும் ஈடுபட்டு சிறிது காலம் கதர் இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் தன்னை முழுமையாக தந்து நின்றார். காமராஜர் தமிழக முதல்வர்

0: இருந்தபோது தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1958 தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கே பி எஸ் அவர்கள். இசைக்குயில், நாடக சிற்பி கே பி சுந்தராம்பாள் இவ்வுலகை விட்டு நீங்கியது 1980 இதே நாளில் அன்று. ஆந்திராவின் கோதாவரி மாவட்டத்தில் பலக்கோல் என்ற இடத்தில் பிறந்தவர் இவர். ஒரு பிரசித்தி பெற்ற கர்நாடக இசை கலைஞர். தனது 6வது வயதிலேயே தந்தையின் மேண்டலின் இசைக்கருவி மீட்டியதை கண்டு அவர் தந்தை அவரை தொடர்ந்து மேண்டலின் கற்றுக்கொள்ள செய்தார். அவர்தான் உப்பலப்பு சீனிவாஸ் என்ற மேண்டலின் சீனிவாஸ். இவரது சகோதரனான உப்பலப்பு ராஜேஷ் என்பவரும் மேண்டலின் இசை கலைஞர். தனது தந்தையின் ஆசிரியரான ருத்ரராஜ் சுப்பாராஜ் என்பவரிடம் சங்கீதம் கற்றுக்கொண்டார். 1998 நம் நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது பெற்றவர். கர்நாடக சங்கீத மேதை மேண்டலின் சீனிவாஸ் உடல் நல குறைவு காரணமாக 2014 இவ்வுலகை விட்டு நீங்கியது இதே தினத்தின் அன்று.
1: உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் தனித்தன்மை உடையவையே.
2: காலநிலை மாற்றத்தில் அழிவின் விளிம்பில் இருக்கும் உயிரினங்களில் ஒன்று
1: சிவப்பு பனிக்கரடிகள்.
2: அவைகளை பாதுகாத்திடும் நோக்கில்
1: ஆண்டுதோறும் செப்டம்பர் திங்கள் 3 சனிக்கிழமை
2: கடைபிடிக்கப்படுகிறது
1: சர்வதேச சிவப்பு பனிக்கரடி நாள்
2: என்று.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் Your perfect partner. Prithvi, Prithvi, woman's innerwear. Your perfect partner.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: கோடை பண்ணலை நொறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

அழகான பாடல்கள் மற்றும் நினைவுகளோடு தொடங்கிய சுகமான வேலை நிறைவுக்கு வருகிறது. இனி கேட்கலாம் மனதை வருடும் இனிய பாடல்களோடு மனதோடு ராகம்.

மீண்டும் கேட்கலாம் சுகமான காலை நிகழ்ச்சி நாளை காலை 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நிவேதா பால்ராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5 உடன்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீனவ பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு அசாமிலிருந்து 5 யானைகளை கொண்டு செல்ல தடை விதிக்க முடியாது என்று குவஹாத்தி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே, காலை தென்றல் காதோறும் செல்லும் அன்பின் அழகிய கவிதை ஓவியம் கதிரவனின் கடைக்கண் பார்வையில் 1000 கதை சொல்லி மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இனிய வேளையில் இனிசையை இதய தினசையாக தந்த மகிழ்வுக்க கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று பயணிக்க அழைக்கிறது தொலைவில் இருந்து தூரம் நம்மை பிரிக்கிறது என்று இல்லாமல் இதயத்தின் அருகே அன்பு பாராட்டம் அன்பு உறவுகளுக்காக இசைக்கு அழைக்கிறது இன்றைய இடம் கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் துரத்த சந்தங்களுக்காக. அன்புடன் அலையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகள்

0: 24, 24, 29 மற்றும் அனைத்து உறவுகளும் வரலாம். 24, 24, 26 மற்றும் 290, 333 இணைப்பிற்கு சொல்லியும் 4, 5, 4, 2 நிகழ்ச்சி நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. தூரத்து சொந்தங்கள்னு சொல்லிட்டீங்க, யாரெல்லாம் நம்ம தூரத்து சொந்தங்கள்? வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்க அனைத்து மாவட்ட உறவுகளும் அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ஆன் இயர் செயலியில் கேட்டுட்டு இருக்கவங்களும் ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கவங்களும் அழைக்கலாங்க. கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகத்தில் இணையலாம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். நலமா இருக்கோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். பாடசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: மழை வந்துச்சா உங்க ஊர்ல?
1: வரவே இல்லையே.
0: வரவே இல்லையே? எங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறமா வரல?
1: வரல வரல வரல.
0: ஒரு துளி கூடமா வரல? வந்திருக்கோம், நீங்க கவனிச்சிருந்திருக்க மாட்டீங்க.
1: இது துளி விழுந்து வெயில் சூட்டாதான் கிளப்பி விட்டது.
0: எப்படி பாத்தீங்களா, மழை வந்துச்சா வரலையா? வந்திருக்குல்ல.
1: என்ன
0: பாடல் கேக்கலாம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா?
1: படம் லப்பர் பந்து.
0: சரிங்கே.
1: என கொஞ்சிற அரக்கியேன்னு ஒரு பாடல்.
0: அந்த பாடலும் வந்துட்டு இருக்க கோடை பண்பலை 100.5 நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கைராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
6: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
7: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
8: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
9: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
10: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
12: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
13: அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு.
12: நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
14: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமாக இருக்கீங்களா? பொதுவாக நம்மள பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மேற்பார்வையாளர்கள் அப்படிங்கிறவங்க யதார்த்தம் இல்லாத எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறவங்களா இருந்தால் மாற்றிக்கணும்னு சொல்லப்படுது. அது என்ன யதார்த்தம் இல்லாத எதிர்பார்ப்பு? அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற சொல்லு. ஒரு குழந்தை தன்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் 5 A's ஒரு B அப்படிங்கிற கிரேடுகளோட வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமாக அந்த குழந்தையோட பெற்றோர்கள் கேட்குற மொதல் கேள்வியே ஏன் பிங்கிறது அப்படின்னு கேட்குறது தான். அந்த நேரத்தில் குழந்தையோட மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாம் நினச்சிக்க முடியுமா? அது பிக்கு முயற்சி செஞ்சதா, ஏக்கு முயற்சி செஞ்சதா, இல்லைன்னா அதோட பெற்றோர்கள் பி இருந்தால் கூட அதை பாராட்டி ஒரு குறைவான மதிப்பை ஏற்றுக்கணுமா? இல்லவே இல்லை. குழந்தை

0: உண்மையில் எதை எதிர்பார்க்குதுன்னாக்க 5 ஏக்கரை பெற்றதுக்கான தன்னோட முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி பாராட்டும் ஊக்கமும் தான். பெற்றோர் குழந்தை வாங்கின ஏக்களை பாராட்டிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாடங்கள்லேயுமே ஏ வாங்கணுங்கிற தங்களோட எண்ணத்தை எதிர்பார்ப்பை விருப்பத்தை தெரிவிக்கலாம். தேவைப்பட்டால் அந்த குழந்தைக்கு வழிகாட்டி உதவலாம். நாம் கொஞ்சம் கீழே இறங்கி போய் பேசி எடுத்து சொல்லி செயலாக்கம் பண்ணினாக்க குழந்தை ஏக்களுக்கு முயற்சி பண்ணும், ஜெயிக்கும். அதை மாதிரியே ஒரு வேலைக்காரர் 100 வேலைகளை சரியாக பண்ணிவிட்டு ஒரே ஒரு வேலையை மட்டும் தவறாக செய்கிறாருன்னா அங்கே இருக்கிற அவரோட முதலாளி எதை பேசுவார்னு யோசிச்சு பாருங்கள். நல்ல வேலையை ஏற்று பாராட்டுனா நல்லது. கட்டுப்பாடுன்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, ஒருத்தர் தன்னோட குழந்தைய கம்பாலையோ கையாலையோ அடிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. கட்டுப்பாடுனா அன்போடு இருக்கிற உறுதிப்பாடு, அதாவது வழிகாட்டுறது, அன்பு செயல். அப்படி இருந்தால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தடுக்க முடியும். அது ஒரு பெரிய செயல்பாட்டுக்கு சக்தியை, ஒரு வழியை ஏற்படுத்துறது. கட்டுப்பாடுன்றது நாம் யார் மேலே அக்கறை வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு போடுற தடை இல்லை, அதுக்கு பதிலாக அவர்களுக்கு நன்மைகளை செய்கிறது. ஒட்டகச்சிவிங்க இருக்கே அது நின்றுக்கிட்டே குட்டி போடுமா, திடீர்னு அந்த உயரமாக இருக்கிற ஒட்டகச்சிவிங்கிற தாய் வயிறு அப்படிங்கிற பஞ்சு மெத்தையிலேருந்து கடுசாக இருக்கிற தரையில் குட்டி விழுமா, அதுக்கப்புறம் அது தரை மேலே உட்காருமா. அந்த தாய் ஒட்டகச்சிவிங்க செய்கிற மொதல் வேலை அந்த குட்டிக்கு பின்னால் போய் அந்த குட்டியை எட்டி உதைக்கிறது தானா. உடனே அந்த குட்டி எந்திரிக்குமா, ஆனால் குட்டியோட கால்கள் பலவீனமாக இருக்கிறதுனால வெளவெளன்னு நடுங்குமா, அதனால் குட்டி கீழே விழுந்துடும். அந்த தாய் ஒட்டகச்சிவிங்க மறுபடியும் பின்னால் போய் அதுக்கு ஒரு உதைய கொடுக்குமா, அந்த குட்டி எந்திரிக்குமா உட்காருமா. அந்த தாய் குட்டி தன்னோட கால்கள்னால் எந்திரிச்சு நின்று நகரத் தொடங்குற வரைக்கும் உதச்சிக்கிட்டே இருக்குமா. ஏன்னாக்க அந்த குட்டிக்கு அந்த காட்டில் உயிர் வாழ்கிறதுக்கு தேவைப்படுற ஒரே வாய்ப்பு தன்னோட கால்களில் நிற்கிறது தான். அந்த தாய் ஒட்டகச்சிவிங்கி இந்த விஷயம் தெரியும், இல்லாட்டினா குட்டியை காட்டு பூனைய வேட்டையாடிடுமா. இதுதான் அன்பின் செயல் அப்படிங்கிறது. அன்பான கட்டுப்பாடான சூழலில் வளர்கிற குழந்தைங்க அவங்க பெற்றோருக்கு நிச்சயமாக மரியாதை கொடுப்பாங்க, சட்ட விதிகளை மதிப்பாங்க அப்படிங்கிறது உளவியல். சரிதானா? மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
1: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
2: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
3: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
4: பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
3: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
4: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள்.
7: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
4: நிலைய இயக்குனர்,
7: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
4: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
8: பண்பலை படைப்பாளிகள்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும்.

0: திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆர் எஸ் என்டர்டைன்மெண்ட் எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சென்ட்ரோ ராயலின் வானவில்.
6: Sunflower oil.
7: எட்டு மணி 21 நிமிடத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: காரைக்குடி திரு ரவிச்சந்திரன்.
7: ரவிச்சந்திரன்,
8: ஆமா.
7: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
8: நான் இங்க ஜேசிபி ஓட்டிட்டு இருக்கேன்.
7: சரிங்க சரிங்க சரிங்க. வேலை எல்லாம் முடிஞ்சா இல்ல இன்னைக்கு தான் லீவா?
8: இல்ல இல்ல, இப்பதான் வேலை ஆரம்பிச்சிருக்கேன்.
7: இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரி சரி சரி சரி. அதாவது ஒரு சின்ன வண்டி ஓட்டிட்டு போகணும்னாலே எல்லாரும் வந்து என்னப்பா டிராஃபிக் பண்றீங்க அப்படின்னுவாங்க. ஜேசிபின்னும்போது ரொம்ப பெரிய வண்டி, உங்களுக்கு எப்படி இருக்கும்? டிராஃபிக் ஏற்படுத்துவீங்களா? இல்லை இல்லைங்க, நான் சுமூகமாக வண்டிலாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிலாம் சொல்லுவீங்களா?
8: நம்ம ரோட்டில் ஓட்டுறது கம்மி. ஃபுல்லாக சைட்டில் தான் ஓட்டுறோம்.
7: சரிங்க சரிங்க. அப்போ சரி, அப்போ
8: ரோட்டில் போகும்போது நம்ம ஓட்டி ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவோம். அதனால நம்ம மெதுவாக தான் போவோம்.
7: அதனால யாருக்குமே இடையூறு இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே?
8: நன்றிங்க.

0: பண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: வரல போன வாரம் கிடைக்கல, லயன்
3: கிடைக்கல. நாங்க முயற்சி பண்ணோங்க, ஆனா எங்களுக்கு கிடைக்கல. அப்படிங்கிறீங்களா?
2: ஆமா.
3: சரிங்க சரிங்க. வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: போயிட்டு வந்துட்டான்.
3: சரிங்க. கிளைமேட் எப்படி இருக்கு பெங்களூர்ல?
2: வெயிலும் இதுவும் இருக்கு, மூடி மூடித்தான் அடிக்குது.
3: வெயில் இல்லைங்க, மழையும் வரலங்க, அது ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்களா?
2: ஆமா.
3: சரிங்க சரிங்க சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
2: டிராகன்ல இருந்து வழித்துணைய என்ற பாடலை அனைத்து தூரத்து சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காகவும் போடுங்க.
3: அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் வந்துட்டே இருக்கேங்க. கோடை மண்வெளியின் ஒரு புள்ளி 5 இருந்து நன்றிங்க.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எட்டு மணி 31 நிமிடம் ஆயாச்சுங்க. கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு தூரத்து சொந்தங்களோட ரொம்ப ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்கோம், பாடல்களையும் இனிமையாக கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லாங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். அலி முகமது ஐயா, எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். டிஃபன்லாம் ஆச்சுங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தியா? அப்படியே பக்கத்துல கொஞ்சம் பெங்களூர் வந்தோம். சரி, மும்பை வரைக்கும் போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மும்பைக்கு வந்திருக்கோம். சரிங்க, என்ன பாடல் கேக்கலாம் ஐயா?
2: சரிங்க, பாடல் வந்துட்டு இருக்கு. கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். RS Infotainment, Eldred Kumar வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா
2: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு.
3: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜாம் பாக்கு.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மென்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இன்று காலை 9 மணிக்கு அதாவது கொஞ்ச நேரத்துல வர இருக்குங்க. உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.

0: ஆவின் வானவில் 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில் வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா? நம்மளுடைய கனவுகளை தீர்மானிக்கிறது யார்? நம்மளுடைய ஆசைகளா இல்லை மற்றவங்களோட எதிர்பார்ப்புகளா? சொல்ல வரலாம் இன்று காலை 9 நம் கொடை பண்பலை 100.5 வானவில்லில். இப்போ மனதோட ராகத்தில் தூரத்து சொந்தமாக இணையும் அன்பு உறுப்பியார் இங்கிருந்து வணக்கம்.
1: அமைதியா தான் பேசுவீங்களா? என்ன சொன்னாலும் இங்க பாருங்க, பாத்திமா வந்து நான் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் இப்படியே தான் பேசுவேன் போங்க அப்படிங்கிறீங்களா?
2: ரொம்ப
1: மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேக்கலாம்?
2: எனக்கு அமரன் அமரன்ல இருந்து.
1: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு. கொடை பண்பலை 100.5 நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மனதின் சிராகம் படிமகிழ்வுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு துரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்று அவங்க கூட ரொம்ப ரொம்ப அழகா நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம் மேடம்.
0: பேர் சொல்லல, ஊர் சொல்லல.
1: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சுப்பிரமணியன்.
0: என்ன சமையல் உங்க
1: வீட்டுல?
0: சீக்கிரமே வெள்ளனவா வேலைய பாத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டீங்களா?
1: என்ன
0: பாடல்
1: கேக்கலாம்?
0: பாடல் வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5. நன்றிங்கய்யா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் அருவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: இந்த காலத்து புள்ள ஒருத்தன் தன்னோட அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன உதவி செய்யணும்னு சொல்லு அப்படின்னா, நீ சும்மா இருந்தால் அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவிடா அப்படின்னார் அப்பா. சும்மா இருக்கிறதும் ஒரு உதவி தான், அது மாதிரி மௌனமும் ஒரு சமூக சேவை தான் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு வந்து 5 புலன்கள் இருக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 அதிகப்படியான வேலை எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்க்கு தான், ஏன்னா அதுக்கு 2 இப்போ கண்ணுக்கு பார்க்கறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்கறது மட்டும்தான் வேலை, மூக்குக்கு வாசனை அறியறது தான் வேலை, உடம்புக்கு உணர்றது மட்டும்தான் வேலை. ஆனால் வாய் அப்படி இல்லை, அதுக்கு 2 சாப்பிட்றதும் அது தான், பேசுகிறதும் அது தான். அதாவது வாய் ஒன்று தான் கர்மேந்திரியமாகவும் இருக்குது, ஞானேந்திரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எந்தெந்த ஆகாரம் என்னென்ன ருசின்னு அறிவிக்கிற வேலையும் செய்யுது. சபையில் உட்காந்தா பாடுறது, பேசுறது, சிரிக்கிறது இது மாதிரியான வேலையும் செய்யுது. இன்னொரு வித்தியாசம், கண், காது, மூக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு வேலை செய்கிறதில்ல. ஒரு ரோஜா பூவை பார்த்தா உடனே மூக்கு அப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பிக்கிறதில்ல. ஒரு சங்கீதத்தை கேட்ட உடனே காது ஆட ஆரம்பிக்காது. ஆனால் வாய் அப்படி இல்லை, அது பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அசைஞ்சு தான் ஆகணும். ஆக மற்றதை விட வாய்க்கு வேலை ஜாஸ்தின்னு தெரியுது. சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு 2 அதுக்கு. இப்படி 2 இருக்கிறதுனால அது 2 பாதியாக குறைச்சிக்கணுங்கிறது கடவுள் அபிப்பிராயமாக இருக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் இப்போ நாம் அப்படியே நடந்துக்கிறோம், அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம், பேசுகிறதும் அதிகம், 2 தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்குடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும், உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான். இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறவங்கெல்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லை, மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது. மௌனம் கலக நாஸ்தி. ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான். நமக்கு தான் வாய் இருக்குதுங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு, வளவளன்னு பேசுகிறதும் தப்பு. ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லு போதும் அப்படின்னு இருக்கும்பொழுது 2 செலவு பண்ணாதே. எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமேயானால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர். எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மால் தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கவும் முடியுங்கிறார் அவர். உண்மைதானே, ஒரு பெரிய மேடை பேச்சாளர், பொது வாழ்க்கையில் 25 காலமாக ஈடுபட்டிருக்கிறவர். அவர் மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் 25 காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தா கூட இந்த மாதம் 10 தேதியிலிருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னாங்க.

0: ரொம்ப பெருமையாக. 10ஆம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். அன்னையிலேருந்து தான் அவர் மேடையில் பேசுகிறத நிறுத்தினார் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் தருவார் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கியிருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: இனிய பாடல்களோடும் இதமான நினைவுகளோடும் அன்பில் இணைந்து அழகிய பாடல்களால் மனம் நிறைத்து நேரம் நகரலாம், நிகழ்ச்சியும் நிறைவடையலாம். ஆனால் அன்பின் அழகிய தருணங்கள் என்று இதயத்தின் ஒரு நிலைத்து மகிழ்விக்கும் என்று கூறி நிறைவு வருகிறது கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியிருந்த நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியன்.

திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு அஸ்ஸாமிலிருந்து 5 யானைகளை கொண்டு செல்ல தடை விதிக்க முடியாது என்று குவஹாத்தி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனினும் கொடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: விளங்கும் வானவில்.
4: இனிய மகிழ்ச்சியான புன்னகை வணக்கம் நேர்களே. மனதின் ஒவ்வொரு சிறு எண்ணமும் பல எதிர்பாராத சுவாரஸ்யமான வாழ்க்கையின் அழகிய பக்கங்களை கொண்டு மகிழ்விக்கக்கூடியது. அவ்வண்ண கோலங்களின் சிந்தனை ஓவியமாக கொடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தின் வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம், கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா? நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் கனவு இருக்குங்க. அது நம்ம மனசுக்குள்ள பிறந்த கனவாக இருக்கும், இல்லை அப்படின்னா மற்றவங்க நம்ம மேலே வச்சிருக்க எதிர்பார்ப்புகளால் கூட உருவாகலாம். உதாரணமாக ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு மாணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்கிட்ட அவங்க அப்பா, நீ பெரியவனானதும் என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு, நான் ஒரு ஓவியனாக மாறணும், ஒரு ஓவியனாகணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா, இல்லை இல்லை, அது வந்து ஒரு பொழுதுபோக்கு, நீ ஒரு டாக்டர் ஆயிடுற அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் வளர வளர அவனுடைய அந்த கனவை வந்து மறந்துட்டு பல வருடங்களுக்கு பிறகு அவன் ஒரு நல்ல டாக்டராகவும் மாறுறாங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் ஜன்னல் வழியாக வெளியே இருந்து பார்த்து யோசிச்சுக்கிட்டே தன்னை தானே

ஏன் அவன் கேட்டுக்கிறான், நான் வெற்றி பெற்றிருக்கேனா, இல்லை நான் விரும்பிய வாழ்க்கையை தொலைச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதே மாதிரி நம்மள பலருடைய வாழ்க்கையில் இதே கேள்வி இருக்கலாம். நீ இப்படி இருக்கணும், இந்த வேலையை பார்க்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், மற்றவங்களை போல நீயும் வாழ்க்கையில் முன்னேறணும், இப்படி பல எதிர்பார்ப்புகள் நமக்கு நடுவில் இருக்க தாங்க செய்யுது. நம்மளுடைய உண்மையான விருப்பம் எங்கே போகுது? கனவு அப்படிங்கிறது நம்மளோட மனசு சொல்லும் விருப்பமா, இல்லை மற்றவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற வாழ்க்கையா? ஒருவேளை நம்மளோட கனவுகளை நாமே தீர்மானிக்காமல் மற்றவர்களோட எதிர்பார்ப்புகளுக்கு வாழ ஆரம்பிச்சிட்டோமா? எதுவாக வேணால் இருக்கலாங்க. கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா சொல்ல வரலாம் அன்பு உறவுகளே. இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம் 24 24 26 மற்றும் 290 333 இணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளை வந்து தள்ளி போடவும் கூடாது. நம்மளுடைய கனவுகளை நம்ம கையில் தாங்க இருக்கணும், நம்மளுடைய கனவுகள் நமக்கானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஆசை இது தான், அவங்களுடைய எதிர்பார்ப்பு இது தான், இது தான் என்னுடைய வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளை மாற்றிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மற்றவர்களுடைய கனவுகளுக்கு வந்து அவங்கள தன்னைத்தானே அறியாமல் திணிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா சொல்ல வரலாம் அன்பு உறவுகள். இப்போ நம்ம கோடை பண்பலை நுறுப்பொழி ஐந்தன் வானவில்லில் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கேற்கக்கூடிய ஒருவருக்கு கோடை பண்பலை நுறுப்பொழி ஐந்தின் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் காத்துட்ருக்கு. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை கோவிந்தசாமிங்கம்மா.
0: ம், சொல்லுங்க ஐயா.
1: ஆமா, எதிர்பார்ப்பு அதாவது நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமுங்க.
0: சரிங்க.
1: விவசாயத்துல வந்து பார்த்தோம்னா 2 ஏக்கர் நெல் நடலாம் அப்படின்னு சொல்லி நடுவா. நடுவு வந்து ஒரு 50,000 அந்த 75,000 முட்டுவலி ஆகுதுங்க. எங்களுக்கு 1,00,000 ரூபா ஆனாத்தே வந்து அதை ஈடு கட்ட முடியுமுங்க.
0: சரிங்க.
1: அது வந்து எதிர்பார்ப்போடு இருப்போங்க. எங்களுடைய பொழப்பு எப்படின்னா ஆடு கறக்கா பூனை குடிக்குங்கிற மாதிரி இருக்குதுங்கம்மா விவசாயத்தை பொழப்பு. இன்றைய கால பொழப்புங்க.
0: சரிங்க சரிங்க சரிங்க. அதாவது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத கேட்கலங்க. கனவுகள், இப்போ என்னுடைய கனவு வந்து எனக்கானதாக, என்னுடைய முன்னேற்றத்திற்காக, என் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்ப உறுப்பினர்களின் கனவுகள் என்னுடையதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட நீ இப்படி ஆயிரு, டாக்டர் ஆயிரு, என்ஜினியர் ஆயிரு, வக்கீல் ஆயிருங்க, கலெக்டர் ஆயிடுங்க அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட எல்லா எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட கேட்குற முதல் கேள்வி, நீ படித்து பெரிய ஆளானவனே என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டவொடனே கண்டிப்பாக அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஃபீல்டை சொல்லுவாங்கங்க. நான் வந்து டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லும்போது, இல்லை இல்லை அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதும்மா, நீ வந்து இப்படி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நம்மக்கிட்ட

0: கொடுக்கப்படுதா அதை நம்ம ஏற்றுக்கிறோமா, இல்லை என்னுடைய விருப்பத்தில் தான் என் கனவுகள் இருக்கணும்னு பயணிக்கிறோமா? இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிறந்த ஆர்ஜே ஆக வேண்டும் என்று விருப்ப கனவோடு பண்பலையில் இணைந்து நேயர்களின் எதிர்பார்ப்புகளுக்கேற்ப நிகழ்ச்சியை தரமாக வழங்கி கொண்டிருக்கும் சகோதரி பௌசியாவுக்கு காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணுங்கம்மா.
0: சொல்லுங்க சரவணன்.
1: ஆமா, கனவுகளை தீர்மானிப்பது விருப்பம்தான். அந்த விருப்பங்கள் முழுமையடையும் பொழுது எந்த செயலுமே முழுமையடையும். உதாரணத்துக்கு ஒரு திருப்பிட்டு ஒரு கல்ல கொடுத்தீங்கன்னா அவருக்கு அந்த சிலை செய்ய முதல்ல அவருக்கு விருப்பம் இருக்குன்னு.
0: கண்டிப்பா.
1: விருப்பம் இருக்கும் பொழுதுதான் அந்த எதிர்பார்ப்புகளுக்கேற்ப அந்த அந்த சிலையில் எந்தெந்த இடத்தை எதை செதுக்கலாம், என்னென்ன அழகு படுத்தலாம், மெருகூட்டலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வரும் அவர்கிட்ட. விருப்பம் இல்லைன்னு வைங்க, அந்த சிலை ஏனோதானதான் இருக்கு, அது முழுமை அடையாது. எந்த செயல்களுக்குமே கனவுகளுக்கு அடிப்படை வந்து விருப்பம் தாமா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ரொம்ப அழகான ஒரு உதாரணம், ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை செதுக்கிறாரு அப்படின்னா அவருடைய கனவு என்ன அப்படின்னா அந்த சிலையை அழகா வடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது அவர் விருப்பப்பட்டு செய்யணும். ஆனா அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், என் பேர் லலிதா.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறோம்.
0: சொல்லுங்க லலிதா.
2: அதாவது மேடம், கனவுதான்றது எல்லா மனிதர்களுக்குமே வரக்கூடியதுதான். அது மாதிரி நான் ஒரு கனவு வச்சிருந்தேன், அதாவது நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு கனவு இருந்தது.
0: சரிங்க.
2: ஆனா ஒரு பார்வை கொஞ்சம் தெரியாது மேடம்.
0: சரிங்க.
2: படிச்சேன், கொஞ்சம் டென்த் வரைக்கும் படிச்சேன், அப்புறம் கொஞ்சம் விட்டுட்டேன், அப்படியே மேரேஜ் பண்ணி வந்துட்டேன்.
0: சரிங்க.
2: ஆனா இப்ப என் பிள்ளைங்களை வளர்க்கும் போது என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அதுங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, நாங்களாவது நல்லா படிச்சு ஒரு பொசிஷன், அதாவது எங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லா வரணும், நாங்க நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதோட இருக்காங்க. அதனால மேடம், எதிர்பார்ப்பு வந்து நம்ம பிள்ளைகளோட எதிர்பார்ப்போட நம்மளும் ஒன்றிணைச்சு.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனா நம்ம குழந்தைகளோட கனவுகள் வேற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை அவங்க கிட்ட திணிக்க கூடாது, அதோட சேர்ந்து நம்மளும் பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க லலிதாமா, நன்றிங்க.
3: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
4: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்
6: நம்ம அவங்கள செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்து நீவாடி கணிக்கிற ஒரு சில மண்டாடி ஆகணும்.
7: RS Infotainment Eldred Kumar வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
8: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
9: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
10: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
9: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
10: சூப்பர்.
11: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
13: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
14: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
15: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
16: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
17: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: அடங்காத நாடோடி காற்று தாங்க. ஏன் அப்படின்னா காற்றுடைய கனவு என்னவாக இருக்கும், அனைவருக்கும் ஒரு தூய்மையான காற்றை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதை மாசடையாமல் பார்த்துக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னே சொல்லலாங்க. சேரும் வரை எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக கனவு காணும்போது அதற்கான தேடல் இருக்கணும். நம்ம கனவை எப்படி அடைய முடியும், அதற்கான முயற்சிகள் நம்ம என்னென்ன எடுக்கிறோம், வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்கு நமக்கான முயற்சி என்னென்னலாம் நம்ம மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியங்க. அது விருப்பத்தால் வந்த கனவாகவும் இருக்கலாம், எதிர்பார்ப்புகளால் உருவான கனவுகளாகவும் இருக்கலாம். அதை எடுக்கிறதுக்கு, அதை முயற்சி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறோம், என்னென்ன தேடல்கள் எல்லாம் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா? வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவளுக்கு கார்த்தி மேடம்.
0: சொல்லுங்க கார்த்தி.
1: மேடம் விருப்பம் தான் மேடம். அதாவது வந்துங்க மேடம், தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க மேடம், தன்னுடைய விருப்பத்தை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க மேடம். அவங்களோட விருப்பம் என்னவோ அதைய வந்து ஒரு குழந்தைகிட்ட தீர்மானிக்கிறாங்க மேடம். அந்த குழந்தைகளோட விருப்பத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மேடம்.
0: அதாவது குழந்தைகளுடைய விருப்பத்தை கேட்டுட்டு அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை திணிக்கலாம், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசலாம். இப்போ ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருமே வந்து உண்மையில தப்பு எம்மையில தப்புன்னு பிரிஞ்சிருக்கிறத விட ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் நிதானமாக இருந்து உட்காந்து பேசிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி தான் உங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு தெளிவு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வாழ்க வளமுடன் வளர கோடையப்பம், கரூர் மாவட்டம் நெரூர் தாம்பரம் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறாங்க. நிலையத்துல நல்லா இருக்கிறாங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க.
2: சரிங்கம்மா. அதாவது கனவு விருப்பமானு கேக்குறீங்க. விருப்பங்க என்னன்னா, இப்ப வந்து நான் கோடை பண்பலையில வந்து அறிவிப்பாளர் இயக்குனர் கோடை பண்பலன்னு ரொம்ப கனவு கண்டாங்க நானு. அது என்னுடைய விருப்பம் தான். நான் போய் எல்லாத்தையும் பாக்குன்னு, அவங்கள்ட்ட பேசுன்னு, அந்த இதுல உட்காந்து பேசுனதுலாம் ரொம்ப கனவு கண்டேன். அது என்னுடைய விருப்பப்பட்டுதான் வந்து அங்க வந்து எல்லாத்தையும் பார்த்தாங்கம்மா. நானு
0: என்னுடைய
2: விருப்பம் தான். எனக்கு வந்து யாருமே திணிக்கல. நானா விருப்பப்பட்ட கனவு கண்ட வந்து பார்த்து எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷப்பட்டாங்கம்மா.
0: சரிங்க சரிங்க சரிங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன கனவுகள் கூட நமக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
3: அன்பான ஸ்தோரிக்கு பௌத்திய ஸ்தோரிக்கு இனிய காலை வணக்கம். மதுரை ஜவஹர்பரத்துல இருந்து உங்கள் அங்கு சொன்னீங்கப்பா.
0: சொல்லுங்க.
3: கனவு எருமனை கனவு இருக்கும், அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த உழைப்பின் மூலமா கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, ஒரு ஒரு ஆக்சுவலி ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கறணும். அது இப்ப நாங்க டைட்டில் வைத்த உடனே நானே எழுத படைத்த ஒரு கவிதை பசாத்தன்னு சொல்லிருப்பா. கனவுகளில் காலம் கழிந்தால் அந்த கனவு காண்பவனை யார் விரும்புவார், கனவுகளே பகல் கனவாய் போனால் அந்த கனவுகளை யார் மதிப்பார், கனவுகளின் நம்பிக்கை ஒளி தெரிந்தால் அந்த கனவு வழி நடக்க யார் தடுப்பார், கனவுகளை நனவாக்கி நாம் உயர்ந்தால் கனவு நாயகனை யார் மறப்பார், கனவனை நல்ல நினைவாக்கி நினைவை நல்ல லட்சியமாக்கி கனவினை நல்ல நினைவாக்கி நினைவை நல்ல லட்சியமாக்கி லட்சியத்தை அடைய உழைப்பின் மூத்து காக்குவோம்.
0: ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது உணர்ந்து எழுதிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ஒவ்வொருத்தருடைய கனவும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து அது ஒவ்வொரு நொடியும் அந்த வெற்றியை எப்ப நம்ம அடைவோம், அந்த பொக்கிஷ புதையலை எப்ப திறந்து பார்ப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம கனவுக்கான வெற்றி.

0: நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல்லிருந்து மீனா விஜயராஜன் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: கனவுங்கிறது ஒரு இலக்குங்க மேடம். அதை அடையினா கண்டிப்பா விருப்பம் தான் முதல் தேர்வா இருக்கணும். நம்ம வாழ்க்கையை நாம தான் அடுத்தவங்க எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருக்க முடியாது.
0: கண்டிப்பா
1: அது வந்து விருப்பம் தான் வந்து அடுத்த அடிக்கான அடித்தளத்தை அமைச்சுங்க மேடம். விருப்பம் இல்லாதான் ஒரு துரும்ப கூட நம்மளால அசைக்க முடியாது.
0: கண்டிப்பா
1: நம்ம அந்த கனவே வந்து ஒரு பாரம் ஆயிரும், நமக்கு சலிப்புத்தன்மை வந்துடும். அதனால விருப்பம் தாங்க முதல் தேர்வு.
0: சரிங்க சரிங்க. அதாவது ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுடைய கனவு ஒன்றா இருக்கும், ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை, அவங்க குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை அவங்க வளர்ந்து வர சூழ்நிலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விருப்பத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவங்க எதிர்பார்ப்புகள், மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளில் தள்ளப்பட்டு தூண்டப்பட்டு அந்த விருப்பமில்லாத கனவை கூட விருப்பமாக்கி ஜெயிப்பாங்க. அதுவும் வாழ்க்கையின் சுவாரஸ்யம்னு சொல்லலாம். நன்றிங்க.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ் சுப

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: பறவையாக பறந்துட்டே இருக்கோங்க. நம்மளுடைய கனவுகளை நோக்கி, நம்மளுடைய இலக்குகளை நோக்கி எல்லாருமே பறந்துட்டே தான் இருக்கோம். எதிர்பார்ப்புகளை திணிக்கிறவங்க கூட அவங்களுடைய கனவுகள் மற்றவர்கள் மூலமாக வந்து அதை நனவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு கனவு அப்படின்னா அந்த கனவு நம்மளுடையதாகவும் இருக்கலாம், மற்றவர்களுடையதாகவும் இருக்கலாம். மற்றவர்களுடையதாக இருந்தால் அதை எதிர்பார்ப்புன்னு சொல்கிறோம், நம்மளோடதாக இருந்தால் அதை விருப்பம்னு சொல்கிறோம். இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: ஏதோ
0: ஒரு சூழ்நிலையில வாழ்க்கை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். எப்படின்னா

0: மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம ஏற்றுக்கணுமா இல்லை அதை வந்து நிராகரிக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஏதோ ஒரு நிராகரிக்கக்கூடிய தருணத்தில் கூட நீங்கள் இல்லை பரவாயில்லைங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. அதாவது எதிர்பார்க்கலாங்க, ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், எல்லாத்துக்கும் ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லலாங்க. அம்பிகா நன்றிங்க, நீங்க யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய விருப்பங்களும் நனவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: பண்பலை பல்கலைக்கழக கோடை பண்பலைக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம்.
0: சொல்லுங்க. வணக்கம்.
1: கண்தான மனித நேயம் என்ற சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சிபுத்தூர் துரை சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: ஆமா, இன்னைக்கு எப்படின்னா விருப்பங்கள், நம்ம சின்ன வயசுல இருந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்து கல்லூரி வேலை கல்யாணம் இப்படி எல்லாமே நமக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தாலும் நம்மளோட குடும்ப சூழ்நிலை, பெற்றவங்களா இருக்கட்டும் அல்லது மனைவி குழந்தைகள் இவங்களுக்காக நம்ம விருப்பங்களை எதிர்பார்ப்புக்குள்ள தள்ளப்படுகிறோம். இந்த எதிர்பார்ப்புகள் நம்ம நல்லதுக்கு அப்படிங்கிறது ஒண்ணு, பெற்றவங்க வந்து நீ இதை படிச்சேதான் உனக்கு நல்லது, நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கும், இந்த வேலைக்கு போனாதான் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள விருப்பத்துல இருந்து எதிர்பார்ப்புக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு மனைவி குழந்தைகள் அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு உட்பட்டே வாழ வேண்டியதா இருக்கு. விருப்பங்கள் ஒரு பக்கம் முடங்கி அது நம்ம அதை பார்த்து ஏங்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் எல்லாரும் வாழ்க்கையிலும் இருந்து கொண்டு இருக்கிறது. விருப்பங்கள் இருந்தாலும் எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம பொறுப்பு ஏற்க வேண்டிய உள்ளது.
0: அதாவது ரொம்ப அழகானது உங்களுடைய கருத்து. ஏன் அப்படின்னா நம்மளுடைய விருப்பம் அடுத்தவங்க நம்மக்கிட்டயே புதைந்து போகிறது, அதே மாதிரி அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நம்மக்கிட்ட திணிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த புதைந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய விருப்பம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து நம்மளுடைய கனவை, ஏற்கனவே ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அவங்களுடைய கனவை திணிக்கிறாங்க, நம்மளுடைய கனவை நம்ம மற்றவர்கள்ட்ட திணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுவும் ஒருவித காரணமாகவும் இருக்கலாம். இதற்கு காரணம் குடும்ப சூழ்நிலை, நம்ம வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
0: சொல்லுங்க சுதாகர்.
2: எது விருப்பப்படணும் மேடம்? இப்போ குழந்தைங்களே நம்ம ஒரு நல்ல நிலைமையில விருப்பப்பட்டா தான் மேடம் அது நல்ல நிலைமையில கொண்டு முடியும், கொண்டு போக முடியும்.
0: கண்டிப்பா.
2: அது வந்து அது நீங்க இப்ப வெளிநாட்டுல வந்து நீங்க இதை ஆவீங்க அப்படின்னு ஒரு கலெக்டர் ஆவீங்க ஒரு டாக்டர் ஆவீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி நம்ம விருப்பத்தோடு நம்ம செஞ்சாதான் நம்ம அந்த குழந்தைங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க மேடம். அப்படின்னு வெளிநாட்டுல அப்படிதான் சொல்லி வளர்த்துறாங்களாம்.
0: சரிங்க. அதாவது அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்மளும் நம்ம பிள்ளைங்களை அதே மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து குழந்தைகள் நம்ம வளர்க்கும் போது வந்து அவங்களுக்கு கனவு காணுவதற்கான சுதந்திரத்தை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். நீ வந்து வருங்காலத்தில் என்னவாக போகிற, நீ எப்படி வளர்த்து வர்ற, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் தோள் கொடுப்போம், கை கொடுத்து தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்களுடைய கனவுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கனவு நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவாங்க. அதற்கான முயற்சிகள் என்னெல்லாம் செய்யலாங்கிற அறிவுரையை வந்து கேட்கறதுக்கான ஒரு சூழலையும் வாய்ப்பையும் நம்ம குடும்ப உறுப்பினர்களும் சரி, நண்பர்களும் சரி, நம்ம சமுதாயமும் சரி ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னா இன்றைய தலைமுறையினர் நாளைய எதிர்காலத்தின் தூண்கள் அப்படின்னு சொல்லலாங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து விஜயா பேசுறீங்க.
0: நல்லா இருக்கும் விஜயாமா, சொல்லுங்க.
3: சொல்றீங்க மேடம். விருப்பத்துக்கு தேன்னு மேடம், இப்ப என் பையன் அவனோட விருப்பத்துக்கு எது செய்யடா அப்படின்னா மனசா எல்லா செயலும் நல்லபடியா நடக்கும் மேடம். நம்ம எதையுமே அவன்கிட்ட திணிக்க கூடாது மேடம். இப்ப உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கிட்டா, இப்ப என் பையன் போய் தமிழ் செய்வேன், அது களிமண்ல மண் செலவு செய்யாது எங்க ஊர் திருவிழாக்கு அவன் நல்லா செலவு செய்வான். அப்போ நான் குடும்பத்தை இருக்கிறத பூரா இப்படித்தே செய்யணும்டா
0: சரிங்க. அதாவது கனவுகள் வந்து எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், அவங்க வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அவங்க விருப்பத்துல விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கம்மா.
4: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: வழங்கிய வானவில்.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: வழங்கும் வானவில்.

0: 9:32 ஆயாச்சுங்க. கோடை பண்பலை 100.5 வானவில் இன்னைக்கு கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா அப்படின்னு கேட்டுட்ருக்கோங்க. நம்மளுடைய கனவுகள் நமக்கானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உங்களுடைய கனவுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கை தான், ஏன் நான் வந்து உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கும்போது என்னுடைய கனவு உன்னுடைய கனவாக இருக்கக்கூடாதா, நான் உன்னுடைய கணவனாக இருக்கும்போது உன்னுடைய கனவு என்னுடைய கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லுவாங்கள்ல, சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்கடா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய உறவுகள் வந்து உறவுகளுக்குள்ளேயே இடியாப்பு சிக்கலாக மாட்டிக்கொண்டு கனவுகளை வந்து தீர்மானிக்கிறது எப்படின்னு தெரியாமல் திக்கி திணறிட்டு இருக்கோங்க. கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா? இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், மாவட்டம் செல்வகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: கனவு காண்பை பத்தி கேட்டு மேடம். ஏன்னா 27 கோடை எப்பவும் கனவு காண்பு பாத்து மேடம்.
0: சரிங்க,
1: நன்றி மேடம்.
0: அடடா, அதாவது கனவு கண்டேங்க அது நனவாயிடுச்சு. கோடை பண்பலையின் உதய விழாக்க வரணும்னு கனவு கண்டேன், அதே மாதிரி வந்து பார்த்துட்டு அது நனவாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாவட்டம் எங்க செட்டிப்பட்டி பீமராஜ்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: என்னுடைய தீர்மானம் வந்து எதிர்பார்த்தாமா, நான் வந்து 5வது தான் படித்தேன், ஆனால் வந்து படிக்கிறதுக்கு நான் போல. சரி, அதாவது பெட்லசிட் கடை வந்து 41 வச்சு நடத்திருந்தேன், ஆனால் பிள்ளைங்களை படிக்க வேணும்னு எதிர்பார்த்துருந்தேன். 2 பசங்களையும் படிக்க வச்சுமா, நல்லா படிக்க வச்சுட்டு அவங்க வேலைக்கு அனுப்பணும்னு கனவு காண, அந்த கனவு நிறைவேறிச்சு. அதே போல் வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பெருசு இல்லை, அதில் வந்து கண்காணிக்கணும். அவன் பிள்ளைங்க படிக்க போனோம்னா பணத்தை கையில் கொடுத்தானு கூடாது, நம்ம அவங்க என்ன வேணுமோ வாங்கி கொடுக்கணும். அதுதான் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம அவங்க இஷ்டத்து விட்டோம்னா அது தெரிவிட்டு வராது. அதனால வந்து நான் வந்து கண்காணிச்சு வளர்த்தாங்காட்டி என் பசங்க நல்லா இருக்கிறாங்கம்மா, நம்ம கோடை பண்பலையை கேட்டுக்கிட்டு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது குழந்தைகளுக்கு வந்து நம்ம கனவுகள், நம்மளுடைய கனவுகளை வந்து அவங்களுக்கு எதிர்பார்ப்புகளாக நம்ம கொடுக்கலாங்க. ஆனால் பட்டம் மாதிரி, நம்ம குழந்தைகள் அப்படிங்கிறவங்க நம்ம கையில் இருக்கக்கூடிய பட்டம் மாதிரிங்க. அந்த நூல் வந்து எப்பயுமே நம்ம கையில் தான் இருக்கணும். எவ்வளோ தூரம் வேணால் போகட்டுங்க, அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய கனவு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம்னா அந்த பட்டம் வந்து நூலிருந்து போய் எங்கிட்ட ஒரு பக்கம் போயிடும். அதனால் அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும், அந்த நூல் என்னமோ நம்ம கையிலே இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சத்தியமங்கலம் தொட்டம்பாளையத்திலிருந்து கோயிலா பழனிசாமி பேசுறேங்கம்மா.
0: ஐயா, வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க.
3: எதிர்பார்ப்புல
0: செஞ்சேன்
3: விருப்பப்பட்டு அதை செஞ்சு நான் எதிர்பார்க்கற அளவுக்கு அதுவா கிடைச்சதுன்னா நம்மளுக்கு சந்தோஷங்கம்மா.
0: சரிங்க சரிங்க.
3: எதுவுமே விருப்பத்தின் பேர்ல தான்மா சிறப்பா இருக்கும். எதிர்பார்ப்புகள் இருக்குதுன்னா அது ஒரு வேளை நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மன அழுத்தத்துக்கு காரணமாகவும் பல இன்னல்களை சந்திக்க கூடும்.

0: இது வருதுமா?
1: சரிங்க சரிங்க, நன்றிங்க. கனவுகளில் எதிர்பார்ப்புகள் இருக்கலாங்க, அது தப்பு கிடையாது. நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை மற்றவங்க கிட்ட திணிக்க கூடாது. நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கீரங்குடியில இருந்து சத்யா அசோக்குமார் பேசுவேன்.
1: சொல்லுங்க சத்யா.
2: புதுக்கோட்டை மாவட்டம்.
1: சொல்லுங்க.
2: என்னோட அப்பாவோட விருப்பம் தான் அது. என்னோட அப்பாவோட விருப்பத்தை நான் அப்படியே என்னோட ஆம்பிஷனா எடுத்துட்டு நான் இது அதே இதுல ஃபீல்டுலே போய் நான் படிச்சு பிஎட்டு எம்எட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டெட் எக்ஸாம்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் டெட்ல பாஸ் பண்ணிட்டேன்மா.
1: அருமை அருமை அருமை, வாழ்த்துகள் சத்யா. அதாவது நம்மளுடைய கனவுகள் நம்மளுடைய பெற்றோர்களுடைய கனவுகளாக இருக்கலாம், ஆனா பெற்றோர்களுடைய கனவுகள் நம்மளுடைய கனவுகளாக திணிக்கப்படக்கூடாது. அப்படிதானே? கனவு வேற உங்க அப்பாவுடைய கனவு வேற அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்னப்பா அப்படின்னு சண்டை வரும் தானே? அததான் சொன்னேன். நன்றிங்க நன்றிங்க.
2: என்னோட விருப்பமா அதான் சின்ன பிள்ளைல இருந்தது, அது எங்க அப்பா
1: நனவாக்கி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா, நன்றிங்க. அதாவது குழந்தைகளை வந்து நம்ம வளர்க்கும் போதே வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அந்த எதிர்பார்ப்புகளை நம்மளை அறியாம அவங்கள அறியாம அந்த எதிர்பார்ப்புகளை அவங்களுடைய கனவுகளாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்ப வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுடைய கனவு நனவாகி விட்டதுன்னு நினைப்பாங்க. ஆனா பிஹைண்ட் த ஸ்கிரீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய கனவை நம்ம குழந்தை அப்படியே கனவை நனவாக்கி நம்ம கண்ணு முன்னாடி ஜொலிக்கும் போது நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பரிசு தான் சத்யா சொன்ன மாதிரி அவங்க பாஸ் ஆகி டீச்சர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஈரோடு வெட்டுக்காட்டோல தங்கவேலுமா.
1: சொல்லுங்க ஐயா.
3: நீங்க என்னதான் கனவு கண்டாலும் சரி விருப்பம் இருந்தாலும் சரி அவங்க குழந்தைகள் அவங்கவுங்க பாட்டுக்கு தான் வளர்றாங்க.
1: சரி,
3: நீங்க என்ன சொன்னாலும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அதை பின்பற்றி தான் நடப்பாங்க. நீங்க கனவுனா நல்லா சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு அந்த கனவு எல்லாம் இல்லைங்க. வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கிறோம், நம்மளுடைய வேலைகள் எப்படி, நம்மளுடைய திருமணங்கள் எப்படி, அந்த கனவுகளுக்கு விருப்பம் அதை நோக்கி பயன்படுத்த, அது வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிடுதுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
3: ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியே மாறிடுது. இப்ப நாமளே வீடு கட்டோம்னா ரொம்ப நாள் திட்டமிடல், அதுக்கு பேர் திட்டமிடல், கனவு இல்ல திட்டமிடல். திட்டமிட்டுக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் தான் வீட்டை கட்டுறோம், அதுக்கப்புறம் திருமணம் பண்றது அப்படியே
1: தானுங்க.
3: நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வந்தாதான் நம்மளுடைய ஆசை நிறைவேறினாதான் திருமணம் பண்றாங்க இன்றைய காலகட்ட இளைஞர்கள்.
1: சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது கனவுகளுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு அதை நம்ம அடையிறதுக்கு அந்த வெற்றி கனியை சுவைக்கிறதுக்கு திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க.
4: விரைவில் திருச்சி சாரதாசில் ஆர் எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
5: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
6: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
9: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
10: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
11: இதுவும் நம் வசந்தன்கோ காலம்.
12: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
13: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 பேர்

0: யுத்தங்கள் சொல்ல. மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்று பிற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர்
2: வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: 9:44 ஆயாச்சுங்க கோடை பண்பலை 100.5 வானவில். இன்னைக்கு கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்புகளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கங்க. நம்மளை தூங்க விடாம இருக்கிறதுக்கு பேர் தாங்க கனவு. அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய கனவு நம்மளுடைய கனவாக முடியாது. நம்மளை தூங்க விடாம நம்மளுடைய வெற்றியை நோக்கி, நம்மளுடைய மகிழ்ச்சியை நோக்கி, நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள் இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே நம்மளுடைய கனவுகளை நனவாக்குவதற்காக இருக்கணும். அந்த கனவுகள் நம்மளை கண்டிப்பா தூங்க விடாதுங்க. கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, தூங்கிட்டு இருக்கும்போது கனவு காணக்கூடாதுங்க. நம்மளை தூங்க விடாம நம்மளுடைய செயல்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றியின் கனவு. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: கோயில்பட்டியில இருந்து சந்திரசேகரன் பேசுறேன். பல கனவுகள் நனவாகும், பல கனவுகள் காணல் நீராவே மாறும். இது கனவுடைய சில எதிர்பாராத அமைப்பு. நான் பல பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பேன். அந்த வீட்டில் ஒரு வக்கீல் இருப்பாரு, ஒரு டாக்டர் இருப்பாரு, ஒரு என்ஜினியர் இருப்பார். இது பழைய படங்கள்ல நான் பார்த்த அனுபவம். ஏன் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது நினைக்கும் போது, இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு டாக்டர் ஒரு என்ஜினியர் என் வீட்டில் இருக்காப்புல. ஒரு வக்கீல் உருவாக மாட்டாரான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். என் பிள்ளைகள நான் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி பார்த்தேன், அப்பா அதெல்லாம் என்னால சத்தம் போட முடியாதுப்பா அப்படின்னு இருந்தது. ஆனா என்னுடைய எதிர்பார்ப்ப கண்டிப்பா என் பேரன் கேட்டி நிறைவேற்றுவாங்க. அது வரைக்கும் நான் காத்து கடந்து எதிர்பார்க்கணும்னு நான்
1: என்னுடைய கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து நனவாகும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர்களுடைய விருப்பத்துக்கு நீங்க தடையா இருக்க கூடாது. நன்றிங்க.

0: ஏன் இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் பேரு செல்வி ரவிங்க மேடம்.
0: சொல்லுங்க செல்வியம்மா.
1: இது விருப்பத்தோட தான் கனவு காணணும் மேடம். நாங்கள் என் மகனை இன்ஜினியர் படிக்க சொன்னேன், அதுவும் படித்தானுங்க. அவன் விருப்பம் பார்த்தீங்கன்னா ஓவியத்தில் சிறப்பாக வரைவானுங்க. அதனால 12ஆம் வகுப்பு படிக்கையில் சிறப்பு பரிசு வாங்கினானுங்க ஓவிய போட்டியில்.
0: சரிங்க.
1: அப்புறம் 2ஆம் வகுப்பு படிக்கையில் முதல் பரிசு வாங்கினோம். மறக்காம ஓவியத்துல படிச்சு மறக்க இப்ப ஓவிய ஆசிரியரா இருக்கிற ஓவியம் டிராயிங் மாஸ்டர் கோயம்புத்தூர்ல ஆன்லைன்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருங்க.
0: சரிங்க சரிங்க.
1: அதனால விருப்பத்தோட தான் ரெண்டு பேர்த்த விருப்பத்தையும் கனவையுமே நிறைவேற்றிட்டாருங்க. அதனால
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது இந்த மாதிரி மனிதர்களும் நமக்கு மத்தியில் இருக்கதா செய்கிறாங்க. அதாவது நம்ம குடும்பத்தில் நம்ம பெற்றவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, இந்த சமுதாயம் நம்மளை வந்து ஒரு மனிதராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கனவுகளை நம்ம கிட்ட திணிக்கும். திணிக்கும்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம். அந்த கனவு அடடா அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஆனால் அதை நம்ம வாழ்க்கைக்கு நல்லதும் கூட அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை ஒரு பக்கத்துலையும் இன்னொரு பக்கத்தில் வந்து நம்மளுடைய கனவு என்னுடைய விருப்பம் இதுதான், அதனால நான் இதையும் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒரே மாதிரி பேலன்ஸ்டான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ரயிலின் தண்டவாளங்கள் ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த மாதிரி ரெண்டு ரயில் தண்டவாளங்கள் மாதிரி அதை கொண்டு போறதுக்கு வந்து ஒரு தனித்திறமை வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதை சரியாக கொண்டு போறதுக்கு நம்மளுடைய மனசை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தி கொண்டு போனோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய கனவுகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அது நனவாகும். நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மகா தாராவரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க
2: மேடம். மனைவியோட இப்ப வந்து அனார்களை சளி மாதிரி வாழணும் அப்படின்னு கனவா இருந்ததுன்னா, கணவர் அப்படி பக்கத்துல இருக்கிற பெண் மேடம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா விட்டு கொடுத்துறோம். எங்கிருந்தாலும் வாழ்க, வீடோடி வாழ்க்கன்னு விட்டு கொடுத்துறோம். இல்லைன்னா வாழ்க்கை ரெண்டு பேர்த்து வாழ்க்கையே நரகமாயிரும்.
0: சரிங்க சரிங்க. அதாவது வாழ்க்கைக்கு இதை வந்து பொருந்துமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து அது விருப்பமானதாக இருக்கலாம், அதனால் ஒருத்தர் வந்து உறவுகளுக்கு மத்தியில் வந்து கனவுகள் நம்ம காணவே முடியாதுங்க. இவங்க வேணும் இவங்க வேணான்னு நம்ம முடிவெடுக்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கர்ல வந்து கிரவுண்ட் ஆலர் சாமி
0: பேசுறேன்.
3: நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க
3: மேடம். கனவு திணிக்கப்படுதா ஏற்கப்படுதான்னு கேட்டுக்கங்க. நான் விவசாயிங்க மேல சுருக்கமா பதிவு பண்ண விரும்புறேன். ஏன் கேட்டா நான் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பொண்ணு பையன் பிறந்த அன்னைக்கு நான் யோசனை பண்ணேன், படிக்க வைப்போமா விவசாயத்துல திணிச்சிருமா அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்ப எங்க தாத்தா அப்பா காலத்துல இருந்து விவசாயம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்த ஒரு வெள்ளாமையில 1 லட்சம் வந்தா 1 லட்சம் காலி ஆயிரும். அப்ப வந்து பையன் படிக்க மட்டும் வைப்போம், விவசாயத்தை படிக்க வச்சு விவசாயத்துக்கு வரக்கூடாதுங்கிற இடத்துல நான் போயிட்டே இருந்தேன். அப்ப வந்து பையன் படிச்சு இன்ஜினியர் ஆகி அப்ப அவன் லீவ்ல எனக்கு போன் பண்றேன், அப்பா எனக்கு 5 நாள் லீவ் இருக்கு, நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் விரும்ப சந்தோஷமா
0: ஏத்துக்கிட்டேன்
3: திணிக்காம. அப்ப அவனே தானா வந்துட்டேன் அப்படிங்கிற ஏத்துக்கிட்டேன். நீ மேடத்துக்கு ஒரு நினைவு இருக்கான்னு தெரியல, தேடிவன் இல்லம் தேடிவன் பண்பு இல்லை என்கிட்ட கேட்டீங்க. நான் படிச்சிருக்கேன், விவசாயம் பண்ண விரும்புறேன்னு சொல்லி என்கிட்ட
0: கேட்டீங்க.
3: நிறைய வரணும்னு அவங்ககிட்ட நான் சொன்னேன்.
0: கண்டிப்பா
3: அதே மாதிரி எல்லாரும் வரணும் அப்படின்னு திணிக்க கூடாது, தானா வரணும்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து விதை மாதிரி, அந்த படிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரம் மாதிரி. படிப்பு மட்டும் இல்லை, அவங்களுடைய கனவுகளை அவங்க பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது உரம் மாதிரி. அதனால் அதை நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை அப்படிங்கிற ஒரு விருட்சம் வந்து நமக்கு பெருசாக வந்து நம்மளை மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க.
4: என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ்,
4: இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல

0: வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: பறவை பறக்க மறக்காதுங்க. அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய கனவுகளை நனவாக்க மறக்கக்கூடாது. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்
1: சகோதரிக்கு, இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே கருப்பண்ணன்.
0: சொல்லுங்க கருப்பண்ணன்.
1: அதாவது சகோதரி, எதிர்பார்ப்பு, அதாவது எனது வாழ்க்கையில் நடந்து சில கால சூழ்நிலைகளால் நான் எனது ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு அமையல. அதனால மத்தவங்களோட எதிர்பார்ப்பு தான் நிறைவேற்றா இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறேன்.
0: உங்களுடைய சூழ்நிலையில நீங்க உங்களுடைய கனவை நனவாக்குறதுக்கு, இல்லைங்க இது என்னுடைய கனவு, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செய்கிறேன், ஆனா என்னுடைய கனவுகளுக்கும் வழி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அவர் வந்து கிளம்பிட்டாரு, பரவாயில்ல. இருந்தாலும் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செய்யும் போது அவங்க கிட்டயே நம்ம கேட்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்பை நான் சரி செய்யும் போது என்னுடைய கனவுகளை நனவாக்குறதுக்கான வாய்ப்பை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கறதுல தப்பு கிடையாது. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க ராஜேஸ்வரி. நலமா இருக்கோம் ராஜேஸ்வரி, நீங்க எப்படி இருக்கீங்க? அதாவது கனவு காண்பதற்கும் கனவுகளை நனவாக்குறதுக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பாகுபாடு தேவையில்லைங்க. கனவு கனவுனாலே கனவுங்க, அந்த கனவு நம்ம வாழ்க்கையின் லட்சியம்னு சொல்லலாம். நன்றிங்க. இப்ப இணைப்புல வரக்கூடிய நிறைவான நேயர் யாருங்கிறது. வணக்கம். சொல்லுங்க.
2: விருப்பங்கள் எதிர்பார்க்க ரெண்டு பேரும் தான் மேடம், ரெண்டு பேரும் தான், நம்ம ரெண்டுமே தான். இப்ப வந்து பெரும்பாலும் குடும்ப சமூகம் இவற்றால் தான் வந்து வடிவமைக்கப்படுது மேடம். ஏன்னா நம்ம இலக்குகள்னு சொன்னா நான் படித்து இதுவாக அதுவாக சிந்திக்கிறத வந்து அடிக்கடி நம்மளுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி வந்து வந்து போக மேடம். பெரும்பாலான நேரத்தில் நம்முடைய விருப்பத்தை விட நம் வீட்டார் மற்றும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் தான் நம்மளுடைய கனவுகளை அதிகம் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து
0: மேடம். சரிங்க சரிங்க. சமுதாயம் தாங்க நம்மளுடைய அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம கிட்ட கொடுக்குது. அதுக்காக நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒருத்தர் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அது நமக்கு ஓகே, சரிங்க நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வேற. ஒருத்தர் வந்து நம்மளை எதிர்பார்க்கறாங்க, நீங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறவங்க. அதுக்காக நம்மளுடைய கனவை வந்து மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுவுமே வந்து ஒரு சரியான பாதை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இன்றைய வானவில் நிகழ்ச்சியின் நிறைவான பகுதிக்கும் வந்துட்டவங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய சிறப்பாக பதிலளிக்கக்கூடிய ஒரு நேயர் வந்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது யார் அப்படின்னா திண்டுக்கல் லலிதா. கனவுகள், இந்த கனவுகள் வந்து நம்மளுடைய வெற்றி பாதையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். கனவுகளை தீர்மானிப்பது

விருப்பமா எதிர்பார்ப்புகளா? கனவுகள் வாழ்க்கையில பல சுவாரஸ்யமான தருணங்களை தரக்கூடியதுங்க. நமக்கான ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நாம விரும்பிய வாழ்க்கையா இல்ல மற்றவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையா? மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் நம்மளை வழி நடத்தலாம், ஆனா நம்மளுடைய கனவுகளை அவங்க தீர்மானிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை வாழ போறது நம்ம தான். நம்மளுடைய தோல்வியை எதிர்கொள்வதும் வெற்றியை கொண்டாடுவதும் நம்ம தான். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கனவுகளை நம்ம சின்னதாக்க கூடாது. என்னால முடியுமா அப்படிங்கிற கேட்கறத விட முடியாததை முடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க பழகணும். நமக்கு பிடித்த பாதை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம், கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், அது நமக்கான பாதை. உலகம் நம்மளை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்குங்க, இருந்தாலும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டுச்சு நம்மளுடைய வெற்றியை பார்த்து இந்த உலகம் நம்மளை கண்டிப்பாக புரிஞ்சுக்கும். எதிர்பார்ப்புகளுக்காக வாழ்ந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு திருப்தியை தரலாங்க, ஆனால் நம்ம கனவுகளுக்காக நாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கான மன நிறைவை தரும். இன்னையிலிருந்து ஒன்று ஞாபகம் வச்சு

ாலும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டுச்சு. நம்மளுடைய வெற்றியை பார்த்து இந்த உலகம் நம்மளை கண்டிப்பாக புரிஞ்சுக்கும். எதிர்பார்ப்புகளுக்காக வாழ்ந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு திருப்தியை தரலாங்க, ஆனால் நம்ம கனவுகளுக்காக நாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கான மன நிறைவை தரும். இன்னையிலிருந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருடைய கனவையும் கடன் வாங்கி வாழாதீங்க. உங்களுடைய கனவுகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க, அதற்காக உழையுங்கள், விழுந்தால் எழுங்கள், தாமதமானாலும் பரவாயில்லைங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் நான் என் வாழ்க்கையை ஏன் விருப்பப்படி என் கனவுகளை நனவாக்கி அணு அணுவாக ரசித்து வாழ்ந்து மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழுங்க. உங்களுடைய கனவு உங்களுடையதாக உங்கள் விருப்பமாக இருக்கட்டும். கனவு காணுங்கள், அதை நம்மால் செய்து முடிக்க முடியும் என்று நம்புங்கள், முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் அந்த அழகிய கனவே நம் வாழ்க்கையின் அழகிய நிஜமாக மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வானவில். இன்று தீட்டி மகிழ்வித்தது கனவுகளை தீர்மானிப்பது விருப்பங்களா எதிர்பார்ப்புகளா? கனவுகள் உங்கள் கையில், தீர்மானம் உங்கள் மனதில், வெற்றி உங்கள் பயணத்தில். அவ்வழகிய பயணத்தை நாமே ரசித்து கொண்டாடுவோம் என்று கூறி நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வானவில்.
2: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நிபுணர் பிரேம்தாஸ் பிஜு, கணினி அக்கம் கே நூர்ஜஹான், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கலைவாணி. இனம் கொடை பண்பலையின் 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள் நினைவலைகள் காற்றலைகளில் வரும் முன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

ஆசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வழங்கவுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும், சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானியும் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளனர். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: ஒவ்வொரு வருடங்களையும், மாதங்களையும், வாரங்களையும், நாட்களையும், நிமிடங்களையும், நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
2: வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? சில நேரங்கள்ல உலகத்தையே மாத்திர கண்டுபிடிப்புகள் பெரிய பெரிய திட்டங்களோட எல்லாம் உருவாகிறது இல்லை. சின்னதா ஒரு தவறுல இருந்து கூட உருவாகலாம். ஒரு சாக்லேட் கேக் செய்ய போறப்போ பேக்கிங் பவுடர் சேர்க்க மறந்ததுனால அது நல்லா சாஃப்டா வராம கெட்டியா வந்துடுச்சு. அதை சாப்பிட்டவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட அது ஒரு பெரிய ரெசிபியா மாறிடுச்சு. அதுக்கு பேர் தான் நாம இன்னைக்கு எல்லா பேக்கரியிலையும் வாங்கி சாப்பிட்ற ப்ரௌனி. அது மாதிரி எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்துல இருக்குதுங்க. இன்னைக்கு நிகழ்வுகளின் நினைவுகள்ல அந்த மாதிரி யதார்த்தமா ஒன்ன கண்டுபிடிக்க போய் வேற ஒன்ன கண்டுபிடிச்சு பிரபலம் அடைஞ்ச கண்டுபிடிப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால்

காலையில அவசர அவசரமா கார் சாவிய தேடுறப்ப என்னைக்கோ ஒரு நாள் நாம தொலைச்ச ஒரு புத்தகம் கிடைக்கும். அத என்ன சொல்லுவோம், தோல்வியா இல்ல எதிர்பாராத வெற்றியா? எதிர்பாராத வெற்றிதான். ஏன்னா அந்த புத்தகம் கண்டிப்பா பயனுள்ளதா தானே இருக்கும். அது கூடவே அந்த கார் சாவியையும் தேட வேண்டியதுதான். ஏன்னா தேடல் ரொம்ப முக்கியம்ல. அப்படிதான் 1856 ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இங்கிலாந்து சேர்ந்த ஒரு இளம் வேதியியலாளர் வில்லியம் ஹென்றி பர்கின். அவரு மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க ஒரு செயற்கையான ரசாயனத்தை உருவாக்குற முயற்சியில இருந்தாரு. ஆனா அந்த முயற்சி அவர் எதிர்பார்த்த முடிவு எதையும் கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா அவரோட பரிசோதனையில ஒரு வித்தியாசமான ஊதா நிறம் உருவாச்சு. அதை பார்த்து இந்த ஆராய்ச்சி பரிசோதனையும் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னு நினைச்சவருக்கு ஏதோ ஒரு எண்ணம். அந்த பொருளை அப்படியே தூக்கி போட்டுறாம அதை எடுத்து இன்னும் ஆராய்ச்சி செஞ்சாரு. அந்த பொருளை துணிகள்ல பயன்படுத்தினா அழகான பிரகாசமான ஊதா நிறத்தை உருவாக்கலாம்னு கண்டுபிடிச்சாரு. அதுதான் ஒரு புதிய செயற்கை சாயமா அடையாளம் காணப்பட்டுச்சு. அதுக்கு மாவுயின் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அது துணிகளுக்கு ஊதா நிறம் கொடுக்கறதுக்கு ரொம்ப எளிமையான வழிய உருவாக்குச்சு. செயற்கை சாயங்கள் ஆராய்ச்சி தொழில்துறையில ஒரு புதிய பாதைய திறந்துச்சு. ஒரு மருந்த கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினவரு உலகத்துக்கு புதுசா ஒரு நிறத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இதுதாங்க வாழ்க்கை. நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு பொழிச்சுக்கணும். கோடைப்பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இது கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால்

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.

ஒரு ஆஃபீஸ் டேபிளில் என்னெல்லாம் இருக்கும்? புக்ஸ், ஃபைல்ஸ், பென்ஸ், கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுதான் ஒரு குட்டியாக மஞ்சள் கலர் பேப்பர். இப்போ எல்லாம் கலர் கலராக வந்துருச்சு. அதை எல்லாரும் போஸ்டிட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்கி நோட்ஸ்னு கூட சொல்லுவாங்கல்ல. அது எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். 1968 அமெரிக்காவில் 3M அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு வேதியியலாளர் தான் ஸ்பென்சர் சில்வர். அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது. அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப வலுவான பசையை உருவாக்குறது தான் அந்த ப்ராஜெக்ட். ஆனால் அவர் அந்த ஆராய்ச்சியில் இருக்கிறப்போ அவருக்கு கிடைச்ச பசைகள் பல விதங்களில் இருந்திருக்குதுங்க. அதில் ஒரு விதமான பசையை அவர் கண்டுபிடிச்சாரு. அது திரும்ப திரும்ப ஒற்ற மாதிரியான ஒரு பசை. அந்த நேரத்தில் அங்கிருந்த யாருக்கும் அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக தெரியல. சில்வர் பல வருடங்கள் இந்த புது வகையான பசையை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அதை எங்கே எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவரோட சக ஊழியரான ஆர்ட் ஃப்ரை சர்ச்சில் பாட்டு பாரு

புத்தகங்கள்ல திருப்பி திருப்பி பாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு அவர் அந்த புத்தகங்கள்ல இருக்கிற பேப்பர்ல சில சீட்டை ஒட்டி வச்சு அந்த பக்கத்தையே நேரா திறந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு முறைய கையாண்டுட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஒட்டின சீட்டெல்லாம் அடிக்கடி கீழே விழுந்துட்டே இருந்திருக்கு. அப்போ அதை பார்த்த ஸ்பென்சர் சில்வருக்கு அவர் கண்டுபிடிச்சு வச்சிருந்த அந்த பசை ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அந்த பசைய இந்த சீட்ல ஒட்டி பயன்படுத்தலாமே அப்படின்னு நினைச்சாரு. அதை செஞ்சும் பார்த்தாரு. திரும்ப திரும்ப அந்த பசைய வச்சு அந்த சீட்டை ஒட்டவும் முடிஞ்சது. அந்த யோசனையத்தான் உலகம் முழுக்க போஸ்டிட் நோட்ஸ் அப்படின்னு பயன்படுத்த தொடங்கினாங்க. ஒரு தடவை தோல்வின்னு நினைச்ச ஒரு பொருள் இன்னொரு தடவை ஒரு தீர்வா மாறி இருக்கு. கேட்க நல்லா இருக்குல்ல? கோடை பண்பலை 100.5 MHz இது நிகழ்வுகளின் நினைவுகளில் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால்

0: ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மென்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒரு கப்பு டீ இல்லாம ஒரு நாள் தொடங்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாதுன்னு தான் கொஞ்சம் பேர் சொல்லுவோம். ஒரு ரயில் பயணத்தை டீ குடிக்காம நிறைவு செய்ய முடியுமான்னு கேட்டா பலருக்கும் அது முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த டீய ஒரு கப்பு ஒரு டீ பேக்கை வச்சு போற போக்கில் ரெடி பண்ண முடியுதுன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு கண்டுபிடிப்பு இருக்குதுங்க. அந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1900 தொடக்கத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தேயிலை வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேரு தாமஸ் சுல்லிவன். அவரு தன்னோட வாடிக்கையாளர்களுக்கு தேயிலை மாதிரிகளை சின்ன சின்ன பைகள்ல போட்டு அனுப்பியிருக்காரு. அந்த பைகளுக்குள்ள காய்ஞ்ச தேயிலைகள் இருந்திருக்குது. வாடிக்கையாளர்கள் அதுல இருந்து தேயிலைய பிரிச்சு அந்த தேயிலைய மட்டும் எடுத்து பயன்படுத்தினாங்க. ஆனா சிலர் அந்த முழு பையையும் அப்படியே சுடுதண்ணீர்ல போட்டு கொதிக்க விட்டாங்க. அந்த முறை ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த முறைய பார்த்து அதே மாதிரி சின்ன சின்ன பைகள்ல தேயிலைய போட்டு விற்பனை செய்யற முறை வழக்கத்துக்கு வந்துச்சு. ஆனா இந்த முறை உடனே சரியான முறையா மாற்றமடையல. காலப்போக்குல அந்த பைகளோட தரம் தேயிலைய காய வைக்கிற முறை எல்லாம் பல மாற்றங்களை அடைந்தன. ஆரம்பத்துல பட்டு துணியத்தான் இந்த முறைக்கு பயன்படுத்தி இருக்காங்களாம். அதுக்கப்புறம்தான் காகிதத்துக்கு மாறினாங்க. ஒரு டீ பேகை ஒரு கப்பல போட்டு சூடான தண்ணிய ஊத்தி சில நிமிடங்கள் காத்திருந்தா போதும், ஒரு சின்ன தேயிலையோட மாதிரி பையிலிருந்து உருவான இந்த பழக்கம் இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில டீய போட்டு கொடுக்குது. என்ன உங்களுக்கும் இப்போ ஒரு டீ குடிக்கணும் போல இருக்கா? கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இது கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால்

0: நேரம் காலை 10:28.
1: டீக்கு சக்கரை போடாம குடிக்க முடியுமா? முடியும்னு சொல்றாங்க சீனா ஜப்பான் மக்கள். ஆனா நமக்கு கண்டிப்பா டீக்கு சர்க்கரை தேவை. ஆனா இன்னைக்கு இருக்கிற சர்க்கரை நோய் பெருக்கத்துக்கு அப்புறம் பலரும் இந்த சர்க்கரைய போடாம டீ குடிக்க பழகிக்கிறாங்க. ஆனா அது சுவைக்கு ஏத்ததில்லைன்னு பல கம்ப்ளைண்ட்ஸும் வருது. அதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கு நிறைய இனிப்பு சுவையூட்டிகள் இன்னைக்கு கடைகள்ல கிடைக்குது. ஆனா அந்த இனிப்பு சுவையூட்டிகள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இனிப்பு அப்படின்னாலே சர்க்கரை தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஆனா இனிப்பு கொடுக்கிற ஒரு பொருள் சர்க்கரையா இல்லாம இருந்தா? அப்படி ஒரு கேள்வியோட இந்த பொருளை கண்டுபிடிக்கலங்க. 1879 அமெரிக்காவில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிற வேதியியல் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்த கான்ஸ்டன்டின் ஃபால்பெர்க் பேராசிரியர் ஐரா ரெம்சன் கூட சேர்ந்து சில ரசாயன பொருட்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவங்களோட லேப்ல ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போன ஃபால்பெர்க் சாப்பிட்றப்ப தன்னோட கைகள்ல ஒட்டி இருந்த ரசாயன பொருட்கள் காரணமா உணவுல எதிர்பாராத அளவுக்கு இனிப்பு சுவை இருந்திருக்கு. முதல்ல அவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஆய்வகத்துக்கு திரும்பி அன்னைக்கு பரிசோதிச்ச எல்லா பொருட்களையும் திரும்பவும் பரிசோதிச்சாரு. அப்போ சர்க்கரையை விட பல மடங்கு இனிப்பு கொடுக்கற ஒரு புது ரசாயனத்தை கண்டுபிடிச்சாரு. அந்த பொருளுக்கு சாக்ரின் அப்படின்னு பெயரிட்டாங்க. இது சர்க்கரைக்கு மாற்றா பயன்படுத்த ஆரம்ப கால செயற்கை இனிப்பூட்டியா இருந்துச்சு. இன்னைக்கும் அதிக பயன்பாட்டுல இருக்கு. கோடை பண்பலை 100.5 MHz இது நிகழ்வுகளின் நினைவுகளில் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால்

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடி கணிக்கிற ஒரு சில மண்டாடி ஆகும்.
3: RS Infotainment எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
4: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
5: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: இதுவும் நம் வசந்தன்கோ காலம்.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
8: வீட்ல சமைக்கிற நேரம் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப நேரம் நிக்க முடியல. ஹோட்டல்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டா டக்குன்னு சூடு பண்ணி சாப்பாட கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த கருவினா அது மைக்ரோவேவ் அவன் தாங்க. ஆனா இது உணவு சமைக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்படவே இல்லை. வேற எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க.

1940களில் அமெரிக்க பொறியியலாளர் பெர்சி ஸ்பென்சர் ரேடார் கருவிகளுக்கு பயன்படுத்துற மேக்னெட்ரான் அப்படிங்கிற கருவியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கருவியை உருவாக்குறப்போ மைக்ரோவேவ் கதிர்கள் பத்தி நிறைய கத்துக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு நாள் ரேடார் கருவிக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தப்போ தன்னோட சட்டை பையில வச்சிருந்த சாக்லேட் பார் உருகி போனதை கவனிச்சாரு. முதல்ல அவர் அது ஏன் நடந்ததுன்னு புரியாம நின்னாரு. ஆனா மைக்ரோவேவ் கதிர்கள் தான் அதுக்கான காரணமா இருக்கலாம்னு சந்தேகப்பட்டவரு அதை சோதிக்க முடிவு பண்ணாரு. முதல்ல பாப்கான மைக்ரோவேவ் கதிர்கள் பக்கத்துல வச்சாரு. அது வெடிச்சு சிதறி போக அடுத்ததா ஒரு முட்டைய வச்சு சோதிச்சு பார்த்தாரு. அது சூடாகி வெடிச்சது. அதுல இருந்து அவர் புரிஞ்சுகிட்டது மைக்ரோவேவ் எனர்ஜி உணவை சூடாக்குங்கிறது தான். 1945 பெர்சி ஸ்பென்சர் இந்த தொழில்நுட்பத்துக்கு காப்புரிமையை வாங்கினாரு. ஆனா ஆரம்பத்துல மைக்ரோவேவ் ஓவன்ஸ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சின்னதா இல்ல, ரொம்ப பெருசாவும் விலை உயர்ந்ததாவும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தொழில்நுட்பம் வளர வளர சில நிமிடங்கள்லயே உணவை சூடாக்குற அது உலகம் முழுக்க கோடிக்கணக்கான வீடுகள்லையும் அலுவலகங்கள்லையும் ஹோட்டல்கள்லையும் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. ஒரு சாக்லேட் பார் உருகுனத அவர் மட்டும் கவனிக்காம போயிருந்தா இன்னைக்கு சமையல் உலகம் இவ்வளவு வேகமா மாறியிருக்குமா? கோடைப்பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால்.

சமையலுக்கு உதவியா இருக்கிற பல கருவிகளை இன்னைக்கு அறிவியல் உலகம் நமக்கு வாரி வழங்கி இருக்கு. இண்டக்ஷன் குக்டாப், ஏர் ஃப்ரையர், ஓடிஜி, மிக்சர் கிரைண்டர், பிளெண்டர், எலக்ட்ரிக் விஸ்க், வேஃபிள் மேக்கர், சாண்ட்விச் மேக்கர், காஃபி மேக்கர், ரெஃப்ரிஜிரேட்டர், ஐஸ் மேக்கர், இப்படி நிறைய கருவிகளை லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். அப்படி அந்த வகையில ஒரு கண்டுபிடிப்பு தோசை வார்க்கறதுல நமக்கு ரொம்ப எளிமையான முறையை கொண்டு வந்து கொடுத்துருக்கு, அதுதான் டெஃப்லான். இந்த டெஃப்லானை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? டெஃப்லானை கண்டுபிடிக்கணும்னு எந்த ஒரு திட்டமும் யாரும் போடல. எதிர்பார்க்காம கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த டெஃப்லான் கண்டுபிடிப்பு. 1938 அமெரிக்க வேதியியலாளர் ராய் ப்ளுங்கெட் புதுசா ஒரு வகையான ரெஃப்ரிஜரண்ட் கேஸை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்தாரு. அதுக்காக டெட்ராஃப்ளூரோ எத்திலின் அப்படிங்கிற ஒரு கேஸை சிலிண்டர்களில் சேமிச்சு வச்சிருந்தாரு. ஒரு நாள் அந்த சிலிண்டர்ல இருந்த வாயுவை வெளியெடுக்கிறப்போ வாயு வெளியே வரவே இல்லை. சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னு நினைச்ச அவர் அதை திறந்து பார்த்தப்போ உள்ள ஒரு வெள்ளை நிற மெழுகு மாதிரியான திடப்பொருள் இருந்ததை பார்த்தாரு. அந்த பொருள் வித்தியாசமா இருந்தது. அது ரொம்ப வலுவழுப்பா இருந்தது. அதுக்கு மேல அது நிறைய வெப்பத்தை தாங்கக்கூடியதாகவும் இருந்தது. அது வேற எந்த ரசாயனங்கள் கூடவும் உடனே ரியாக்ட் பண்ணவே இல்லை. அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்ச அந்த எதிர்பாராத பொருள் தான் பின்னாடி பாலிடெட்ராஃப்ளூரோ எத்திலின், அதாவது PTFE அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு டூபோன்ட் அப்படிங்கிற நிறுவனம் அதுக்கு டெஃப்லான் அப்படின்னு வர்த்தக பெயர் ஒன்ன வச்சது. சமையல் பாத்திரங்கள்னு மட்டுமில்லாம மருத்துவம், மின்னணுவியல், விண்வெளி தொழில்நுட்பம் மாதிரியான பல துறைகள்ல பயன்படுத்தப்படுது இந்த டெஃப்லான். சிலிண்டருக்குள்ள என்ன இருக்குன்னு ராய் ப்ளுங்கெட் மட்டும் பார்க்காம விட்டு இருந்தா இன்னைக்கு டெஃப்லான் நமக்கு கிடைச்சிருக்குமா? ஒரு காலியான சிலிண்டருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்காம விட்டுருந்தா இந்த கண்டுபிடிப்பு உலகத்துக்கு கிடைச்சிருக்குமா? கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால்

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர்
2: வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும், வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம்னு அறிவுரை எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப கூட நம்ம ஊர் தெருக்கள்ல சின்ன பசங்க விளையாடுவாங்க. ரொம்ப வெயில் அதிகமாச்சுன்னா நிழல்ல நின்னு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா அந்த குச்சி ஐஸ் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஊர்ல தான் இதுக்கு பேரு குச்சி ஐஸ். வேற வேற நாடுகள்ல இதுக்கு வேற வேற பேரு வச்சு கூப்பிடுறாங்க. அப்படிதான் அமெரிக்காவில இத பாப்சிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ் கேண்டி, பெப்சி, சுஸ்கி, ஸ்டிக் ஐஸ், ஃப்ரீசி, எய்தின் தேங், தேங், கிஸ்கோ, ஐஸ் கோலா, இப்படி நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா இந்த குச்சி ஐஸ ஒரு சின்ன பையன் எதிர்பாராம கண்டுபிடிச்ச கதை உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1905 அமெரிக்காவில இருக்கிற சான் பிரான்சிஸ்கோ நகரத்துல பிராங்க் எப்பர்சன் அப்படிங்கிற 11 வயசு குட்டி பையன் வீட்ல ஒரு குளிர்பானத்தை தயாரிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அப்போ சோடா பவுடர், தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு குச்சியால கலந்து அந்த கலவைய அப்படியே வெளியே வச்சுட்டு வந்துட்டான். அன்னைக்கு ராத்திரி எதிர்பாராம ரொம்ப கடும் குளிரா இருந்திருக்கு. மறுநாள் காலையில பிராங்க் வெளியே போய் பார்த்தப்போ அந்த கலவை முழுசா உறைஞ்சு போயிருந்துச்சு. குச்சி அந்த உறைஞ்சு போன குளிர்பானத்துக்கு நடுவுல சிக்கி இருந்திருக்கு. அந்த குச்சியை பிடிச்சு வெளியே எடுத்தப்போ ஒரு புது ஐஸ் பாப் உருவாச்சு. அன்னைக்கு பிராங்க்கு அதோட முக்கியத்துவம் புரியல. பல வருடங்களுக்கு பின்னாடி தன்னோட குழந்தைக்கு அந்த உறைஞ்சு போற இனிப்பை தயாரிச்சு கொடுத்தப்போ அவங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் எப்சிக்கல் அப்படின்னு அதுக்கு பேரு வச்சாரு. அதுக்கு பிறகு பாப்சிக்கல் அப்படின்னு பிரபலம் அடைஞ்சிச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க கோடை காலத்துக்கு குளிர்ச்சியா ஒரு குச்சியை சாப்பிடுற பழக்கம் இப்படிதான் உருவாச்சு. 1905 தொடங்கின இந்த பழக்கத்தை நாம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துறோம். வெப்பம் அதிகமா இருக்க காலங்கள்ல எல்லாம் இந்த குச்சி ஐஸையும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எல்நினோவையெல்லாம் சமாளிக்கலாம். பார்த்து பத்திரமா வெளியே போயிட்டு வாங்க. மறக்காம கொடை எடுத்துட்டு போங்க.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz-இல் நிகழ்வுகளின் நினைவுகளில் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை எதிர்பாராத கண்டுபிடிப்புகளோட சுவாரஸ்யமான பின்கதைகளோடும் அன்றாட செயல்பாடுகளோட எளிமையான பயன்பாடுகளோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

நிறைவுக்கு வருகிறது கூடை பண்பலையின் இன்றைய நிகழ்வுகளின் நினைவுகள். மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உங்கள் கூடை பண்பலையிலிருந்து.

கோடை பண்பலில் இனி பாட்டு பட்டாலும் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாட அழைக்கிறது. இன்று நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் சிறிச்சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் இன்று வழங்க உள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும், சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானியும் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளனர். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை

0: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. முற்பகல் வேலை, மனம் சற்றே இளைப்பாறும் தருணம், வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட சொல்லிவிடும் மொழி இசை. மனதின் ஓரத்தில் மிளிரும் நினைவுகளின் தோரணமாக இன்னிசை சாரலாக இதயம் நினைக்க கோடை பண்பலை 100.5 பட்டுப்பட்டாலம். நிகழ்ச்சியில் இசையோடு இணைந்து இசைக்கு அன்பு உறவுகள், அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு
1: நிவேதா பால்ராஜ்,
0: உங்கள் பிரியமுடன் பேசிய இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிறுத்திய வரியிலிருந்து பாடல பாடணும். அதாவது இப்ப நான் நிறுத்திய வரியில இருந்து நிவேதா பாடுவாங்க, நிவேதா நிறுத்தல வரில இருந்து நான் பாடுவேன் அப்படின்ட்டு கிடையாதுங்க. நாங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல், இல்ல மற்றவங்க யாராச்சும் விரும்பி எல்லாருக்கும் பிடித்தமான ஏதோ ஒரு பாடல்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு அழகிய பாடலை வந்து ஒளிபரப்புவோம். அந்த பாடலை நீங்க கூட சேர்ந்தே பாடிட்டே வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு நிப்பாட்டிடுவோம், அப்ப வந்து எங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் வரக்கூடாதுங்க. நீங்க வந்து அதுக்கு அடுத்த வரியில இருந்து பாடலை பாட ஆரம்பிக்கலாம். இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: இருவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். நீங்க அனைவரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாருமே நல்லா இருக்கோம்.
0: பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாம் மேடம்.
0: கேளுங்க.

0: என்ன நின்றுச்சு
1: பாட்டே தெரியாதுங்க, என்ன ஒரு அருமையான பாடல் தான் நீங்க அப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே. இதே பாடல் கொடுக்க போறாங்களா இல்ல வேற பாடல் வரப்போகுதான்னு எங்களுக்கும் தெரியாது, அதனால வர நேயர்ட்ட கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேனியில இருந்து ஜெயஜோதி பேசுறேன்.
1: ஜெயஜோதி, பாடல் கேட்கலாமா?
2: கேளுங்க.

0: பாடுங்க. தெரியலையா? சரி, இது என்ன பாடல்னாவது கண்டுபிடிச்சிங்களா? எப்படித்தானோ, சரி பரவாயில்ல, அடுத்த நேயருக்கு இதே பாடல் தராங்களா வேற பாட்டு தராங்களான்னு பாக்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
2: இரண்டு மேடத்துக்கும் கோடை பண்பலைக்கும் இனிய முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
0: எல்லாரும் இருக்கும். சுமதி அம்மா, பாடல் கேக்கலாங்களா?
2: வேற பாட்டு போடுங்க. அந்த பாட்டு
0: அந்த பாட்டு இல்ல.

0: பலகே வாருகே வா, அழகே வா தலைவாவா, அழகே வா தலையே வா. ஹலோ,
1: திரும்ப மறுபடியும் அழகே வா அப்படின்னு பாடணும்ல? கரெக்டா தான் பாடுவீங்க, கரெக்டா தான் பாடுவீங்க.
0: அழகே வா அழகே வா தலைவா வா, அழகே வா.
1: ரொம்ப அழகா பாடுனீங்க சுமதி அம்மா. உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பாடலும் வந்துட்டு இருக்க கொடை பண்பலை 100.5. இப்ப நம்ம ஒரு பாடல் கேட்டலாம்.

0: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
11: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியோடு.
2: இன்னைக்கு பாட்டுப்பட்டாளம் நிறுத்திய வரியிலிருந்த பாடல் பாடுறது. முன்னாடி 3 பேரை சந்தித்தோம், அதில் சுமதி அம்மா மட்டும்தான் பாடலை பாடினாங்க, மீதி 2 பேர் வந்து இல்லைங்க, எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து அடுத்த நேருக்கு வழி விட்டுட்டு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
3: தானம் சொல்லும் தமிழிசை என் உயிரினும் மேலான கோடை பண்பலை 100.5 முற்பகல் வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபிகட்டம் பெண்ணாங்கோவிலிருந்து திருமுருகன்.
1: வணக்கம்.
3: நிலையத்துலதான் நல்லா இருக்கிறீங்களா?
2: எல்லாரும் நலமா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பாடல்
1: கொடுக்க
2: போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். கேளுங்க.

இருங்க, அந்த லைன் அப்படியே குடுக்கறாங்க, கூட சேர்ந்தே பாடிட்டு வாங்க.

0: நல்லாவே முயற்சி பண்ணீங்க. அதோட சேர்த்து பாடலோட சேர்த்து பாடுங்க அப்படின்னும் போது உடனே பாட ஆரம்பிச்சிட்டீங்க. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
0: வணக்கம், அமைதியா இருக்கீங்களே. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பேர் சொல்லுங்க, கேக்குது.
0: ஐயா இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஓரைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜு மேடம்.
0: ராமராஜன் ஐயா, பாடல் கேக்கலாங்களா?
2: கேக்கலாம் மேடம். கொல்லிமலை சுற்றுலா வந்திருக்கு 25 பேர்.
0: அப்படிங்களா? சரி சரி, இந்த சுற்றுலாவோட சேர்ந்து இப்ப பாட்டும் பாடிக்கிட்டு இருக்கீங்க.
2: ஆமா மேடம்.
0: சரிங்க, இப்ப பாடுங்க பாக்கலாம். கேளு பாடல் வருது.

0: கண்ணில் தெரியும் போ சென்றதம்மா, கனியாய் வந்து நின்றதம்மா.
1: அப்புறம்
0: சொல்லாத மேடம்.
1: அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் பாடுங்க.
0: கண்ணில் சென்ற சிந்தனை வரலைங்க மேடம்.
1: வரலைங்களா? சரி, நீங்க என்ன சொன்னீங்க? அடுத்த வரியை தொடர்ந்து பாட சொன்னீங்க, முழுசா பாடுங்கன்னு சொன்னீங்களா? அப்படிங்கிறீங்களா?
0: என்ன?
1: சரி கேளுங்க.

0: நன்றிங்க நன்றிங்க. உங்களுடைய சுற்றுலா மீண்டும் அப்படியே தொடரட்டும். இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
1: ராதாகிருஷ்ணன்,
2: எனக்கு பழைய பாட்டா இருந்தா நல்லா இருக்கும்.
1: பழைய பாட்டா போடணுமா?
2: ஆமாப்பா.
1: சரிங்க.

0: பாடுங்க.
1: என்ன
0: பாடல் இது?
2: இது வந்து லவ் பேர்ட் லவ் பேர்ட் லவ் பேர்ட் லவ் பேர்ட்
0: தக்கத்திமிதா
2: என்ற தாளத்தில் வா தக்கத்திமிதா.
0: அவ்வளவுதானா? சரிங்க சரிங்க. அதாவது அடுத்த வரி வந்து ஆஹாஹா ஓஹோஹோ அப்படின்னு கண்டுபிடிச்சு பாடலோட முதல் வரி வரைக்கும் கண்டுபிடிச்சு பாடிட்டீங்க, நன்றிங்க.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கொடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
5: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
8: இந்தியாவின்

0: 11 மணி 30 நிமிடம் ஆயாச்சுங்க, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாடுறது தான் இன்னைக்கு பாட்டு பட்டாளத்தோட கருப்பொருள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய நேயர்கள் வந்தாச்சு, எல்லாருமே ஓரளவு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு கண்டுபிடிச்சு ரொம்ப இல்லைனாலும் ஓரளவு சுமாராக வந்து பாடிக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
1: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
2: பேர் சொல்லுங்க.
1: ஈஸ்வரி மேடம்.
0: ஈஸ்வரி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க சுங்குளையம்பாளையத்துல பேசுறோம் மேடம்.
0: நாங்க நாங்கங்கறீங்களே, எத்தனை பேரு?
1: நான் மட்டும் இருக்கேங்க.
0: நீங்க மட்டும் தானா? சரிங்க, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாங்க மேடம்.
0: சரிங்க.

0: உங்களுக்கு வேற பாடல் கொடுத்தா இதுக்கு முன்னாடி வந்து பாடாம போனவங்க எல்லாம் வேற பாட்டு குடுங்க குடுத்துருக்கலாம்ல, எங்களுக்கும் நாங்களும் நல்லா பாடி இருப்போம்ல அப்படின்னு சண்டைக்கு வருவாங்கல்ல. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அடுத்து வரக்கூடிய நேரம் அவங்களுக்கு என்ன பாடல் வரப்போதோ அவங்க பாடுறாங்களான்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம்,
0: இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், பேசுங்க. மௌன மொழி, மௌன இசை, அமைதியா இருக்காங்க,
1: பேச மாட்டாங்க.
0: ஆமா, வணக்கம்.
2: ஹலோ,
0: வந்துட்டேன் வந்துட்டேன்.
1: வந்துட்டாங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் கஞ்சம்பட்டியில இருந்து சண்முகம் பேசுறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாமா?
2: ஆமாங்க மேடம், எனக்கு ஒரு பழைய பாட்டு போடுங்க மேடம்.
0: சரி கேளுங்க.

0: தெரியலையா? நீங்க தான் பழைய பாட்டு, நீங்க அதுவா வந்து நாங்க குடுக்கணும்னு பழைய பாட்டு குடுக்கல, அதுவாவே பழைய பாட்டா வந்துருச்சு. சரி நீங்க கேட்டீங்க பரவாயில்ல பழைய பாட்டு வந்துருச்சு பாடிடுவீங்கன்னு, பார்த்தா பாட மாட்டேங்கிறீங்களே. இன்னொரு தடவை கேட்ட முயற்சி பண்றீங்களா?
1: நீ வருகின்ற பழி மீது யார் உன்னை கண்டார், உன்வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார்.
0: நாங்க வந்து ஏதோ ஒரு பாட்டு தருவோம், நீங்க பாட முயற்சி பண்ணுங்க. சரிங்க, கேளுங்க.

0: என்னவென்று சொல்வதம்மா. அந்த சாங் தான்,
1: அந்த சாங் தான். ஆனா வந்து நிறுத்திய வரியில இருந்தெல்லாம் நீங்க பாட்டு பாடணும். அந்த பாடல் எங்க முடிஞ்சதோ அங்கிருந்து ஆரம்பிச்சு நீங்க பாடணும்,
2: அடுத்த வரியில இருந்து நீங்க பாடணும்.
1: ஆமா, ஆனா நீங்க பாடின பாடல் கரெக்டான பாடல் தான். என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி இவள் பேரழகை.
2: நிறுத்திய வரியில இருந்து பாடுங்க.
1: திரும்ப கேக்குறீங்களா? திரும்ப கேளுங்க, கேட்டுட்டு அப்படியே பாடுங்க.

0: என்னவென்று சொல்வதமா வஞ்சியவு பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நிறை தவறை
1: அதேதான். சரி பரவாயில்ல, கண்டுபிடிச்சு அழகா பாடிட்டீங்க, நன்றிங்க.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: உப்மாவா போரான டிஷ்,
4: அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனல் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
5: அனல் டபுள் ரோஸ்டட் ரவா.
6: உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நிமிடம் ஆயாச்சுங்க. கோடை பண்பலை 100.5 நாம கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு பட்டாளம். இன்னைக்கு நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாடிட்டு இருக்காங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? பாடல் பாட தயாரா இருக்கீங்களா? வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
2: மதுரையில இருந்து பால்சாமி.
0: பால்சாமி, பாடல் கேட்கலாங்களா?
2: கேட்கலாம்.
0: கேளுங்க.

0: என்ன பாடுனீங்களே கேக்கல, எங்களுக்கு புரியவே இல்ல.
1: புரியல.
2: அவர் பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு
0: அப்படிங்களா? சரி, நீங்க இன்னொரு தடவை கேளுங்க, கூட சேர்த்து பாடுங்க அப்படியே.

0: ஒரு கூட்டு கிட்டியாக
1: வானொலி அரவு குறைச்சிட்டு பாடணும் சரிங்களா?
2: சரிங்க. ஆனால் நீங்கள் வந்து பாடலோட முதல் வரியை கண்டுபிடிச்சி பாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து
1: நிறுத்திய
2: வரியில இருந்தெல்லாம் பாடி இருக்கணும். சரிங்க, உங்க இணைப்புல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். நன்றிங்க, நீங்க இன்னொரு நாள் அடுத்த முறை வரும்போது வந்து என்ன பாடல் கொடுத்தாலும் அதை அப்படியே பாடிருங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், பேச சொல்லுங்க.
3: மணப்பாறவட்டம் புத்தாணத்துல இருந்து பர்வீன் பேசுறேன்.
2: பர்வீன் பாடல் கேக்கலாங்களா?
3: கேக்கலாம்,
2: கேளுங்க.

0: பாடுங்க.
1: தெரியலையா? இப்படியே வர்றவங்க எல்லாம் தெரியல, வேற பாடல் வேற பாடல் தான். என்ன பண்றது, நாங்க அழுகுவோம் பாத்துக்கோங்க.
2: இந்த பாட்டு தெரியவே இல்லை. என்ன
0: பாட்டுங்க?
1: என்ன பாட்டுன்னே தெரியலையா? சரி, ஒண்ணு ஒரு தடவையாவது கேளுங்களேன், கேட்டா கண்டுபிடிப்பீங்க.
2: தெரியாது.
1: பாடல் கேக்கலாமா?
2: சரிங்க.

0: ஹலோ,
1: விக்ரம் விக்ரம் படத்தினுடைய பாட்டு நான் தொடர்ந்து பின்னாடி பாட முடியல.
2: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க, ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்து வரக்கூடிய நேயர்கள்லாம் எப்படி பாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.

0: 11:51 ஆயாச்சுங்க. கோடை பண்பலை 100.5 நாம கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு பட்டாளம். இன்னைக்கு நிறுத்திய வரியில இருந்து பாடல். ஆனா நம்ம நேயர்கள்லாம் முதல் வரியா கண்டுபிடிச்சு பாடுறதுனால நம்ம எந்த நாள்ல இருக்கோம் அப்படிங்கறதே நமக்கே மறந்து
1: போயிருந்தீங்க.
0: சனிக்கிழமைங்க, அதனால நிறுத்திய வரியில இருந்துதான் பாடல் பாடணும். இப்ப யாரு இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், நான் காரைக்குடியில இருந்து சொல்றேன்.
0: என்ன பேருங்க?
2: காரைக்குடியில செல்வி.
0: செல்வி, ஓகே ஓகே. சரி, பாடல் கேட்கலாமா?
2: ஆ, சரி
0: கேளுங்க.

0: வானொலி அளவு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பாடினீங்கன்னா இன்னும் நல்லா கேட்கும்.
1: பத்மா பாடல் கேக்கலாங்களா?
2: சரிங்க மேடம், இடைக்கால பாடலா போடுங்க மேடம்.
1: என்ன பாட்டு வருதுன்னு எங்களுக்கே தெரியாதுங்க, அதனால கேளுங்க.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கொடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: பதினோரு மணி 54 நிமிடம் ஆயாச்சுங்க. கோடை பண்பலின் 1.5 பாட்டு பட்டாளம் இதோட நிறைவான பகுதிக்கும் வந்துட்டோம். இப்ப நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம்.
8: வணக்கம், பேர் சொல்லுங்க.
7: வணக்கம்,
8: என்னாச்சு?
7: இணைப்புல இருக்கீங்க? ஒரு நிமிஷம் வந்துட்டீங்க. யார் பேசுறீங்க?
9: நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்துல இருந்து கார்த்திகேயன் பேசுறேன்.
7: கார்த்திகேயன், பாடல் கேட்கலாங்களா?
9: கேட்கலாம் மேடம்,
7: கேளுங்க.

அழகாக பாடினீங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப அழகாக பாடினீங்க. நன்றிங்க பத்மா, தொடர்ந்து பேசலாம். கொடை பண்பலை 100.5 இப்பொழுது.

0: பாடுங்க.
1: எதிர்பார்த்திருந்தால் ஒரு வருஷமும் நிமிஷமடி, கண்கள் எல்லாம் உன்னை பார்த்தது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி, உள்ளபடி நான் பார்ப்பதும்

0: பெரும் அவத்தை இன்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். உந்தன் கழுத்து வரை எந்த காதல் வந்து இரு கண் விழி பிரிங்கி நின்றேன்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா பாடினீங்க. இந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படிங்கிறது நீங்க பாடினதுலே தெரிஞ்சது கார்த்திகேயன். நன்றிங்க. 11:56 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கும் வந்துட்டோம். நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சுங்க. நாளைக்கு பாட்டு பட்டாளம் என்ன கருப்பொருளோட வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையை பொறுத்து தான் கொடுப்பாங்க பாடல். அதில் நாளைக்கு பாட்டு பாட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நேயர்கள்லாம் வந்து பாடுவாங்கன்னு நாங்களும் எதிர்பார்ப்போட கிளம்புறோம். பௌசியா,
2: நிவேதா பால்ராஜ்,
1: நன்றி நேயர்களே.
2: நன்றி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை இன்று அவர் தொடங்கி வைத்தார். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
5: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
4: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
5: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியே.
4: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, இனி சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
5: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடி வரும், இளஞ்சிவப்பில் உடைகொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
4: பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
5: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று நினைத்தால் என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
6: பண்பலை படைப்பாளிகள்.
3: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் கலியுகத்தின் அவமானங்கள். மனிதனுக்கு வேண்டும் மானம், கோடி கோடியாய் வந்தாலும் குன்றின் மணி குற்றத்தால் கிடைப்பது அவமானம். நேர்வழி நடக்காதவனுக்கு கிடைக்கும் பரிசு அவமானம். மானத்தை இழந்தவனுக்கு இம்மண்ணில் மரியாதை ஏது? ஐயன் வள்ளுவர் சொன்ன தன் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா. இது ஆறறிவு மனிதன் அறியாமல் இருப்பது ஏனோ? பழி பாவங்களுக்கு அஞ்சாமல் வாழும் மனிதர்கள் செய்த வினை பயன் தொடர்ந்தே வரும். பெற்றவர்களை பேணாதவன், கட்டியவளை கைவிட்டவன், உழைக்காமல் உண்பவன், பூமிக்கு பாரமானவன். அவமானத்தின் அடையாளம் மது, மாது, சூது என்னும் அவமானத்தின் அடையாளமாய் மதுவுக்கு அடிமையாகி, விலை மாதுவுக்கு விருந்தாகி, சூதின் சூழ்ச்சி வரைக்குள் சிக்கி, சின்ன பின்னமாகி மனிதன் வாழும் இப்பூமி பந்து சூடேறி கொண்டே போகிறது. சுட்டெரிக்கும் தூரம் அருகில் இதுதான் பூமி அழிவின் ஆரம்பம். காதல் வலைக்குள் சிக்கி பெற்றவர்களை தவிக்க விடும் பிள்ளைகள், சொத்துக்காக ஒருதாய் வயிற்று பிள்ளைகளே பகையாளிகளாகி உடன் பிறந்தவர்களையே கொல்லும் கொடூரம். சொத்துக்காக ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளே பகையாளிகளாகி உடன் பிறந்தவர்களையே கொல்லும் கொடூரம். பெற்ற மகளையே பாலியல் தொல்லை செய்யும் தந்தை, கள்ள காதலனுக்காக கணவனை கொல்லும் மனைவி, கள்ள காதலுக்கு இடையூறு என பிஞ்சு குழந்தையையே கொல்லும் இரக்கமில்லாத தாய். ஐயகோ, கொடூரத்திற்கு எல்லையே இல்லாமல் போகிறது. இவையெல்லாம் கலியுகத்தின் கோர தாண்டவம். சொத்துக்காக ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளே பகையாளியாகி உடன் பிறந்தவர்களையே கொல்லும் கொடூரம். பெற்ற மகளையே பாலியல் தொல்லை செய்யும் தந்தை, கள்ள காதலனுக்காக கணவனை கொல்லும் மனைவி, கள்ள காதலுக்கு இடையூறு என பிஞ்சு குழந்தையையே கொல்லும் இரக்கமில்லாத தாய்.

ஐயகோ, கொடூரத்திற்கு எல்லையே இல்லாமல் போகிறது. இவையெல்லாம் கலியுகத்தின் கோர தாண்டவம், கலியுகத்தின் அவமானங்கள். இது கடைசி அத்தியாயம். கலியுகத்தின் அவமானங்களை கன்னி தமிழால் கவிதையாக்கி இருக்கிறார் நாமக்கல் மங்களபுரம் ராஜசேகர்.

கலை படைப்பாளிகளில் இனி ஈரோடு மாவட்டம் கொக்கராயன்பேட்டை தாகா ஷெரீப் தந்திருக்கும் மாறுதல். மாறுதல் பெருமை, அது பெருமை அல்ல, பேரன்பே பெருமையாகும். வறுமை சிறுமை அல்ல, அது மேன்மையின் திறவுகோள். செல்வம் அது உன் சொந்தமல்ல, அதை நீ பராமரிப்பவனே. இன்று நீ நாளை யாரோ. பிறரை வஞ்சித்தோர் உயர்ந்ததில்லை, பிறரை வஞ்சித்தோர் உயர்ந்ததில்லை, வஞ்சிக்கப்பட்டோர் தாழ்ந்ததும் இல்லை. நீ பிறர் நெஞ்சம் நெகிழ செயல்படு, நிறை மனிதராய் வாழ்ந்திடு. நீ பிறர் நெஞ்சம் நெகிழ செயல்படு, நிறை மனிதராய் வாழ்ந்திடு. அணு அகிலத்தை அலறச் செய்யும் ஒரு சொல். அணு அகிலத்தை அலறச் செய்யும் ஒரு சொல். ஹீரோசீமா நாகாசாகி அதன் அடையாளம். படைத்தோனே, எங்கும் நிறைந்தோனே, இப்பணி செய்யும் மனிதரை மேன்மையாக்கு, உலகில் இதுவே உண்மையாக்கு என்று மனிதம் மாறுதலை சொல்லியிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் கொக்கராயன்பேட்டை தாகா ஷெரீப்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
3: நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பண்பலை படைப்பாளிகளில் இனி சிவகங்கை மாவட்டம் நாச்சியார்புரம் ரோஜா தந்திருக்கும் இயற்கை சீற்றத்தை குறித்த கவிதை. எல்லாம் வல்ல இறைவன் அருள். உச்சி வகிடெடுத்து வெண்பட்டு வச்ச கிளி சூரல் மலை பக்கத்துல

விழுந்துருச்சு விழுந்துருச்சு. உச்சி வகிடெடுத்து வெண்பட்டு வச்ச கிளி சூரல் மலை பக்கத்துல விழுந்துருச்சு விழுந்துருச்சு. ஒத்தையடி ஆறு ஒன்று 10 கரம் நீட்டி வந்து முண்டக்கை மக்களையும் முழுங்கிருச்சு முழுங்கிருச்சு. ஒத்தையடி ஆறு ஒன்று 10 கரம் நீட்டி வந்து முண்டக்கை மக்களையும் முழுங்கிருச்சு முழுங்கிருச்சு. ஒத்தையாக போகும் உயிரை மொத்தமாக அள்ளிருச்சு. மேம்பாடி மக்கள் எல்லாம் மண்ணடியில் புதஞ்சிருச்சு. கையெழுத்து காயும் முன்னே கைகளையெல்லாம் விழுங்கிருச்சு. ஒத்தையாக போகும் உயிரை மொத்தமாக அள்ளிருச்சு. மேம்பாடி மக்கள் எல்லாம் மண்ணடியில் புதஞ்சிருச்சு. கையெழுத்து காயும் முன்னே கைகளையெல்லாம் விழுங்கிருச்சு. பனிமலைகளுக்கு நடுவே வீடு நேபாள வரைபடத்தை மண் சரிவில் புதைவிட்டு மண்மடியில் வாழ்ந்தவர்களை மண்ணறையில் புதைத்து விட்டாய். பனிமலைகளுக்கு நடுவே வீடு நேபாள வரைபடத்தை மண் சரிவில் புதைவிட்டு மண்மடியில் வாழ்ந்தவர்களை மண்ணறையில் புதைத்து விட்டாய். இரத்தமும் சதையுமாய் இருந்த உயிரை சேரும் சகதியுமாய் சிதைத்து விட்டாய். இயற்கை தாயே, யாரோ செய்யும் தவறுகளுக்கு அப்பாவி மக்கள் பலியாவது ஏன்? இரத்தமும் சதையுமாய் இருந்த உயிரை சேரும் சகதியுமாய் சிதைத்து விட்டாய். இயற்கை தாயே, யாரோ செய்யும் தவறுகளுக்கு அப்பாவி மக்கள் பலியாவது ஏன்? சிவகங்கை மாவட்டம் நாச்சியாபுரம் ரோஜா இயற்கை சீற்றம் குறித்து தனது கவிதையினை படைத்திருக்கிறார்.

இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில் குமார் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு இதயம் தேடும் முகமாய். இதயம் தேடும் முகமாய். கார்மேக நிழலிலும் உன் முகம், கார்மேக நிழலிலும் உன் முகம், மிதந்து போகும் நீரோடையிலும் உந்தன் முகம், மிதந்து போகும் நீரோடையிலும் உந்தன் முகம், உடைந்து சிதறிய கண்ணாடியிலும் உந்தன் முகம், உடைந்து சிதறிய கண்ணாடியிலும் உந்தன் முகம், அழைப்பு தரும் அலைபேசியிலும் உந்தன் முகம், அழைப்பு தரும் அலைபேசியிலும் உந்தன் முகம், விழிகள் உறங்கும் சொப்பனத்திலும் வந்து போகும் ஒரே முகம், விழிகள் உறங்கும் சொப்பனத்திலும் வந்து போகும் ஒரே முகம், காலங்கள் கடந்தாலும் என் இதயம் தேடும் ஒரு முகமாய் உந்தன் முகமே, காலங்கள் பல கடந்தாலும் என் இதயம் தேடும் ஒரே முகமாய் உந்தன் முகமே, காலங்கள் பல கடந்தாலும் எந்த இதயம் தேடும் ஒரு முகமாய் உந்தன் முகமே. இதயம் தேடும் முகமாய் என்ற தலைப்பில் கவிதையை எழுதி அனுப்பியிருந்தார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி கைபேசி என் தோழி. திருச்சி ராதிகா தந்திருக்கும் கவிதை இது. கைபேசி என் உயிர் தோழி என்பதே நிஜம். ஒவ்வொரு விடியலிலும் காலை வணக்கம் என் தோழிகள் அனுப்புவது இனிக்குதே. விழிகள் விழித்ததும் தேடுவது கைபேசியையே. குவளையத்தில் எங்கிருந்தாலும் உறவு நட்புகளுடன் தங்கியிருக்கும் பாலம் கைபேசி என்றோ? சோர்வு என்ற சொல்லை மறந்து மகிழச் செய்யும் தோழி. உள்ளங்கள்தான் தூரமே அன்றி எண்ணங்கள் உன்னால் இணையுமே. எங்கு சென்றாலும் தங்கு நினைவுகளை உன்னால் புகைப்படம் என எடுத்து சேமிக்கிறேனே. எதை மறந்தாலும் உன்னை மறவேன் தோழியே. உன்னால் தனிமை என்ற மூன்றெழுத்து மறந்தே போனதே. காலம் நேரம் பார்க்காமல் என்னுடன் பயணிக்கும் உண்மை தோழினி. உன் அழைப்புகளால் எனக்கு நம்பிக்கை தழைக்கிறதே என கைபேசியை பற்றிய தன் கருத்துக்களை கவிதையாக தந்திருக்கிறார் திருச்சி ராதிகா.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அனில் டபுள் ரோஸ்டர் ட்ராவாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பாதினைகளே. சார், எனக்கு நெஞ்சு வலி இருக்கு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் சார் அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக வந்து. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கணும் அப்படின்னா காமனாக பார்க்குற இசிஜின்னு சொல்லுவாங்க, சுருள் படம்னு சொல்லுவாங்க. இருதயத்தில் வந்து நம்ம வந்து இருதயத்தில் அது வந்து எல்லாருக்குமே வந்து காமிக்க வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு இருதயத்தில் வந்து அடைப்பு இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இருதயத்தில் இசிஜி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சார், எனக்கு வந்து நடந்தால் எனக்கு நெஞ்சு வலி வருது, நடந்தால் மூச்சு வரணும், அதுதான் ஆஞ்சைனான்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேபிள் ஆஞ்சைனான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு உட்காந்த

0: தெரியாதுன்னா ஸ்டேபிள். அவங்க வந்து இருதயத்தில் பெரிய பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்கு சில பேர் டாக்டருங்கள் எக்கோ பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெட்மில் நடக்க வச்சு இந்த அதாவது ஸ்ட்ரெஸ் கொடுத்து இசிஜியில் வந்து உங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வந்து ஆஞ்சியோகிராம்ன்ற ரத்தக்குள்ள அடைப்பு இருக்குன்னு பார்க்குற டெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அப்போ ஒரு சில பேருக்கு நெஞ்சு வலி இருக்கும், இசிஜி சிறிய வித்தியாசம் இருக்கும், அப்போ டாக்டர்னா ஒரு சில பேருக்கு வந்து ஸோ நெஞ்சு வலியும் இருக்கும் இசிஜி வித்தியாசம் இருக்குன்னா அடைப்புக்கான அறிகுறிகள் இருக்குதுன்னா அட்மிஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே இந்த ரிப்போர்ட்டுகள் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ உங்களுக்கு நேரில் இப்போ தான் நெஞ்சுவலி வந்திருக்கு, இப்போ மாரடைப்பு வந்திருக்கு, இசிஜிலையும் சேஞ்சஸ் இருக்குன்னா இந்த கண்டிப்பாக வந்து இந்த சிபிகேஎம்பி இந்த ட்ரோபனின் அப்படின்ற வந்து என்சைம்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸில் வந்து ஹையாக காமிக்கும். அதுக்கு வந்து அதுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, இசிஜியில் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு உண்மையான கரெக்டான வந்து டிப்பிக்கலாக வந்து செஸ்ட் பெயின் இருக்குனாவே அதை வச்சே டாக்டர் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிடுவாங்க. இது என்ன வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இருதயத்தில் இருக்கும் மாரடைப்பு மாரடைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் முதல் வந்து பண்ணுறது வந்து ரத்த குழாய் அடைப்பை வந்து எடுத்து விடணும், அதாவது சரிங்களா கரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணி அடைப்பை அப்படி பை சொல்லி எடுத்து விடுறதுக்காக பண்ணுவாங்க இல்லையா. ஸ்டெண்டிங் சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து, சில பேர் கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க வந்து ஸ்ப்ரிங் வச்சு விட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து பிசிஐன்னு சொல்லுவாங்க பெர்குட்டன்ஸ் கரோனரி இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து ரத்த குழாய்கள் வந்து அடைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குற ஆஞ்சியோகிராம் பண்ணி அப்படியே அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது அதே மூலமாக வந்து ரத்த குழாயை விரித்து விட்டு உள்ள ஸ்டெண்டிங் மாதிரி பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா. அதுதான் வந்து எல்லாருக்குமே பண்ணுறது நல்லது, ஆனால் அது எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போகிற வசதிகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறதுக்கு வசதிகள் இருக்குது, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, பயம் வந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை அந்த இடத்துக்கு நீங்கள் 2 மணி நேரத்துக்குள்ளே ரீச் பண்ண முடியலை லேட் ஆகும்னா அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த ரத்த குழாய் அடைப்புகளை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சில இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும் அல்டிப்ளேஸ் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ரத்த த்ரோம்பலைஸ்ன்னு சொல்லுவாங்க, ரத்த குழாய்களை வந்து அடைப்புகளை டெம்பரவரியாக எடுத்து வருவதற்காக அந்த எந்த மருத்துவமனைக்கு போனாலும் இப்போ எல்லா மருத்துவமனையிலேயே ஓரளவுக்கு ஐசியூ உள்ள செட்டப் மருத்துவமனைகளில் அவர் இன்ஜெக்ஷன் போனால் கொஞ்சம் வந்து விலையுறந்த ஒரு இன்ஜெக்ஷன் அதாக இருக்கும். எல்லோரும் நினைக்கிறாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே வந்து உடனே சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிற தவறான விஷயங்கள். அந்த இன்ஜெக்ஷன் போட்டோடனே ஓரளவுக்கு அந்த அடைப்புகள் எடுத்துவிடும், ஒரு சில பேருக்கு வந்து தொந்தரவுகள் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இருதய டாக்டரை பார்த்துட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணி அடைப்புக்கு எத்தனை சதவீதம் இருக்குது, இந்த அடைப்புகளுக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கும் நீங்கள் மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். சில டாக்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு உடனே வந்து ரெஃபர் பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் இருக்கிற இடங்கள் அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஒரு ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். சில பேஷண்ட்ஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ காஸ்ட்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஹாஸ்பிட்டல் போகிறக்கு நீங்கள் முதலே அனுப்பிவிட்ருவோம், அது காரணம் வந்து நீங்கள் போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், உங்களுக்கு நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியல, இல்லை உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாதுக்காக உயிரை காக்கிறதுக்காக அந்த நேரங்களில் ஒரு மருந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா ஒன்று நம்ம நேரடியாக வசதி வாய்ப்பு நேரடியாக போய் அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி அடைப்பு எடுத்து வர்றது வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அதே தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது டிலே ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ நியர்பை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி அடைப்பு உறுதி செஞ்ச டாக்டரையே வந்து அந்த அடைப்பை எடுத்து விடுற இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு டெம்பரவரியாக உங்களை உயிரை காக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலியும் அந்த இசிஜி அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்து அப்போதைக்கு உங்களுடைய மருத்துவர்கள் எடுக்கிற முடிவு தான் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரைநோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரைநோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரைநோய் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 52 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: கவிஓவியங்கள் தீட்டி மகிழ்வுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி பூங்குருவி. பூங்குருவி என கவிதை தந்திருக்கிறார் கமுதி எழுவனூர் சரவணன். பூங்குருவி, காலாவதியாகி போன உன் நினைவுகள் மீண்டும் என்னுள் உயிர்த்தெழுந்து நிற்குதடா. கரிச்சான் குருவியின் சத்தங்களாய் நித்தம் என் செவிக்கதவில் முத்தமிட்டும் முணுமுணுத்தும் போகுதடா. உன் முகம் காணா இந்த குருவி மனம் காற்றலைக்கு கவி எழுதி கற்பனையில் நித்தம் வாழுதடா. காலாவதியாகி போன உன் நினைவுகள் மீண்டும்

என்னுள் உயிர்த்தெழுந்து நிற்குதடா. கரிச்சான் குருவியின் சத்தங்களாய் நித்தம் என் செவிக்கதவில் முத்தமிட்டும் முணுமுணுத்தும் போகுதடா. உன் முகம் காணா இந்த குருவி மனம் காற்றலைக்கு கவியெழுதி கற்பனையில் நித்தம் வாழுதடா என்று பூங்குருவி பற்றி கவிதை தந்திருந்தார் கமுதி எழுவனூர் சரவணன்.

0: கோடை
1: பண்பலை நெருப்பொழி ஐந்தில் பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி ராமநாதபுரம் ரஹீம் தந்திருக்கும் தாலாட்டு எனும் தலைப்பிலான கவிதை. தாலாட்டு. தாலாட்டுவாள் என் அன்னை என்னை தாலாட்டுவாள். நானும் கண்மூடி உறங்கிட அவள் தாலாட்டுவாள் என்னை தாலாட்டுவாள். நானும் கண்மூடி உறங்கிட அவள் தாலாட்டுவாள் என்னை தாலாட்டுவாள். நட்சத்திரம் கண் சிமிட்ட நானும் கண்மூடி உறங்கிட அவள் தாலாட்டுவாள். நட்சத்திரம் கண் சிமிட்ட நானும் கண்மூடி உறங்கிட அவள் தாலாட்டுவாள் என்னை தாலாட்டுவாள். பால் நிலாவை அவள் காட்டியே சோரூட்டி பாலூட்டி உறங்க வைப்பாள். பால் நிலாவை அவள் காட்டியே சோரூட்டி பாலூட்டி உறங்க வைப்பாள் என்னை தாலாட்டுவாள். நிலாவில் பாட்டி வடை சுட்ட கதை சொல்லி உறங்க வைப்பாள். நிலாவில் பாட்டி வடை சுட்ட கதை சொல்லி உறங்க வைப்பாள் என்னை தாலாட்டுவாள். தாலாட்டுவாள் தாலாட்டுவாள் என் அன்னை என்னை தாலாட்டுவாள்.
0: இது ராமநாதபுரம் ரஹீம் தந்திருக்கும் தாலா

உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் திருப்பூர் மணவை சந்திரசேகர். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு புரட்டாசி. புரட்டாசி புரட்டாசி வந்தாலே பூமியே புனிதமாகும். பெருமாளின் நாமம் சொல்லி பக்தி மனதில் மலர்கின்றது. புரட்டாசி வந்தாலே பூமியே புனிதமாகும். பெருமாளின் நாமம் சொல்லி பக்தி மனதில் மலர்கின்றது. திருமலை வாசன் திருநாமம் தெருவெங்கும் ஒலிக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா.

என்ற குரல் மனதை நிறைக்கட்டும். திருமலை வாசன் திருநாமம் தெருவெங்கும் ஒலிக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா என்ற குரல் மனதை நிறைக்கட்டும். சனிக்கிழமைதோறும் சந்நிதி நோக்கி பயணம், விளக்கொளியில் விலகட்டும் வாழ்க்கையின் துயரம். சனிக்கிழமைதோறும் சந்நிதி நோக்கி பயணம், விளக்கொளியில் விலகட்டும் வாழ்க்கையின் துயரம். துளசியின் மணம் வீச, திருநாமம் நாவில் மலர, எளிய மனதில் பக்தி பிறக்க இறைவன் அருள் பொழியட்டும். துளசியின் மணம் வீச, திருநாமம் நாவில் மலர, எளிய மனதில் பக்தி பிறக்க இறைவன் அருள் பொழியட்டும். பசியோடு இருப்பது மட்டும் விரதத்தின் பொருள் அல்ல, பிறர் பசியை போக்குவதுதான் பக்தியின் உயர்ந்த செயல். பசியோடு இருப்பது மட்டும் விரதத்தின் பொருள் அல்ல, பிறர் பசியை போக்குவதுதான் பக்தியின் உயர்ந்த செயல். புரட்டாசி சொல்லும் பாடம், மனதை தூய்மையாக்கு, மனிதரை நேசி, இறைவனை நினை, நல்லதை செய். கோவிந்தா கோவிந்தா எங்கள் வாழ்வில் நிம்மதி தா, புரட்டாசி மாதம் முழுவதும் உன் அருள் மழை பொழியட்டும் என்று புரட்டாசி மாதத்தின் மேன்மை குறித்து அழகு தமிழ் கவிதை படைத்திருக்கிறார் திருப்பூர் மணவை சந்திரசேகர்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிள்ளையும்

0: ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரம் சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: நம்ம தாராபுரம் RR சிதம்பரம் சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள், மாலை நேர கதிரவனையும் விளைச்சல் பூமிக்கு சென்று திரும்பும் மனிதர்களையும் படம் பிடித்து காட்டும் கவிதையாய் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சசிதுரை தந்திருக்கும் சாயங்கால கிராமமும் கரிசல் மனிதர்களும். பொழுது இறங்கி நக்கல கரட்டில நல்லா மஞ்சக்குளிச்சுக்கு இருந்துச்சு. ஊர்காலி மாடுக தாவாளம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வந்துக்கு இருந்துச்சுக. பொழுது இறங்கி நக்கல கரட்டில நல்லா மஞ்ச குளிச்சுக்கு இருந்துச்சு. ஊர்காளி மாடுக தாவாளம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வந்துக்கு இருந்துச்சுக. கோழி கூப்பிட சாலு விதை போட போன பொம்பளைக சாம்பல் புடைச்சு போய் ஊரு திரும்பிக்கிருந்தாக. கோழி கூப்பிட சாலு விதை போட போன பொம்பளைக சாம்பல் புடைச்சு போய் ஊரு திரும்பிக்கிருந்தாக. சித்திர கோடமலை என்னத்தையோ 5-6 பேஞ்சு போடுச்சுல்ல, அதன் விடிஞ்சா காடும் அடைஞ்சா வீடுமா தெரியுறாக. கீழ்வானத்தில் வெள்ளி முளைச்சதும் கோட்டேறு போட்டுக்கிட்டு போகிற ஆம்பளைக குளிர்ந்த நேரத்திலேயே சாலடிச்சு போட்டு வெயில் வெடிப்பா அடிக்கையில் மாட்டை தும்ப தெரிச்சு விட்டுருவாக. சித்திர கோடமலை என்னத்தையோ 5-6 பேஞ்சு போடுச்சுல்ல, அதன் விடிஞ்சா காடும் அடைஞ்சா வீடுமா தெரியுறாக. கீழ்வானத்தில் வெள்ளி முளைச்சதும் கோட்டேறு போட்டுக்கிட்டு போகிற ஆம்பளைக குளிர்ந்த நேரத்திலேயே சாலடிச்சு போட்டு வெயில் வெடிப்பா அடிக்கையில் மாட்டை தும்ப தெரிச்சு விட்டுருவாக. ஊருக்குள் ஒத்த பிராணியை பார்க்க முடியாது. அம்புட்டு பேரும் சுடுதண்ணியை காலில் ஊத்துனது கணக்கா சிட்டா பறந்துருவாக. ஊருக்குள்ள ஒத்த பிராணியை பார்க்க முடியாது. அம்பிட்டு பேரும் சுடுதண்ணியை காலில் ஊத்துனது கணக்கா சிட்டா பறந்துருவாக. மசங்கு நேரத்தில் வேலை வெட்டிக்கு போனவைக வீடு திரும்பையில் ஊரே கலகட்டும். மேச்சக்காட்டுக்கு போன ஆடு மாடுக கட்டுத்தறி கண்ணுக்குட்டியை பார்த்து அம்மா அம்மான்னு கத்துறதும், வேலையிலிருந்து வந்த பொம்பளைக வண்டு கட்டக்கூட கலட்டாம தீக்கரண்டியை எடுத்துக்கிட்டு அக்கா தீக்குடு அக்கா தீக்குடுன்னு வீடு வீடாக அலையிறதும், குஞ்சு தாய்கோழிக கும்பிச்சம் போட்டுக்கிட்டு வியா வியான்னு எஜமானி அம்மா காலை சுத்துறதும், இலவசமாக சத்திய சித்திரையின் பதேர் பாஞ்சாலி படத்தை இலவசமாக பார்த்தது கணக்காகத்தான் இருக்கும் என்று கரிசல் பூமியை கண்முன் கொண்டு வந்து கவிதையாய் தந்திருக்கிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சசிதுரை.

105 பண்பலை படைப்பாளிகளில் இனி துறையூர் நாகமநாயக்கன்பட்டி விமலா தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு நதியின் தேடல். தீராத தாகம் கொண்ட நதி தடை தாண்டி செல்கிறது. செல்லும் இடம் அறியாது, சென்ற இடமெல்லாம் வழியாக. பள்ளம் கண்டு பாய்ந்தும், மேடு கண்டு தேக்கம் கொண்டு, சிறுதுளி பெருவெள்ளமாய் முட்டி மோதி, அணுக்களின் இணைப்பா ஆவேசம் கொண்ட சீற்றமா முட்டி மோதி விரைகின்றது. மனசஞ்சலம் கொண்டு இருட்டறையில் ஓர் வாழ்க்கை. எவ்வழி செல்வது என்று அறியாமலே தேடுதல் தொலைத்து தேங்கி நிற்பது அழகா, குட்டையாக நிற்பது அழகா? மனசஞ்சலம் கொண்டு இருட்டறையில் ஓர் வாழ்க்கை. எவ்வழி செல்வது என்று அறியாமலே தேடுதல் தொலைத்து தேங்கி நிற்பது அழகா, குட்டையாக நிற்பது அழகா? நதிகள் தேங்குவதில்லை இளைஞனே, தேங்குவதேனோ? நதிகள் தேங்குவதில்லை இளைஞனே, தேங்குவதேனோ? தேடல்கள் வாழ்வியலாகும் போது வழிகள் வசந்தத்தை வரவேற்கும் நதி பிராவகமாய். தேடல்கள் வாழ்வியலாகும் போது வழிகள் வசந்தத்தை வரவேற்கும் நதி பிராவகமாய் என தன்னுடைய கவிதையை தந்திருந்தார் துறையூர் நாகமநாயக்கன்பட்டி விமலா.

பண்பலை படைப்பாளிகளில் இனி கொடைக்கானல் வித்யா தந்திருக்கும் தலைப்பு என் முதல் கவிதையும் நீயே. என் முதல் கவிதையும் நீயே. காலை முதல் மாலை வரை உன் கால் கொலுசு சத்தம் கேட்டிருப்பேன். காலை முதல் மாலை வரை உன் கால் கொலுசு சத்தம் கேட்டிருப்பேன். உன் பாதம் தரைப்பட்டு மலர்ந்தன மலர்கள். உன் பாதம் தரைப்பட்டு மலர்ந்தன மலர்கள். உன் பார்வைப்பட்டு மலர்ந்தேன் நான். உன் பார்வைப்பட்டு மலர்ந்தேன் நான். வானவில் கண்கள் நித்தம் மழையாவேன். வானவில் கண்கள் நித்தம் மழையாவேன். தேன் உதடுகள் தினமும் முத்துக்குளிப்பேன். தேன் உதடுகள் தினமும் முத்துக்குளிப்பேன். சுற்றி சுற்றி எங்கு பார்த்தாலும் தேவதையாக உன்முகம். சுற்றி சுற்றி எங்கு பார்த்தாலும் தேவதையாக உன்முகம். பேசு ஒரு வார்த்தை போடா என்று. பேசு ஒரு வார்த்தை போடா என்று. கவிதையை தந்திருந்தார் கொடைக்கு.

பண்பலை படைப்பாளிகளில் இனி ஈரோடு மாவட்டம் காகம் கொளத்துப்பாளையம் டிஎம்ஆர் இளங்கோவன் தந்திருக்கும் கவிதை தொகுப்பு முதிர்கன்னி. காலத்தே பயிர் செய்த பயிர் அறுவடை முடிந்து களத்திற்கு வந்து சென்றது. அறுவடைக்கு காத்திருந்த பருவமகள் தலை சாய்த்தே இருந்தாள் முதிர்கன்னியாக. காலத்தே பயிர் செய்த பயிர் அறுவடை முடிந்து களத்திற்கு வந்து சென்றது. அறுவடைக்கு காத்திருந்த பருவமகள் தலை சாய்த்தே இருந்தாள் முதிர்கன்னியாக. வானில் இல்லை அமாவாசை என்பதும் பௌர்ணமி என்பதும் வானில் இல்லை. அவள் கதவோரம் ஜன்னலோரம் தோன்றும் அந்த நிமிடம் மட்டும். அமாவாசை என்பதும் பௌர்ணமி என்பதும் வானில் இல்லை. அவள் கதவோரம் ஜன்னலோரம் தோன்றும் அந்த நிமிடம் மட்டும். யாரு உன் விழிகள் பேசும் மொழிக்கு மௌனம் என பெயர் சூட்டியதாரு? உன் பெண்மையேந்து மொழி சுடருக்கு நாணம் என பெயர் சூட்டியதாரு? உன் விழிகள் பேசும் மொழிக்கு மௌனம் என பெயர் சூட்டியதாரு? உன் பெண்மையேந்து மொழி சுடருக்கு நாணம் என பெயர் சூட்டியதாரு? இன்பமெது துன்பமெது வலை விரித்து காத்திருந்த சிலந்தி வலையில் சிக்காதா என்ற தவிப்பு. சிக்கிக் கொண்டு தவிக்கும் வண்ணத்து பூச்சி தப்பிவிட மாட்டோமா என்று தவிப்பு. இதில் இன்பமெது துன்பமெது? வலை விரித்து காத்திருந்த சிலந்தி வலையில் சிக்காதா என்ற தவிப்பு. சிக்கிக் கொண்டு தவிக்கும் வண்ணத்து பூச்சி தப்பிவிட மாட்டோமா என்ற தவிப்பு. தவறு வேதனை தருமென்று தெரிந்திருந்தால் அவளை திரும்பிக் கூட பார்த்திருக்க மாட்டேன். வலிக்குமென்று தெரிந்திருந்தால் சுமந்திருக்க மாட்டேன் அவளின் நினைவுகளை. அவள் பார்வையால் காயம்பட்ட இதயத்திற்கு மருந்தாக வருவாள் என்று எண்ணினேன். என் தவறு வேதனை தருமென்று தெரிந்திருந்தால் அவளை திரும்பிக் கூட பார்த்திருக்க மாட்டேன். வலிக்குமென்று தெரிந்திருந்தால் சுமந்திருக்க மாட்டேன் அவள் நினைவுகளை. அவள் பார்வையால் காயம்பட்ட இதயத்திற்கு மருந்தாக வருவாள் என்று எண்ணினேன். அது என் தவறு என தன் என்ன ஓட்டங்கள் அனைத்தையும் எழுத்துக்களாக்கி கவிமுத்துக்களாய் பண்பலை படைப்பாளிகளில் படைத்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் காகம் கொளத்துப்பாளையம்

இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த்.

0: அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜகன், சுமலதா, ஜே பி ரமேஷ்குமார், பாக்யா, ஓசியா, சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
3: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
4: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கொரியர் ஸ்கேம். பார்சல் வரல, மால்வேர் வந்தது. நீங்க எந்த பார்சலையும் ஆர்டர் செய்யலாம், ஆனா கொரியர்ல இருந்து ஒரு கால் வருது, உங்க பேர்ல ஒரு சஸ்பீஷியஸ் பார்சல் வந்திருக்கு அப்படின்னு வருது. அடுத்த சில நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா? பார்சல் வரல, ஆனா உங்க போனுக்கு மால்வேர் வந்துடும். அது எப்படி நடக்குது, ஸ்கேம் எப்படி பண்றாங்க அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு நபருக்கு கொரியர் கம்பெனில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போல ஒரு கால் வரும். ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். ஒரு நபர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பேர்ல ஒரு பார்சல் வந்திருக்கு, அதுல சந்தேகப்படுற பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அதிர்ச்சி ஆயிடும். நமக்கு எப்படி இப்படி வரலாம் அப்படின்னு நமக்கு ஒரு அதிர்ச்சியில இருப்போம். நம்ம நான் எந்த பார்சலையுமே ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். உடனே அந்த ஸ்கேமர் என்ன சொல்வாரு அப்படின்னா, மேபி இது ஐடென்டிட்டி மிஸ்யூஸா இருக்கலாம், வேறொருத்தருக்கு வந்தது உங்க பேர்ல மாறி இருக்கலாம். சரி, அப்ப நீங்க இல்லை அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்காக நீங்க ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் உங்க போன்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நம்ம மேலதான் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த ப்ராசஸ் அப்படின்னா நம்ம அதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மொபைல்லையும் நம்ம அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்படி நம்ம அந்த அப்ளிகேஷனை நம்ம போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹேக்கரும் அந்த ஸ்கேமரும் நம்மளோட மொபைல்குள்ள வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நம்மளோட பேங்கிங் டீட்டெயில்ஸாக இருக்கலாம், நம்ம ஃபோட்டோஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேம் எப்படி நடக்குது, இதில் மூணு முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பயம், பயத்தை உருவாக்குறாங்க. இந்த இல்லீகல் பார்சல், போலீஸ் கம்ப்ளைண்ட், அரெஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னோடனே விக்டிம்க்கு வந்து ஒரு பயம் வந்துடும். ட்ரஸ்ட், நம்பிக்கையை உருவாக்குறது. கொரியர் கம்பெனியோட பேரு, லோகோ எல்லாமே ஒரே ட்ரஸ்டபிளாக இருக்கும். ட்ராக்கிங் நம்பர் எல்லாமே பார்த்தா வந்து நம்ம ஒரிஜினல் அஃபிஷியல் கொரியர் கம்பெனியோட நம்பர் மாதிரியே இருக்கலாம். கடைசியாக இந்த மால்வேர், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது வந்து ரிசால்வ் ஆகிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதையும் நம்ம நம்பி நம்ம செய்கிறோம். ஸோ இது அந்த மூணு மெத்தடும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வரைக்கும் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் போகிற மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கே ஒரு ட்ரிகர் ஆகும், ஓகே அந்த அப்ளிகேஷனால் கூட இருக்கலாமா அப்படின்றது. ஸோ அந்த விக்டிம்க்கே எப்போ அந்த சந்தேகம் வரும் அப்படின்னா, இந்த அன்ஆத்தரைஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்தால் தான். அன்ஆத்தரைஸ்ட் ட்ரான்சாக்ஷன்றது வந்து என்னென்னா, நம்ம அக்கௌண்ட்லேருந்து நமக்கு தெரியாமல் பணம் வெளியே போகிறது. ஏதாவது நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரலாம், இல்லை ஒரு எஸ்எம்எஸ் வரலாம், இல்லை ஓடிபி வரலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஓடிபிஸ் வருது அப்படின்னா, நம்ம ஓடிபி கொடுத்தா தான் அவரால் லாகின் பண்ண முடியுன்றது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர் நம்ம மொபைலுக்குள்ளே வந்துட்டாங்க, ஹேக்கர் வந்து நம்ம மொபைலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஓடிபி வந்தாலும் அவங்களே ரீட் பண்ணிக்குவாங்க. நம்ம பேங்க்கில் வந்து பணத்தை எடுக்கிறது அவங்களுக்கு ஈஸி தான். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நம்மளோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், நம்ம மொபைலில் ஏதாவது சஸ்பீஷியஸாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கா, நம்ம எதுவும் வெப்சைட் ஓப்பன் ஆயிருக்கா, அந்த மாதிரி நம்மளோட மொபைலை வச்சு நம்ம அவங்க கண்டுபிடிப்பாங்க. இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யார் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொன்னாலும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. கொரியர் எனக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் அதை நிரூபிக்கணுன்றது இல்லை. ஸோ அதனால் அதை நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணவே

இல்லைன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கையில் நம்ம சொல்லிடலாம், நான் எதுவும் ஆர்டர் பண்ணல, நான் எதுவும் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன், எனக்கு எந்த கொரியர் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏதோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் இதை மட்டும் என்டர் பண்ணால் போதும், அதை மட்டும் என்டர் பண்ணால் போதும்னு அவங்க மொபைல்லேருந்தோ அவங்க லேப்டாப்லேருந்தோ அவங்க கொடுத்தாலும் நம்ம பண்ணக்கூடாது. பார்சல் ரிலீஸ் ஃபீஸு நீங்கள் இல்லை அப்படின்னாலும் இந்த ஃபீஸ், இது வெரிஃபிகேஷன் ஃபீஸு, கஸ்டம் ஃபீஸு, அந்த மாதிரி எதை சொன்னாலும் நம்ம வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது. சரி, இப்போ நம்ம அவங்க சொன்னபடியே நம்ம ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ஷனை டிசேபிள் பண்ணணும். எதுவுமே நெட்டு கனெக்டடாக இருந்தால் தான் அவங்களாலையும் பண்ண முடியும். ஸோ நம்ம மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கணும். ஏதாவது இப்போ அவங்க இன்ஸ்டால் பண்ண ஆப்பை டெலீட் பண்ணிடலாம். வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாத ஆப் உங்கள் மொபைல்

0: இல்லைனாலும் பரவாயில்ல, மால்வேர் மட்டும் உங்க போனுக்கு வரக்கூடாது.
1: இன்றைய நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் சைபர் கிரைம் .gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
3: கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

கதிரவன் வானெங்கும் சுட்டரித்தாலும் மனம் விரிடும் தென்றல் காற்று, ஓயாமல் ஓடிய கால்களும் அசராமல் பதித்த இனிய நினைவுகளும் நெஞ்சில் ஜொலிக்கும் இனிய வேளையில் இதயத்தின் ஒரு இன்னிசை பாடக்கோடை பண்பலை நெற்புழி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தென்காசி சுப்புலாபுரம் குணசேகரன், பாரத் பிரியன், மகிழினி. இவர்களின் விருப்பத்தில் 1957 முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் காமு ஷெரீப் பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் முதலாளி திரைப்படத்திலிருந்து.

இசையாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் தாராபுரம் ஜீவா காலனி, முருகானாதன், இளவரசி சித்ரா, மணி, சித்ரலேகா, சோமசுந்தரம், சுகந்தி இவர்களின் விருப்பத்தில் 1968 பி நீலகண்டன் இயக்கத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆலங்குடி சோமுவின் பாடல், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் கண்ணன் என் காதலன் திரைப்படத்திலிருந்து.

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
5: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
6: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
5: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

இசைபாவியும் தீட்டும் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை நெருப்புழியாய்ந்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தூத்துக்குடி விளாத்திக்குளம் ஆண்டனி செல்வன். இவரின் விருப்பத்தில் 1974 பி நீலகண்டன் இயக்கத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் சுரதாவின் பாடல், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து.

மணி 17 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி 5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கரூர், திருக்காடுதுறை, பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் இவர்களின் விருப்பத்தில் 1968 சாணக்கியா இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதலசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் TM சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்டரசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்.
2: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18-20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
3: உப்மாவா? போரான டிஷ். அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அனில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

தேனிசை கீதங்களோடு தென்றல் காற்றாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திண்டுக்கல் நாகல் நகர் சேதுராமன் அறிவொளி சீதாராமன் இவர்களின் விருப்பத்தில் 1956 டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் டி சலபதி ராவ் ஜி ராமநாதன் ஜி என் பாலசுப்ரமணியன் இசையில் மருதகாசியின் பாடல் வரிகளில் ஜிக்கியின் குரலில் இசைக்கிறது பாடல் அமரதீபம் திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இழைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

மணி 28 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இன்று பிற்பகல் 3 மணிக்கு நம் கொடை பண்பலை 100.5 வளமுறை இருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம்

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

இதயம் விருடம் இனிய கானங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை திருப்பரங்குன்றம் விஜயன், கோவிந்தம்மாள், முத்துச்செல்வி, பிரபாவதி, பானுமதி இவர்களின் விருப்பத்தில் 1963 ஏபி நாகராஜன் இயக்கத்தில் கிவி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து.

0: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
1: சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
0: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

6:35 செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தேனி ஆண்டிப்பட்டி ரத்தினம் உமாமகேஸ்வரி கோகுல்நாத் திவ்யதர்ஷினி குகப்பிரியா இவர்களின் விருப்பத்தில் 1965 டி ஆர் ரமணா இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலியின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இப்போ கணைய புற்றுநோயை பற்றி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கணைய புற்றுநோய் பேஷண்ட்ஸுக்கு சப்போஸ் மஞ்சக்காமாலை கூட இருந்துச்சுன்னா உடனடியாக உங்களை டாக்டர்கிட்ட போகணும். மஞ்சக்காமாலை வந்துட்டு சிறு வயசில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே வந்துச்சுன்னா அது வைரஸ்னாலன்னு அர்த்தம். வைரஸ் ஹெப்படைட்டிஸ் வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து பரவும். அந்த சாப்பிட்டு அவங்களுக்கு காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்து முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு மஞ்சக்காமாலை வரும். ஏன்னா லிவர் வீங்கிக்கும், கல்லீரல் வந்து வீங்கிக்கிறதுனால மஞ்சக்காமாலை வரும். ஆனால் இந்த கணைய புற்றுநோயினால் வர மஞ்சக்காமாலை 40 வயதுலேருந்து 70 வயதுக்கு நடுவில் தான் வரும். ஸோ இந்த வயதில் யாருக்காவது மஞ்சக்காமாலை வந்துச்சுன்னா உடனே உங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். ஏன்னா இந்த வயதில் இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால் உங்களுக்கு கல்லீரல் வீங்கி மஞ்சக்காமலையை உண்டாக்காது. தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் டைமை. மஞ்சக்காமலை யாருக்காவது வந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் டாக்டர் போய் பாருங்கள். எஸ்பெஷலி 20 வயதுக்கு மேற்பட்டவருக்கு மஞ்சக்காமலை வரும்போது உங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சக்காமலை வந்தோடனே 10 நாளுக்குள்ளே எல்லா டெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு உடனே அறுவை சிகிச்சை பண்ணிட்டா பேஷண்ட்டுடைய சக்ஸஸ் ரேட் மிக அதிகம். அதே வந்துட்டு ஒரு மாதம் தள்ளிட்டால் கூட அந்த கணையத்தில் இருக்கிற புற்றுநோய் என்ன பண்ணும், ஃபுல்லாக லிவருக்கும் நுரையீரலுக்கும் மற்றும் எலும்புக்கும் பரவிடும். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். வீட்டில் யாருக்காவது மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா, அவங்களுக்கு 20 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா உடனே போய் ஒரு டாக்டர் பாருங்கள், ஸ்கேன் பண்ணுங்கள். ஏதாவது இந்த மாதிரி புற்றுநோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர்
2: தங்கள் அன்புடன் பகுதி.

0: பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101,
0: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com,
0: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24.

நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் நாமக்கல் வெண்ணந்தூர் சிங்காரம் செல்வம். இவர்களின் விருப்பத்தில் 1973 எம் ஜி ராமச்சந்திரன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: நம் கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கோடை தென்றல். நாளை ஒளிபரப்பாகும் கொடை தென்றல் நிகழ்ச்சியில் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள
5: காமராஜர் புரத்தில் வாழும்
4: பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம்.

0: உங்களுக்கு இந்த விவசாய தொழில் அப்படின்லாம் உங்களுக்கு?
1: விவசாயம் பீன்ஸ் போட்டிருக்கோம், சவுச்சவ் போட்டிருக்கோம், மிளகா கத்திரி எல்லாம் நட்டுருக்கோம், வாழை போட்டிருக்கோம், அவக்கடா போட்டிருக்கோம்,
0: எல்லாமே
1: எலுமிச்சை இருக்கு, எல்லாமே இருக்கு.
0: எல்லாமே வந்து சந்தையில வந்து விற்பனைக்காக பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பீங்களா?
1: எங்களுக்கு மட்டும் இல்ல, மதுரைக்கு ரெகுலரா போயிரும்.
0: ஏற்றுமதி பண்றீங்க நீங்க?
1: வண்டி இருக்கு, ரெண்டு வண்டி இருக்கு, அதுல ஏற்றுமதி பண்ணி மதுரைக்கு பரவ மார்க்கெட் போயிரும்.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

மாலை 50 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தன் நெஞ்சில் நிறைந்தவை. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம் தெய்வசிகாமணி ஜெய் கணேஷ் கோமதி இவர்களின் விருப்பத்தில் 1964 ஜி ஆர் நாதன் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களை

0: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
0: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
0: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
2: நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஈரோடு அந்தியூர் ஜெகநாதன், பழனியம்மாள், ராஜேஷ்குமார், ராஜேஸ்வரன் இவர்களின் விருப்பத்தில் 1971 சாவித்திரி இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் சிகில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் பிராப்தம் திரைப்படத்திலிருந்து.

ஒரு நிமிடம் போதும் புதிய எண்ணம் பிறக்க, புதிய முடிவு எடுக்க, புதிய பாதையில் பயணிக்க, நேரம் நகரட்டும், நம்பிக்கை மலரட்டும் என கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா. கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் துள்ளலிசு கானங்களோடு இசைக்கழிக்கிறது டோல் தம்மா கதூள்.

மொழிகள் வேறாக இருக்கலாம், ஆனால் இசைக்கு மட்டும் எல்லையே கிடையாது. ஒரே ஒரு மொழி, ஒரே ஒரு இசை அப்படின்னு எதுவுமே இல்லை. மனசுக்கு பிடிச்ச பாடல் அது எந்த மொழியாக இருந்தாலும் நம்மளை துள்ள வைக்கும். அப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

0: நம்ம அவங்கள செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்து நீவாடி கணிக்கிற ஒரு சில மண்டாடி ஆகணும்.
1: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: கேட்டுட்டு இருக்கோம் கோடை பண்பலை 100.5 மேற்கத்திய இசை பாடல்கள்.

0: டோல் டமாக்கா டோல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். மேற்கத்திய இசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம்.
1: முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: உப்மாவா? போரான டிஷ். அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனல் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சவாலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: கொடைப்பன்மலை நிற்புள்ளியில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
8: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

சில பாடல்கள் மொழி புரியாமலேயே பிடிக்கும், சில பாடல்கள் வரிகளை தாண்டி மனசோடு பேசும். அப்படிதான் இந்த இசை பயணமும். மொழிகள் பல கடந்தாலும் நம்ம இணைத்தது இசைதான். இதே துள்ளல், இதே உற்சாகம் உங்களின் நாளின் மீதி பொழுதிலும் தொடரட்டும் என கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நிவேதா பால்ராஜ்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்களின் தகுதி மற்றும் திறமை உலகளாவிய நம்பிக்கையை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணை

இந்தியாவிய நம்பிக்கையை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கூறியுள்ளார். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். செமிகண்டக்டர் வடிவமைப்பில் உலகில் உள்ள மொத்த தொழிலாளர்களில் 20% பேர் இந்தியர்கள் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே.

தாயின் இனிய ஆசை. இனிய நினைவுகளை கடல் அலை போல மீண்டும் மீண்டும் மனதில் உறைய வைத்திடும் அந்த இனிய இசை அலை நமது விருப்பமானால் இன்பம்தானே. இசை அலை எடிக்கும் இனிய நேரமாய் கோடை பண்பலையிலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது உயிரெழுத்த நிகழ்ச்சியே.

நிகழ்ச்சிக்கு பெண் குரலின் தன்னம்பிக்கை பாடல்களை எழுதி அனுப்பியுள்ளேன். எனது முதல் தெரிவு இது, முதல் கடிதம் இது. உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக எனது தெரிவில் அமைந்த பாடல்களும் கோடை பண்பலையிலிருந்து அரங்கேறுமா என்று நேயர் கேட்டிருக்கிறார். நேயரின் தெரிவாக ஒளி விழா வரவிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. முதல் பாடல் ஒலிக்கவிருக்கிறது செந்தபைரவி திரைப்படத்திற்காக. ஒரு பசுங்கன்று தன் தாயை பார்த்து ஓடி வரும் வேளையில், அதே போல தாயை கண்டாலும் அம்மா என்று உரக்க கூப்பிட்டு அழைக்க மனம் ஏங்குகிறது. ஆனால் அந்த தருணத்தில் தாய்மை சேய்மை, அந்த தாய்க்கும் சேய்க்குமான பாலத்தில் இசை பேசுகிறது மௌனமாக. இதோ வருகிறது நேயரின் தெரிவில் முதல் பாடல் செந்தபைரவி திரைப்படத்திற்காக சித்ரா அவர்களின் குரலில்.

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேயரின் விருப்ப பாடல்களோடும் கவிதை தொகுப்புகளோடும் அரங்கேறும் உயிரெழுத்து என்றும் அரங்கேற காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுபாசினி அவர்கள். நேயரின் தெரிவாக இந்த ஒரு மணி நேரமும் கோடை பண்பலிலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. நேயர் தனது கடிதத்தை இவ்வாறாக வரைந்திருக்கிறார். சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுபாசினி. அப்பா சுதாகர், அம்மா மீனா, தங்கை சஞ்சீவினி சந்தோஷினி. எனது அப்பா ஒரு வானொலி பிரியர். எங்கள் குடும்ப வானொலி என்றால் கோடை பண்பலை தான். உயிரெழுத்து நிகழ்ச்சி

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம குதிங்காலோட வலியை பத்தி பார்க்க போறோம். குதிங்கால்லயே குதிங்காலோட சைடு பகுதி இருக்கு, அதாவது பின்புறம். குதிங்காலோட பின்புறத்துல இருக்க வலி வந்தது, அது எதனால வருது அப்படின்னா, மெயினா வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க, எஞ்சி நடக்கும்போது அந்த வலி இருக்கு, இல்ல தூங்கி எந்திரிச்சோன்னே எனக்கு நடக்கும்போது வலி இருக்கு, இல்ல சும்மா ரொம்ப நேரம் நின்று இருந்தா அந்த வலி இருக்கு அப்படின்னா, அதுல என்ன ஆகுதுன்னா குதிங்காலுக்கிட்ட இருக்க அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ பின்பக்கத்தில் கெண்டங்கால்லேருந்து, அதாவது கால் பின்பக்கத்தில் தசை வந்து இந்த பின்புறத்து தான் வந்து சேரும். நம்ம கால்கேனியம்னு அந்த எலும்பு பேர் சொல்லுவோம், அந்த எலும்பில் தான் வந்து சேரும். அது சேர்ற இடத்துல எலும்புக்கும் தசைக்கும் நடுவில் உராய்த்தன்மை ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, அந்த வலி வந்து அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு வீக்கமும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் காரணம் இருக்கு. இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படின்னா, மெயினாக வந்து என்ன பண்ண சொல்லுவோம்னா, கொஞ்சம் ஒத்தடம் மட்டும் வைக்க சொல்லுவோம், ஐஸ் கட்டி வச்சு ஒத்தடம் வைக்க சொல்லுவோம். இல்லைனா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு அது நல்லா கொஞ்சம் ஐஸ் கட்டி மாதிரி மாறினோடனே அது காலு கீழே போட்டு ரோல் பண்ண சொல்லுவோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது செருப்பு. செருப்பு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி செருப்பு யூஸ் பண்ணோம். குதிங்காலுக்கு பின்பக்கத்தில் வலி இருக்கவங்க அதுக்கு அதுலேயே கொஞ்சம் ஹீல்ஸ் கொஞ்சம் வச்ச மாதிரியான செருப்பு யூஸ் பண்ணோம். ரொம்ப முக்கியமானது அது, வீட்டுக்குள்ளேயுமே ஒரு செட்டு தனியாக வாங்கி வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளேயுமே யூஸ் பண்ணணும், வெளியிலையும் யூஸ் பண்ணணும், வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த வலி இதெல்லாம் கம்மியாகும். ஸோ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். ஸோ ஃபிசியோதெரப்பி, அல்ட்ராசவுண்டு, ஷாக் வேவ், இந்த மாதிரி ஃபிசியோலாம் பண்ணலாம் நமக்கு. ஸோ பண்ணும்போது டெஃபினட்டாக அதில் வலி குறையும். ஸோ இதில் இனிஷியல் பீரியட் மட்டும் ஒரு 1-2 weeks ரெஸ்ட், அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணோம்னா டெஃபினட்டாக அதில் வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெயின் ரிலீவ் ஆகாது, ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் அது என்னென்னா கல்ல ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவோம். அதுவுமே சரியாக கேட்கல அப்படின்னா அதுக்கு வந்து அல்டிமேட்டா அதுக்கு வந்து சர்ஜரி தான் ஒரே ரிசல்ட். என்ன பண்ணுவோம்னா, பின்பக்கத்தில் இருக்க தசை வந்து அந்த எலும்பு மேல ஜாயின் ஆகிற இடத்த அந்த தசை வந்து எடுத்துட்டு, அந்த எலும்பை வந்து என்ன எக்ஸ்ட்ரா வளர்ந்த எலும்பை ஷேவ் பண்ணிட்டு திரும்ப அந்த தசை வந்து அதோட அட்டாச் பண்ணும். இதோட பீரியட் ஆஃப் ஹீலிங் டைம் கிட்டத்தட்ட 6 வாரம். 6 வாரத்துக்கு வந்து மாவுக்கட்டில் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நடக்க ஆரம்பிச்சாலும், பட் அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் அந்த இது வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய பேஷன்ஸ், ஸோ இப்போ 100 பேர் எடுத்துக்கிறோம்னா, அவங்க வெறும் எக்ஸசைஸ் இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 70% சரியாயிடுறாங்க. ஸோ இந்த சர்ஜரின்னு போறது பாத்தீங்கன்னா 10% பேத்துக்கு வந்து இந்த பெயின் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு மட்டும் சர்ஜரி போக வேண்டியதா இருக்கு. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95-85-95-88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
3: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
0: மூன்று 3:15 நாம கேட்டுக்கும் கோடை பண்பலியிலிருந்து உயிரெழுத்து நிகழ்ச்சி இன்றைய

நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் சேலம் மாவட்டம் தலசம்பட்டி சுபாஷினி அவர்கள். நேரின் தெரிவாக அடுத்ததாக நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. காதல் தூய்மையானது, காதலனும் காதலியும் இணைய துடிக்கும் தருணம், இரு மனங்கள் இணைய துடிக்கும் அந்த நிமிடத்தை இயற்கையின் அழகோடும் இசையோடும் ஒப்பிட்டு எழுதப்பட்ட ஒரு அழகான பாடல் இது. கேட்கும்போது நினைவுகள் நித்தமும் கரைய வைக்கும் இனிமையான பாடல் இது என்று பாடலுக்கான விளக்கத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார். இதோ வருகிறது கோடி பண்பலையிலிருந்து ஆகாய கங்கை.

ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.

0: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: தரமான
5: பருத்தியிலிருந்து தயாராகுது.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.
7: இசைப்பாடு மண்பலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் உயிரிழத்த நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயரின் திரிவாக உமாரமுனன் குரலில் கோகுலம் திரைப்படத்தின் பாடல். அந்தி மாலையின் எழில் கொஞ்சும் அழகையும் அந்த சூழலில் மலரும் தூய்மையான காதல் உணர்வுகளையும் ஏக்கங்களையும் உணர்ச்சி பூர்வமாக விவரிக்கும் ஒரு இனிமையான பாடல். பாடலை கேட்கும்போதே மாலை பொழுதின் மயக்கும் காட்சிகள் நினைவோடு கதை பேசும்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரமான ரோஜா போக்குவிருக்கிறது. கல்லூரி தோழிகளின் மகிழ்ச்சியையும் சுதந்திர உணர்வையும் அன்பின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் ஒரு அழகான பாடல். கவிதை மீட்டும் அலைகள் இன்பத்தின் கனவுகளை துள்ளலான இன்பத்தோடும் இசை மழையோடும் இசை மழையில் நம்மையும் நினைக்கும் தருணமாக வரும் அருமையான காட்சிகளோடு அமையப்பெற்ற அழகான பாடல். கோடை பண்பலையிலிருந்து அரங்கேறுமா என்று கேட்டிருக்கிறார் சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுபாஷினி அவர்கள். இதோ வருகிறது பாடல், கோடை பண்பலையிலிருந்து.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரங்கேறிவிருக்கும் பாடலுக்காக விளக்கத்தினை நேயர் எழுதி அனுப்பியிருக்கிறார். அன்பே நிலப்பரப்பில் வாழும் உயரிய தெய்வம், சுயநலமின்றி பிறர் வாழ்வில் ஒளியேற்றி வாழ்வதே உண்மையான வாழ்க்கை. மன அமைதி தரும் நிலவை போல மனித நேயத்தையும் இயற்கையின் பேரழகையும் கொண்டாடும் ஒரு தத்துவார்த்தமான அழகான பாடல். கேட்கும் ஒவ்வொரு நிமிடமும் மனதை வருடக்கூடிய பாடல் என்று எழுதியிருக்கிறார். இதோ வருகிறது கோடை பண்பலையிலிருந்து

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிகலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நாம கேட்டுக்கும் கோடை பண்பலையிலிருந்து உயிரெழுத்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெண் குரலில் அமைந்த தன்னம்பிக்கை பாடல்களை தெரிவு செய்து நமக்காக அனுப்பியுள்ளார் சேலம் மாவட்டம் தலசம்பட்டி சுபாஷினி அவர்கள். அடுத்ததாக மனுநீதி திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கவிருக்கிறது. இயற்கை எழில் கொஞ்சும் கிராமத்தின் அழகை விவரிக்கும் அழகான பாடல். பாறைகளில் மயில்கள் ஆடுவதும் அருகில் ஓடை வழிந்தோடுவதும் கிராமத்தை பார்ப்பதற்கு ஒரு அழகான ஓவியம் போல காட்சி அமைந்துள்ளது. பாடலும் அப்படித்தான் அழகாக எடுத்துரைக்கிறது இயற்கையின் பேரழகை.

0: RS Entertainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: கோடைப்பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
3: பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: சாராம்சம்
1: அல்லது
0: மையப்பொருள்
1: அல்லது
0: கருப்பொருள்
1: அல்லது
0: கைலி
1: சாரம்
0: மையப்பொருள் சாரம்.

பாட்டும் பதமும் மூன்று மணி 46 நிமிடத்தில் நாம் கேட்டுக்கும் கோடை பண்பலையிலிருந்து உயிரெழுத்து நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் சேலம் மாவட்டம் தலசம்பட்டி சுபாஷினி அவர்கள். நேயரின் தெரிவாக அடுத்ததாக அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கிறது. எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் புயலுக்கு பிறகும் ஒரு பூ பூப்பதைப் போல போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சமூக கட்டுப்பாடுகளை உடைத்து கொண்டு தன் சொந்த உழைப்பாலும் திறமையாலும் உயர பறந்து இந்த உலகத்தின் பார்வையையே மாற்றுவேன் என்று ஆழமான தன்னம்பிக்கையை தரும் அழகான பாடல் கோடை பண்பலையிலிருந்து உலா வருகிறது நேயரின் தெரிவில்.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
9: சேலம் மாவட்டம் திலசம்பட்டி சுபாசினி அவர்களின் தெளிவாக அரங்கேறி கொண்டிருக்கிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது மின்சார கனவு. மலர் விரிவடையும் போது எந்த சத்தமும் எழுவதில்லை. நுட்பமான அசைவை கூட உணரத் துடிக்கும் அளவுக்கு உணவு பூர்வமாக மாறுகிறது. உணர்வுகளின் வெளிப்பாடு ஆசைகளின் காவியமாக இங்கு உணரப்படுகிறது என்பதை அழகாக சின்னஞ்சிறு செயல்களையும் சிறப்பாக எடுத்துரைக்கும் அழகான இசை வருகிறது நேயரின் தெரிவாக கோடை பண்பலையிலிருந்து.

இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சி தனது அழகான பாடல் தெரிவுகளால் அலங்கரித்திருந்தார் சேலம் மாவட்டம் தலசம்பட்டி சுபாஷினி அவர்கள். கோடி பண்பலையின் சார்பாக நேயருக்கு வாழ்த்துகளும் வணக்கங்களும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெர்லின் ரமேஷ், நன்றி நேர்களே. கோடி பண்பலையில் இனி அறிஞர காத்திருக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன்பிரான் அரசியின் வண்ணத்தூரிகை கலக்கல் கேள்விகளோடு. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச்சுருக்கம்.

உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கூறியுள்ளார். அரசு பணி என்பது நாட்டிற்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ்

நல்வாழ்வுத்துறை செயலர் திரு கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல்களுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டோன் இணை பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: நாம எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆவலோட கேட்க போற கோடை பண்பலை 100.5 கலக்கல் கேள்வி இதோ அதிரடி ஆரம்பம் ஆயிடுச்சு. நூறு ஜன ரொம்ப தீவிரமா இருப்பாங்க, நீங்க எப்ப பேசுறீங்க எப்ப பேச மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும்னு. நேர்கள் வாங்க வந்து கலக்கல் கேள்விகளுக்கு தங்களின் பதில்களை சொல்லி தூள் கிளப்புங்க. தொலைபேசி எண்கள் முதல் முறையா புதுசா பேச வரவங்களுக்கு 24 24 24. கொஞ்சம் ஏதாவது சவுண்டு மகளிர் உங்களுக்கு வந்து 24 24 29. வழக்கமாக பேசுகிறவங்களுக்கு 24 24 24 26. இங்கே பாருங்கள் 100 எண் கூட கொடுத்துருக்காங்க, 290 330 33. அப்புறம் மறக்காமல் சொன்ன எண்களுக்கு முன்னாடி 0 45 42 சேர்த்துக்கணும். சந்திக்க வந்துட்டோம் மெர்லின் அக்காவும் கனிமுத்து தம்பியும்.
5: அது ஒன்றும் இல்லை, கொடைக்கானல்ல இந்த ஒரு மணி நேரமா மழையில தம்பி கொஞ்சம் நினைச்சிட்டாரு போல இருக்கு.
4: கொஞ்சம் இல்லக்கா, ரொம்ப
5: அதோட
4: தாக்கம் மினிமல் தான் இருக்கு. இருந்தாலும் மழை வரும்போதே நம்ம நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் சொல்லிருக்காங்க பெரியவங்க எல்லாம்.
5: வந்து எப்படா வரும் அப்படின்னு சொல்லி இப்ப காத்துட்டு இருக்கோம். வந்துருச்சு
4: அக்கா,
5: அடிச்சு ஓஞ்சிருச்சா என்னன்னு தெரியல இப்ப என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு.
4: இல்ல ரொம்ப மழை கொட்டிட்டு இருக்கு,
5: அதனாலதான் இந்த மாமாவும் மாப்பிள்ளையும் வரல போல இருக்கு. மழையில மாட்டிட்டாங்களா
4: அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்.
5: எப்படி
4: அப்புறம் மாப்பிள்ள அப்புறம் அப்படின்னு பேசிக்கிறாரு மாமா. அப்புறம்
5: அதுக்குள்ள வந்து எல்லாரும் சிக்னல் கட்டாயிருக்கு, மழை வந்துருச்சு அப்படி
4: மாமா பேசும்போது அப்புறம் மாப்பிள்ள அப்படின்னு.
5: சரி
4: மாப்பிள்ள பேசும்போது அப்புறம் மாமா அப்படி.
5: எவ்வளவு நேரம் பேசுவாங்க
4: அவங்க மணிக்கணக்கா சங்கீத ஸ்வரங்கள்.
5: அதுல வந்து இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் வரும் போல இருக்கு. அப்புறம் இப்ப இப்ப அப்புறம் என்ன பண்ண போறீங்க?
4: அப்புறம் நம்ம என்ன செய்யணும் மாப்பிள்ள அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிருவாங்க.
5: சரி,
4: ஆனா அவங்களை
5: ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரல போல இருக்கு.
4: இல்லங்கா, இருந்தாலும் கலக்கலின் கேள்வி நிகழ்ச்சிய ரொம்ப கலகலப்பா காப்பாத்த வந்த நம்ம மெர்லின் அக்கா. மெர்லின் அக்காவை வருக வருகன்னு வரவேற்கிறோம்.
5: கையில அந்த மாட்டீங்களா?
4: இருக்கா
5: கையே?
4: ஏமா கை வச்சுக்குமா?
5: இல்ல தம்பி, மலையில் நினைஞ்சது கையை எடுக்க முடியல, அதனாலதான்.
4: நீங்க ஆசிரியர் அப்படிங்கறத அப்பப்போ நீங்க காமிச்சுக்கிறீங்க. அங்க என்னடா அந்த பொண்ணு கலவணி மறட்டிட்டு வர்றீங்க, கலைவணியா?
5: அப்புறம்
4: அவங்களை மறட்டுறீங்க, இங்க நூறு சேர மறட்டுறீங்க, அங்க உட்காந்துருக்க சுரேந்தர் மறட்டுறீங்க. ஏன் என்ன இப்படி?

0: இல்ல இல்ல பேசுறது கூட அப்படியா? பேசதானே செஞ்சோம்.
1: இல்லங்கா, கேள்விப்பட்டேன். அப்படி பள்ளிக்கூடத்துலதான் ஆசிரியர்கள் பாத்துக்கணும், இங்க வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க.
0: சரி,
1: ஒரு ஆர்ஜேவா அனுசரிச்சு பக்குவமா பேசி.
0: இல்ல இல்ல, இப்ப வந்து நான் செய்யறேன் அந்த வேலையை, இல்ல தம்பி கையில எடுத்திருக்காரான்னு ஒண்ணும் தெரியல.
1: என்னங்க பரிச்சனா, மாணவர்கள்
0: தானே
1: எழுதணும்.
0: அதுக்காக எந்தெந்த க்வெஸ்சன்லாம் நம்ம சொல்லலாம், எது கேட்டா எப்படி எழுதுவான் அப்படின்னு சொல்லி, நம்ம அதுக்குன்னு தனியா எழுதுவோமா இல்ல குறிப்பெல்லாம் எடுப்போம்ல, அது எழுதி எழுதி கையெல்லாம் மையா போயிடுச்சு.
1: ஓ, நான் கூட நீங்க அப்படி நைட் டு நைட் வாட்ஸ்அப் வந்து எல்லாருக்கும் க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் சென்ட் பண்ணிடுறாங்களா? ரொம்ப நேரம் பேசுற மாதிரி தெரியுது இல்லையா?
0: என்ன
1: பதில் சொல்லுவாங்க?
0: கொஞ்ச நாள்ல வந்துரும். மை வந்து என் கையில இருக்கு.
1: சரி, போதுமா இல்ல இன்னும்?
0: இல்ல வேணும், இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் நம்ம நேயர்கள்ட்ட இருந்து. நம்ம நேயர்கள்லாம் மையையும் தையையும்
1: எப்படி பிரிச்சு சொல்றாங்க அப்படிங்கறத பாப்போம்.
0: ஆமாங்க, மைத்தை பிரிச்சு சொல்லணும். நிறைய கலக்கலோட யாரு இப்போ வாங்க பேசலாம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வாங்க சொல்லுங்க.
2: அப்படியே மழை கொஞ்சம் எங்க ஊர் பக்கம் அனுப்பிவீங்க. சகாரியா தந்துட்டோம்.
0: ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு அடிச்சு ஊத்தி இருக்கு.
1: பங்கல் இங்க இருங்க, என்கிட்ட பெரிய கூட இருக்கு, அந்த கூடையில அள்ளிட்டு வர்றேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: அள்ளி கொஞ்சம் அப்படியே சேலத்து பக்கம் அனுப்பி விடுங்க.
1: சேலத்து பக்கமா?
0: அள்ளி அனுப்பிச்சு விட்டுலாம்.
1: ரொம்ப தூரமாச்சே, பல கிலோமீட்டர் தள்ளியில இருக்கீங்க. சேலத்துல எங்க?
2: சேலம் ரெட்டிட்டு மாணிக்கம்.
1: ரைட்டு, ஆமா சொல்லுங்க. இந்த மைக்கும் தைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க.
2: ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்றேன். தை மாதம் வந்தாவே நம்ம கரும்பும் பொங்கலும் ஞாபகம் வரும்.
1: ஆமாங்க.
2: அப்புறமேட்டு நம்ம மை போட்டு வைக்கலாம். குழந்தைங்களுக்கே தெரியல, மை போட்டு வைக்க கண்ணுக்கு மை வைப்பாங்க.
1: மை தீட்டுறது.
2: மாமா
1: விசாரிச்சீங்களா அந்த பக்கம்? போதும் போதும், இன்னும் அடுத்து பல பேர் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? நீங்களே சொல்லிட்டு
2: நண்பர்களும் வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: என் மாமனை பாத்தீங்களா அந்த பக்கம்?
2: மாமா எங்க காணோம்? நானும் ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. ஒரே விழாவுக்கு அப்புறம் நீதான் பேசுறேன்.
1: இல்லங்க, நான் கூட சேலத்து பக்கம் வாங்க யாரு சொன்னதுனால அங்கிட்டு கிளம்பி போயிட்டாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம்.
2: தெரியல, சிக்கலா சிக்கன கையில சிக்கிட்டு
1: மாட்டேன். சரி,
0: சிக்கனாரு.
1: ஓ, நல்ல தகவலை சொல்லுங்க.
2: சரி,
1: நன்றி பங்காளி. வாங்க, வணக்கம்.
0: வாங்க, வந்துட்டீங்க, பேசுங்க.
3: உயிருள்ள ரோசா பூவேதவாழ்வே நானே, என்னை விட்டு போகாதே எந்த நெஞ்சும் தாங்காதே. கண்ணனி 100.5 நீ
1: உங்க சேலத்து பக்கம் தான் நினைக்கிறேன்.
3: 100.5 நீ
1: உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடி.
3: ஐயோ, அருதே பூதேவி
0: சொல்லுங்க. அழகா பாடுனீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: சகோதரி தம்பிக்கும் சேலம் கேர்த்தபூர் கோமதி குப்புசாமி. சகோதரி தம்பி எல்லாம் அனைவரும் நலமா?
1: நல்லா இருக்கும். கோமதி அக்கானால மட்டும்தான் அப்படி பேச முடியும். ஆமா, எழுதி கொடுத்தது யாரு?
0: இல்ல,
1: பக்கத்துல ஒருத்தவங்க இருப்பாங்களே.
0: எங்கயோ கேட்ட குரலா இருந்துச்சு.
3: தம்பி நானே தான்.
1: இல்லக்க, நம்ப மாட்டோங்க.
0: அது நானே.
3: நம்மள
1: போ. சரி, அப்படி சொல்லுங்க.
0: அப்படி விட்டுருங்க. அது நானே.
1: அப்படி அன்பா சொல்லுங்க.
0: நானே
1: பாத்தீங்களா, அவ்வளவு அன்பா சொல்லணும். அப்பதான் நாங்க சரி.
3: தம்பிக்கு எப்பயுமே அன்புதான். தம்பிக்கு எல்லாம் வெறுப்பு எல்லாம் காட்டவே மாட்டோம்.
1: ஏன் அந்த மைக்கும் தைக்கும் வித்தியாசம் சொன்னீங்கன்னா இன்னும் அன்பு நிறைய கொட்டலாம்.
0: அன்பு பெருகி
3: மாசி பங்குனி போய் சித்திர மாசன் பாட்டு இருக்கு. மைதிலி என காதலி,
0: தைதிலி என காதலி,
3: மையலகு கவிதைக்கு பொய்யலகு,
0: அவரைக்கு பூவழகு,
3: அப்புறம் கண்ணு மை இருக்கு, பேனா மை இருக்கு.
0: சரி,
3: அப்புறம் தையல்காரன்னு சொல்லுவாங்க.
1: ஆமா, எனக்கு என்ன சந்தேகம்னா கோமதி அக்கா,
3: என்னை
1: நீங்க ரெண்டு பேரும் பாடி முடிச்சுட்டு வாங்க. அடுத்து பங்காளியா இல்ல வேற அக்கா தங்க யாராவது
0: அனுப்பிச்சு
1: விடுங்கப்பா. பாட ஆரம்பிச்சா போதும் மெர்லின் அக்கா.
0: இல்ல, ஒரு

0: கம்பெனி.
1: சரிக்கா, ஸ்ரேயா கோஷல் என்ன பண்ணுங்க,
0: வாங்க வாங்க.
2: நான் சிவகங்கை மாவட்டம் கட்டிபுரத்துல இருந்து
0: அழகர். ஐயா
2: சொல்லுங்கம்மா.
1: பங்கல், இந்த மைக்கும் தைக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருந்தோம்.
2: கண்ணுக்கு கண்மை போடுவாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு.
1: சொல்லிட்டாங்க.
2: அந்த காலத்துல கைது இந்த பட்டா வண்டிக்கு வந்து மை போடுவாங்க. அந்த
1: மாட்டேங்க வண்டி சக்கரம் சரியா சொல்லணும்னா மை அவசியம். பங்களே, மாட்டு வண்டி எதுவும் வச்சிருக்கீங்களா?
0: திரும்ப வருவோம்.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
6: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
7: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
8: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
9: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
12: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
15: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
16: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
0: ஒரு லெட்டர், ஒரு கடிதம் கிடைச்சதும் போதும், அத முன்னாடி பார்த்து பின்னாடி பார்த்து என்னதான் பாக்குற அப்படின்னு தெரியல.
1: நம்ம தம்பி, ஆமா, இந்த கேஎன் பாளையம் பேச்சு முத்தி என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த கடிதத்தை எவ்வளவு அழகுபடுத்தணுமோ அவர
0: கலர் கலரா இருக்கு.
1: அதாவது ஒரு படிக்கும் போது அறிவியல் பாடம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். படத்தை வரைந்து பாகங்களை குறியும் போது
0: பண்ண வரைஞ்சிருக்காரு போலயே, நல்லா
1: என்ன பாடுறது அப்படி, அந்த எழுத்துக்களுக்கே வண்ணம்
0: கொடுக்கறாரு.
1: என்ன வித்தியாசம் கேட்டிருக்கோம், அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஏற்கனவே மைதுல நிக்காதுல படலாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த தையல்காரர் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப தை பிறந்தா வழிபிறக்கத்துல
0: சொல்லிட்டாங்க.
1: அப்படி சொல்லுங்க, தைராய்டுன்னு ஒண்ணு இருக்கான், கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: சரி,
1: அப்புறம் மை நேம் இஸ் பில்லா
0: அப்படின்னு பாட்டு கிடையவே கிடையாது.
1: அப்புறம் மை டியர் குட்டி சாத்தான் படம் இருக்குது,
0: தைரியர் குட்டி சாத்தான் கிடையவே கிடையாது.
1: தைலம், அதே மாதிரி மைய புள்ளின்னு இருக்கான், தைய புள்ளின்னு கிடையாது. தைலாபுரம் ஊர் இருக்குது,
0: மயிலாப்பூர்
1: இருக்கு.
0: மயிலாப்பூர்,
1: ஹலோ ஹலோ, மை டெஸ்டிங் மைக்.

0: உங்களுக்கு
1: மிகப்பெரிய
0: வாழ்த்துனேன், நன்றி. போட்டு
1: அப்படி போட்டு
0: போட்டு பாட்ட.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
8: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
9: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.
13: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
14: இந்த புரட்டாசி மாசம் தொடங்கும் போது வீட்டுல ஒரு அவிச்ச முட்டை கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க.
15: அப்படியா? முழு முட்டையும் முழுசா முழுங்கின மாதிரி முழுங்கிட்டு வந்து பேசுறதா? இதெல்லாம் நியாயமாப்பா?
14: இல்லங்கா, அப்படிதான் சொல்லுவோம். எப்படி நாங்க வெளியே சொல்லிக்கிறதெல்லாம் கடைபிடிக்க மாட்டோம்.
15: தெரியுமே தம்பி,
14: ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் அக்கா மாதிரி ஒரு மதி நிறைந்த நன்னாளா. எப்படிங்கா உள்ள இந்த அறிவு தெளிவுல எப்படி உங்ககிட்ட?
15: இல்ல உங்க கூட உட்கார்ந்துருக்கேன். இல்ல அதுதான் அந்த காத்து கொஞ்சம் வீசிருச்சு, மழை காற்று வீசிருச்சு.
14: சரி சரி, இருக்கட்டும். கலாய்க்கிறதும் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அந்த மரண கலாயின் இருக்கு இல்லையா, இதாத்தான் இருக்கும் நினைக்கிறேன். உங்க மதியோட அந்த திறமையை நினைச்சு வியக்குறோம் நாங்க எல்லாருமே இல்லையா?
15: எப்படியா?
14: இல்ல மதினா அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப மதிக்கும் நதிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க.
15: மதிமுகம்,
14: முகமதி.
15: இதான் திருப்பி சொல்றதா? திருப்பி சொல்லுங்க.
14: ஓ, மதிமுகம் முகமதி, நல்லா இருக்குங்கக்கா. அது என்ன உருவகம் அப்படிலாம் படிப்பீங்களா?
15: தம்பி படிச்சது இல்ல.
14: இல்லங்கா, நாங்களும் மேல இருந்து குதிச்சிட்டோம் அதனால.
15: நேரா அடியுமல்லையே.
14: ஆமா
15: சரி சரி,
14: இந்த மதிக்கும் நதிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டேன். அதுக்கு தான் மதி வேண்டும் சொல்றாங்க.
15: சரி, இப்ப வரிசையா சொல்லுவாங்க பாருங்க. மதி, நதி, நதி ஓடி வரும். இப்ப
14: பாதி கூட சொல்ல மாட்டீங்களா?
15: வாங்க வந்துட்டீங்க.
16: இருவருக்கும் அழகான மாலை வணக்கம்.
14: யாருங்க, யார் மங்கள்? இது
16: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்கையா.
14: ஆ வாங்க வாங்க.
16: நலமா இருக்கீங்களா?
14: நலமா இருக்கும். எங்க மாமன பாத்தீங்களா அந்த பக்கம்?
15: கேள்வி நீ கேக்குறாயா?
14: இல்ல, எங்க மாமன எதுவும் பாத்தீங்களா அந்த பக்கம்? எதுவும் கவனிக்கிறேன்னு சொல்லி
16: ஏமாத்திட்டீங்க.
14: அங்கதான் இருக்காரா? எனக்கு தெரியும், நாமக்கல் சொன்னீங்க இல்லையா.
15: கொஞ்சம் பாத்தா கொஞ்சம் அனுப்பி அனுப்பி விடுங்க.
16: மேல மழை பெய்யறதுனால நனைஞ்சு சளி பிடிக்குமாப்ல.
15: கீழே வந்துட்டாரு. அப்ப கீழே மழை வந்தா
14: வருவாருங்க.
15: மேல வந்துருவாரு. ரெண்டு இடத்துலயும் மழை இருந்தா என்ன பண்ணுவாரு?
16: மதியான்
14: பேர் வைக்க கூடாதா? மதியான் வைக்க முடியாது. வேற எதுவும்
15: அப்படின்னு
14: பேசிய கோவப்பட வச்சிட்டீங்கக்கா. வாங்க, இனிமேல் யாருமே கோவப்படக்கூடாது, அமைதியா பொறுமையா பேசிட்டு போங்க.
15: 4:26 ஆயிடுச்சே. நதி, மதி, வாங்கப்பா வந்துட்டீங்க, பேசுங்க.
17: சொக்கமே என்றாலும் கோடை பண்பலை போல வருமா? வெங்கமேட்டுல இருந்து கார்த்தி பேசுறேங்க. அனைவருக்கும் வணக்கம்.
14: கார்த்திங்களா?
17: கன்னிமுத்தா நினைக்க வணக்கம்.
14: வணக்கம் வணக்கம்.

0: அக்கா உசு வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க.
1: நீங்க நல்லா சௌக்கியமா?
0: எல்லாம் சௌக்கியமா. காடூர் கண்ணு வெங்கமேடு கார்த்தியா பேக்கில இருந்து பேசுறேன்.
2: வெங்கமேடு பக்கமா? சரி, அப்பனா நல்லா பதில் வரும் நினைக்கிறோம். இந்த நதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிருங்க.
0: நதிக்கும்
2: மதி.
0: மதியா?
2: ஆமா,
1: அதேதான்.
0: மதி இருந்தா வெள்ளலாமுங்க, நதி இருந்தா வெள்ள முடியாது.
2: நதியில வேணா குதிக்கலாம்.
0: ஆமா, நதிய குதிக்கலாம்.
1: நதிய குதிக்க கூடாது நதியில. சரி, அப்ப
2: வேற வேற எது இருக்கா சொல்ல இருக்க பங்காளி?
0: நதியா? நதி வந்து நீந்தி போடுகிட்டே இருக்கும், மதி வந்து நம்மகிட்டே தான் இருக்கு.
1: சரி, வந்தால் நதி வந்து போயிட்டே இருக்கும், மதி நம்மகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தம்பி.
2: அடுத்து யாருங்க?
1: வாங்க, வந்துட்டீங்க.
2: சுற்றுக்காரு மனுஷன்.
3: நீங்க மாலை வணக்கம். இருவருக்கும் நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோங்க. யார் இது?
3: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
2: கோபாலகிருஷ்ணன், சிரிச்ச முகத்தோட இருக்கீங்களே, எப்படிங்க?
3: அது எப்பவுமே அப்படியே இருக்க வேண்டியதாங்க.
2: திருமணம் ஆயிடுச்சா? இல்ல திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு?
3: இல்லைங்க இல்லைங்க. நான்
2: நல்லா சிரிச்சுக்கோங்க இப்பயேவும்.
1: ஏங்க, அதுக்கப்புறமும் சிரிக்கலாம். நீங்க அதெல்லாம் வந்து நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க.
2: கோபாலகிருஷ்ணன்
3: பாட்டு.
1: மிகப்பெரிய
2: நன்றிங்க. யார் இருக்காங்களா? அமிச்சுடுங்க.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
0: நான் கரூர் காஞ்சிகிராமத்து ஸ்ரீரங்கம் பேசுறியா. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கங்கய்யா.
0: ஐயா, இந்த தங்கச்சிக்கு வணக்கம்.
2: சரிங்கய்யா,
1: வணக்கம்மா.
2: நூர்ஜான் வணக்கம்.
0: விரியம்
1: போட்டுக்கிறியா?
0: வெள்ளலாம். அப்புறம் நதியான்னு பேர் இருக்குது.
2: சரிங்கய்யா.
0: ஆமா, இதான் சொல்லுவாங்க. நதியை வந்து பிரிக்கலாம், நாளா போனா பிரிக்கலாம்.
2: சரி,
1: ஒரு
2: பக்கம் மழை, ஒரு பக்கம் பேச்சு மழை, ஒரு பக்கம் நம்ம மொக்க மழை.
1: நூர்ஜஹான் இத பிரிக்க போறாங்க அப்படிதானே புரிஞ்சு செய்யுங்க.
4: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
11: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
12: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
13: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ஆதிரடி தள்ளுபடி.
6: வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: திருவிழானா அப்படியே ஆடிட்டே வருவாங்கல்ல.
2: ஆமாக்கா,
1: அந்த மாதிரி ஒரு இசையை போட்டு நம்மளையும் ஆட வைக்கிறாங்க.
2: இல்ல, நீங்களா திருவிழா போனது இல்லையா? நீங்களா திருவிழா போனது இல்லையா?
1: எல்லாருமே தான்.
2: நாங்களாம் களத்துல இறங்கிட்டோம்னா.
1: சரி, இப்ப இறங்க வேணாம். ஏற்கனவே இறங்கின வரைக்கும் போதும். இப்ப யாரும் வந்திருக்காங்கப்பா.
2: வரட்டு வரட்டு, அவரையும் களத்துக்குள்ள இழுத்துருவோம்.
1: என்ன ஒரு சத்தம்!
2: இதுதான் ஆரம்ப புள்ளி.

0: ஆஹா,
1: அமைதியா
0: இருக்கே.
2: வணக்கம்.
1: முடிவெடுத்துக்கிறீங்களா?
2: ஒரு நாளைக்கு நீ பேசுமா, ஒரு நாளைக்கு நான் பேசுறேன், அப்பதான் அந்த கலைவன் என்ன பண்ணுவாங்கன்னா
1: என்ன
2: வித்தியாசம்
0: நீங்க சொல்லுங்க. நதி
1: போகிறது
2: கடலை தேடி, நாங்களும் கொஞ்சம் பாடுறோம்.
0: அப்புறம்
1: நதியே நதியே காதல் நதி என்று.
2: ஆமா, பாடி காமிங்க. பாட வேணாம் சொல்லி
1: ஆமாங்க
2: சொல்லிட்டாங்க. வேற
1: மதினா அறிவின் இருக்கு.
2: என்ன அறிவை தாண்டி வேற பக்கம் வாங்க ராணியக்கா.
0: சிரிச்சுட்டே இருக்கீங்க, அழகா சிரிக்கிறீங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த பதிலையும் சொன்னீங்கன்னா நாங்களும் சிரிப்போம்.
2: நம்ம ஊர்ல யாராவது மதியின் ஆரம்பிக்கக்கூடிய பேர்ல யாராவது இருக்காங்களா, இல்ல மதியின் முடியற மாதிரி ஏதாவது பேர்
1: இருக்கா?
2: பாத்தீங்களே,
0: அதனாலே
2: வேற எது எடுத்து கொடுக்கணும்?
0: வேற வேற
2: என்ன எதிர்பார்க்கறோம்? போதுமா? போதுங்க, ஏங்க அப்படி பண்றீங்க?
0: இல்ல உங்களும் யோசிக்க வேணாமா, ஒரு நேரம் கொடுக்க வேணாமா?
2: என்ன நினைப்பாங்கன்னா எங்க மாமன் கூட அவ்வளவு கேள்வி கேட்டதில்ல, ஆனா நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு பண்ற அட்ராசிட்டி வந்து தாங்க முடியல.
0: நம்ம தெரிஞ்சிக்கலாம்ல, அவங்களுக்கு தெரியும், நம்ம தெரிஞ்சிக்கலாம்.
2: இங்க இருங்க, அருப்புக்கோட்டையில இருந்து பாண்டியராஜ்
0: என்னதான் சொல்லியிருக்காரு? அவரு
2: அவர் நிறைய சொல்லியிருக்காரு.
0: சரி சொல்லுங்க.
2: இருந்தாலும் நம்ம நேர்கள் எல்லாம் நிறைய சொன்னதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து சொல்றேன்.
0: சொல்லுங்க.
2: நதியில வந்து கங்கை, யமுனை, காவேரி, கோதாவரி இப்படி பல நதிகள் இருக்கு. ஆனா மதியில அப்படி இல்லையே. அப்புறம் நதியா அதெல்லாம் சொல்லிட்டாங்க. மதியாதூர் தலைவாசல் மிதியாதுன்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டாங்க.
0: ஆமா,
2: அந்த மாதிரி நதியாதூர் தலைவாசல் மிதியாதுன்னு
0: சொல்லவே கிடையாது.
2: அப்புறம் மதிப்பு இருக்கு, நதிப்பு இல்லையா? அப்புறம் நதி எங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் நதி வந்து கடல்ல சங்கமமாகும் சொன்னாங்களா?
0: ஆமா ஆமா.
2: சரி, அப்புறம் வான்மதினா படம் இருக்கான்.
0: வான்மதி அப்படின்னு பாடலும் இருக்கு,
2: பாட்டு இருக்கா? வான்மதியே அப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்புறம் ஒரு ஓடை நதி ஆகிறது இருக்கான். அப்புறம் மணியழகன் சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க. அப்புறம் நதி ஓரம் பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மகாநதி படம் இருக்குது, மகாமதின் இல்ல, வளர்மதின் பேர் இருக்கு, வளர்மதி
0: கிடையாது.
2: வேற என்ன இருக்கு?
0: வேற என்ன சொல்லிருக்காரு?
2: விதி மதியால் வெல்லலாம் சொல்றாங்க.
0: இதையும் சொன்னாங்க, நம்ம நேயர் சொன்னாங்க. அதாவது எவ்வளவு இன்னும் வந்துட்டே இருக்கும் போல இருக்குங்க.
2: அப்படியே நான் அப்படி குட்றேன்
0: தம்பி, அதை நீங்க பார்த்து கொட்டுறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீ கொட்டுங்கப்பா, இசையை கொட்டுங்க.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
3: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
4: நம்ம அவங்கள செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடிங்க நிக்கிற ஒரு சின்ன மண்டாடி ஆகும்.
5: RS Infotainment எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
6: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
7: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
8: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
7: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
8: சூப்பர்.
9: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை.

0: ஏராளமான வகை.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரைஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன்ரைஸ்.
8: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
12: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
13: எவ்வளோ நேரமாக தான் அந்த ஃபோனை நோட்டிட்டு இருப்பீங்க? என்ன நீங்கள் போங்க, அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பார்க்காதீங்க, டைம் கில்லிங் சொல்கிறாங்க அக்கா. அக்கா கேட்குதா?
11: இருக்கீங்க
13: பங்காளி,
11: துள்ளி துள்ளி ஓடுது அப்படின்வாங்களே, அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. துள்ளி துள்ளி போ,
13: துள்ளி துள்ளி நீ பாடம். அப்படியா?
11: துள்ளி துள்ளி யார் ஓடுவா?
13: யார் ஓடுறது? நான் ஓடுறத நீங்க எப்படி கவனிச்சீங்க? இல்லையா,
11: அருமையா இருக்கு இந்த மழைக்கும் குளிருக்கும். அப்படி வேணுமா? முன்னாடி இருக்க பொண்ணு
13: கேக்குறாங்க. நீங்க ரொம்ப நேரமா பசியோட இருப்பீங்கன்னு
14: நினைக்கிறேன்,
13: சொல்லுங்க.
11: வாடிப்பட்டிலிருந்து
13: குழந்தைங்க கதை சொல்லுமா? எப்படி சொல்லுவோம்? நான் அப்படியே வந்தனா அப்படின்ற மாதிரி இருக்கு.
14: வந்தனா
13: உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு.
11: வாடிப்பட்டி வந்தனா சிறப்பு. வாங்க,
13: மானுக்கும் மீனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிருங்கக்கா?
14: மானுக்கும் மான் வந்து கடைமான், புள்ளிமான் அப்படி நிறைய மான் வகை எல்லாம் காட்டுல இருக்கும். மீன், கெண்ட மீன், கழுத்தி மீன் இதெல்லாம் குளத்துல
13: இருக்கும், தண்ணியில இருக்கும்.
14: தண்ணியில இருக்கும், தண்ணி, குளம் இப்படி எல்லாத்துலயும் இருக்கும்.
11: ஆமா,
14: மீன் போன்ற கண்ணுன்னு சொல்லுவாங்க.
13: ஐயோ அக்கா,
14: மான் போல துள்ளி ஓடுறான்னு சொல்லுவாங்க.
11: அப்படியே சொன்னோம் தம்பி, இதெல்லாம் யார் சொல்லுவாங்க?
14: பிள்ளைகள்.
11: அதனால
14: தான் பிள்ளைங்கள அப்படி அன்போட கூப்பிடுவாங்க.
13: ஆமாக்கா. வந்தனாக்கா?
14: ஆ சொல்லுங்க
13: அக்கா. உங்க ரொம்ப சிறப்புக்கா, நீ தான் முதல் முறையா பேசுறீங்களா?
14: நன்றி. அல்ல சார்,
11: வாழ்த்துக்கள். வா, அடுத்ததா யாரு எங்க இருந்து? 4:46
13: வந்தனா அப்படிங்கிற பேருக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்குன்றத இன்னைக்கு தாங்க நாங்க கத்துக்கிட்டோம். ஹலோ,
15: வணக்கங்க.
13: வணக்கம். யாருங்க?
15: என்ன
13: விசேஷம்?

0: அதுக்கடி
1: வாய்ப்பே இல்ல. அதுக்குதான்
2: மான் குட்டியேன் பாட்டு இருக்குதுங்க.
0: மான்
1: பாடுங்க
2: குட்டியே, புள்ளி மான் குட்டியேன் பாட்டு இருக்கு.
1: சரி,
2: மான் கொம்பு இருக்குதுங்க. மீன் கொத்தி பறவை படம் இருக்கு. மீன் வலை இருக்குங்க. மீனவர்னு இருக்காங்க.
0: மீனவர்
1: சிறப்பு
2: போதுங்க சார்.
0: கனிமொழிக்கா என்னமோ இன்னைக்கு எல்லாரும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்கன்னு
1: நினைக்கிறேன். எப்படி சொல்லுவோம்ல, நீங்க கேளுங்க, நாங்க சொல்லுவோம் பதிலன்னு வரிசையா சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப அந்த வரிசையில வாங்க
0: பேசுங்க.
3: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். யாருங்க?
3: நான் திருப்பூர் மாவட்டம் குறுநகிரில இருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: என்ன பேருங்க?
3: கஸ்தூரி.
1: குறுநகிரில்பட்டி.
0: ஆண்களுக்கெல்லாம் வைக்கிறாங்களா கஸ்தூரின்னு?
3: என்ன
0: வித்தியாசம்?
3: மயிலாட்டம். மீனோடு வயிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது.
0: அடடா,
1: பாடலோட இறங்கிட்டார்ப்பா.
0: இல்ல, ஒரு பத்து பாட்டு எழுதி வச்சிருக்காரு.
3: அந்தமான் காதலின்னு ஒரு படம்
0: இருக்கு, இருக்கு, இருக்கு,
1: பாட்டும் இருக்கு.
3: ஆமாங்க,
0: அந்தமான் காதலி. சரி விடுங்க, நல்லா யோசிச்சுட்டு இருங்க. வேற யார் இருக்காங்களா நம்ம சந்திச்சுட்டு? இருக்காங்களா? அங்க தேடுறாங்க பாவம். எப்ப எங்க போறீங்க அப்படி தேடுறாங்க.
1: வாங்கப்பா. மீன் எதுவும் பிடிக்க போயிட்டாங்களா? தெரியலையே. வந்துட்டாங்களா? வாங்க.
4: எங்க
0: இல்லாதத்தனங்க நம்ம யோசிக்க முடியும். இருக்கிறத பத்தி நம்ம எதுக்கு
4: கவலைப்படுறோம்?
0: நாகனியக்கா அப்படியே வைகை பக்கம் போறது மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமே. அப்படியா?
4: என்ன
0: வித்தியாசம்?
4: ஒரு சிலர் பேசும்போதே ஐ
0: மீன்
4: இல்லக்கா,
0: நீங்க பேசும் அப்படியே கேள்வி பட்டீங்களா?
4: நன்றிங்க.
1: என்னப்பா என்கிட்ட கேக்குறது? நான் கேக்குறேன்பா உங்கள்ட்ட அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறப்ப
0: எனக்கு என்னன்னா, சாட் ஜிபிடில கேட்டாங்களோ என்னமோ தெரியல, பதிலாம் பாத்தீங்களா வந்துகிட்டே ஒரு மாதிரியாவே இருக்குது,
1: லோட் ஆயிட்டே வந்துட்டே இருக்கு போல. சரி, இப்ப
0: கொஞ்சம் பொறுங்க.
5: என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
0: அவனும் அப்படி ஒரு கொம்பு எடுத்து ஊதிடுறாங்கப்பா. ஏப்பா அப்படி பயமுறுத்துறீங்க?
1: அலாட்டா இருங்க அப்படின்னு
0: திருவிழா ஆரம்பிக்க போகுது. இப்ப வந்து காலாண்டு தேர்வு நடந்துட்டு இருக்கா, அதனால மாணவர்கள் கவனமா படிங்க. எப்படியும் லீவ் வரும், அதுலயும் வகுப்பு நடக்கும்.
1: பெற்றோர்கள்
0: கவனமா சொல்லுங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்லுங்க,
1: அன்போடு சொல்லுங்க, கேட்பாங்கப்பா. அந்த மாதிரியே நீங்க வந்து ஏன் நினைக்கிறீங்க? மாணவர்களை வந்து நம்ம கிட்டதான் இருக்கு கொண்டு போறது. சொன்னா அவங்க கேட்பாங்க.
0: பட்டிமன்றம், மாணவர்களா பெற்றோர்களா?
1: இல்ல,

0: அவங்க
1: பேர் சொல்லும் போதே ராகம் வருது. ஏன்னா எப்பவுமே ராகத்தோட
0: சொல்லுவாங்க, அதான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, கஸ்தூரி மான் இருக்கு, கஸ்தூரி மீன் இல்ல,
1: மீன் இல்ல,
0: மான் குட்டியே,
1: ஓ மீன் குட்டியே, சரி பாட்டு இல்ல,
0: அப்புறம் மீனாட்சி அப்படின்னு பேர் வைப்பாங்க.
1: மீனாட்சி இல்ல, சரிங்க,
0: மீனம்மா மீனம்மா.
1: மீனாட்சின்னு சொல்லுதாங்க எனக்கு ஞாபகம் வருதுங்க. மீனாட்சி அம்மனோட தரிசனம் கிடைச்சதா எல்லாருக்கும்? கிடைச்சிருக்கும் சரியா.
0: அப்புறம் மீனம்மா மீனம்மா பாடல் இருக்கு.
1: ஆமாங்க,
0: மானம்மா மானம்மா பாடல் இல்ல.
1: சரி, வேற
0: மாதிரி வந்து நிறைய எழுதிருக்காங்க.
1: நேயர்கள்
0: வந்து சொல்லிட்டாங்க,
1: அதே மாதிரி வந்து கடிதம் ஒண்ணா இருக்கும், கடிதம் 10 வரைக்கும் எழுதிருப்பாங்க. நமக்கு கிடைச்சது கடிதம் பகுதி 1 பகுதி 2
0: கடிதம் 1 மட்டும்தான்.
1: எப்படி எழுதுவாங்கன்னு தெரியுமா? பகுதி 1 கலக்கல் கேள்வி, மானுக்கும் மீனுக்கும் வித்தியாசம், பகுதி 2
0: இருங்க. இப்ப அவங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: பாட்டு வாங்குற காசுக்கு சரியா வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க.
1: சரி,
0: ஆனா நம்மளுக்கு வெளியே நினைக்கணும், தம்பி வாங்காத காசுக்கு இவ்வளவு வேலை பார்க்கீங்க, இதுக்கு ஏன்?
1: சரி, இப்படியே கிளம்ப வேண்டிய நேரமும் ஆயிடுச்சு, அதனால நாங்க கிளம்பிட்டோம். கனிமத்து தம்பி, இது நல்லதா?
0: மெர்லின் அக்கா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை.
1: சரி, அந்த பாட்டை போடுமா, வரோம், அடுத்து சந்திக்கலாம்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணோம்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கிய வண்ணத்தூரிகை.
0: நினைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் இன்றைய வண்ணத்தூரிகை. கோடை பண்பலையில் இனி இடைக்கால இன்னிசை மீட்டுகளோடு சித்திர செவ்வானம் முன்பாய் சேதிச்சிருக்கும்.
6: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். அரசு பணி என்பது நாட்டிற்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். டெல்டா

பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில்

ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெய்லான் இணை பட்டம் வென்றது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே.

செவ்வானம் சிவக்கின்ற நேரம், தென்றல் சில்லென்று வருடும் நேரம், மனதிற்குள் பழைய நினைவுகள் மெல்ல விழிக்கின்ற நேரம். அந்த நினைவுகளுக்கு இசை சேர்த்து, அந்த இசையை உங்கள் மனதோடு சேர்த்து மலரும் ஒவ்வொரு மெட்டும் ஒரு நினைவாக, மயக்கும் ஒவ்வொரு பாடலும் ஒரு உணர்வாக மலர்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். விரைவு திருச்சி சாரதாசில்
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3 5051.

மாலையின் மயக்கத்தில் மனதை வருடும் மெட்டுக்களின் பயணமாய் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். தடைகளை தாண்டி வரும் மலையருவி போல, தனிமையை மறந்து பறக்கும் இளம் குருவி போல, இவர்களின் காதலோ மனதிற்குள் தன் பாதையை தேடிக்கொள்கிறது.

செவ்வானம் சிவக்கும் நேரம் மாலை 5:15. சின்ன முல்லை மலராய் மலர்ந்து மறிக்கொழுந்தாய் மனம் வீசி ஒரு பார்வையில் அவனை சொக்க வைத்து சொர்க்கத்தில் ஆளுகிறது இவளின் காதல்.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை.

0: எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அனில் டபுள் ரோஸ்டர் ராவாவின் நல்வாழ்த்துக்கள்.

உனக்காக நான், எனக்காக நீ என்ற இந்த அழகான பந்தம் உயிர் வாழும் காலம் வரையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த அழகான காதல் உணர்வுகளுடன்.

0: கோடைப்பன் விலை 100.5. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

செவ்வானம் சிந்தும் அழகில் செவிக்கு இசைவிருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். ராஜாவாக அவன், ராணியாக இவள், கைகோர்த்து நடக்கும் இவர்களின் காதலுக்கு அந்த ஏழு லோகமும் மாலை போட்டு இவர்களின் காதலை வாழ்த்த வேண்டுமென்று தன் காதலின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறாள் தலைவி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.

கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 8 மணிக்கு கேட்கலாம். பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. வரவை எதிர்பார்த்து ராப்பகளாய் தேடும் இவர்களின் மனம் காதில் மேலச் சத்தம் கேட்க, கல்யாண கனவுகளையும் சேர்த்து மனதில் தேன்வார்க்கும் காதல் உணர்வுகளோடு பயணிக்கிறது இவளின் காதல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம்.
3: அத்தியாயம் 38 என்ன தண்டனை.
2: நரசிம்ம சக்கர

0: சக்கரவர்த்தி மாமல்லபுரத்திற்கு வந்து குந்தவியிடம் பேசிக் கொண்டிருந்தார். அருள்மொழி ராணியை ஒழித்து வைத்திருந்தது மகாகபால பைரவன் என்றும், அவளை விடுவித்தவர் சிவனடியார் என்றும், அப்படி காப்பாற்றிய சிவனடியாரையே பலி கொடுக்க போவதாக இருந்ததாகவும், அச்சமயத்தில் ஒருவன் வந்து காப்பாற்றினான் என்றும் கூறினார் சக்கரவர்த்தி. இனி யாரப்பா வந்து காப்பாற்றினார்கள் என்று ஆர்வத்துடன் கேட்டாள் குந்தவி. செண்பகத்தீவிலிருந்து வந்திருந்தானே ரத்தின வியாபாரி தேவசேனன், அவனும் படகோட்டி பொன்னனும் நல்ல சமயத்தில் வந்து காப்பாற்றினார்களாம் என்றார் நரசிம்ம சக்கரவர்த்தி. குந்தவி ஏதோ சொல்வதற்கு வாயை திறந்தாள். ஆனால் வார்த்தை ஒன்றும் வெளியில் வரவில்லை. அவளுடைய அழகிய வாய் மாதுளை மொட்டின் இதழ்கள் விரிவது போல் விரிந்து அப்படியே திறந்தபடியே இருந்தது. இன்னும் ஒரு பெரிய அதிசயத்தை கேள் குழந்தாய், இரத்தின வியாபாரி தேவசேனன் என்பது உண்மையில் யார் தெரியுமா? அவனும் ஒரு வேஷதாரிதான். தேச பிரஷ்டனான சோழ நாட்டு இளவரசன் விக்ரமன்தான் அம்மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு அவனுடைய தாயாரையும் தாய் நாட்டையும் பார்ப்பதற்காக வந்தானாம். என்ன தைரியம், என்ன துணிச்சல் பார்த்தாயா குழந்தாய் என்றார். குந்தவி விம்மிய குரலுடன், அப்பா அவர்கள் எல்லோரும் இப்போது எங்கே என்று கேட்டாள். யாரை கேட்கிறாயம்மா? விக்ரமனையும் பொன்னனையுமா? அவர்களை உறையூருக்கு கொண்டு போக சொல்லியிருக்கிறேன். நானே நேரில் வந்து விசாரணை நடத்துவதாக சொல்லியிருக்கிறேன். அதற்காகத்தான் முக்கியமாக உறையூருக்கு போகிறேன். நீயும் வருகிறாயா என்று கேட்டார். இத்தனை நேரமும் குந்தவி அடக்கி வைத்துக் கொண்டிருந்த துக்கமெல்லாம் இப்போது பீறிக்கொண்டு வெளியில் வந்தது. தந்தையின் மடியில் தலையை வைத்துக் கொண்டு கோவென்று கதற ஆரம்பித்தாள். இவ்வளவு நேரமும் புன்னகையுடன் பொலிந்து கொண்டிருந்த சக்கரவர்த்தியின் முகபாவத்தில் இப்போது மாறுதல் காணப்பட்டது. அவருடைய கண்களின் ஓரத்தில் ஒரு துளி ஜலம் முத்து போல் பிரகாசித்தது. குந்தவியின் தலையையும் முதுகையும் அவர் அன்புடன் தடவி கொடுத்து, குழந்தாய் உனக்கு என்ன துக்கம்? உன் மனத்தில் ஏதோ வைத்துக்கொண்டு சொல்லாமல் இருக்கிறாய். என்னிடம் மறைப்பானேன்? எதுவாயிருந்தாலும் சொல் என்றார். குந்தவி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் சொன்னாள். காஞ்சி நகரின் வீதியில் சங்கிலிகளால் கட்டுண்டு சென்ற விக்ரமனை சந்தித்ததிலிருந்து தன்னுடைய உள்ளம் அவனுக்கு வசமானதை தெரிவித்தாள். பிறகு மகேந்திர மண்டபத்தில் ஜுரத்துடன் உணர்விழந்து கிடந்த விக்ரமனை பல்லக்கில் ஏற்றி அழைத்து சென்றதிலிருந்து இன்று அவனை கப்பலேற்றி அனுப்ப உத்தேசித்திருந்த வரையில் எல்லாவற்றையும் கூறினாள். கடைசியில், அப்பா அந்த சோழ ராஜகுமாரனையே நான் நாதனாக வரித்து விட்டேன். மற்றொருவரை மனத்திலும் நினைக்க மாட்டேன் என்று கூறி விம்மினாள். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:46. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். சில்லென்று வீசும் காற்று கூட காதோரம் ரகசியம் சொல்கிறது, அவனின் நெஞ்சுக்குள் வாழும் காதல் நீதான் என்று.

மாலை நேரத்தின் மென்மையை மனம் வருடிய இனிய மெட்டுக்களோடு செவிக்கு இதம் சேர்த்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில், ஆலய தரிசனம்
1: திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயிலை தரிசிக்கலாம் என்று.

கடற்கரை கோயில்களின் அழகையும் கடலின் பிரம்மாண்டத்தையும் ஆன்மீக அமைதியையும் போற்றும் கவிதைகள் பண்டைய கட்டிடக்கலையையும் இயற்கையின் சங்கமத்தையும் சித்தரிக்கும். அலையோசியின் பின்னணியில் மணல் பரப்பில் வீச்சிருக்கும் இறைவனின் அருளையும் கல்லில் செதுக்கப்பட்ட கலைநயத்தையும் சொல்லும் ஆலயம் ஒன்று நன்னிலம். காரைக்கால் செல்லும் சாலையில் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறது. செல்வோமா? திருக்கண்ணபுரம் நடையழகு என்பார்கள், நிஜம்தான். விபீஷனுக்கு பெருமாள் தன் நடையழகை காட்டி அருள் செய்தது ஒரு அமாவாசை நாள் என்பதால் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் உச்சிகால பூஜையில் பெருமாள் சௌரி முடியுடன் கைத்தல சேவையில் விபீஷணருக்கு நடந்து காட்டும் நிகழ்ச்சி நடக்கிறது. அவருடைய திருமுடி தரிசனத்தை அன்றைய உலாவில் மட்டுமே தரிசனம் செய்யலாம். ஆலய அர்ச்சகர் வழக்கம் போல் ஒரு நாள் உற்சவருக்கு அணிவித்த மாலையை மன்னரிடம் கொண்டு போய் கொடுக்க அதில் ஒரு தலைமுடியை கண்டு அர்ச்சகரிடம் கேட்டபோது, இது இறைவனின் தலைமுடிதான் என்று சொன்னார். மன்னன் மறுத்து கோயிலுக்கு வந்தான். உற்சவருடைய நீண்ட குளற்கச்சையை கண்டான். இது நிஜமான முடியா என்று கேட்க அர்ச்சகர் ஒரு முடியை பிடித்திழுக்க தலையிலிருந்து ரத்தம் வந்தது. மன்னன் பயந்து ஒப்புக்கொண்டான். அர்ச்சகருக்கு சவரி முடியுடன் காட்சி தந்தார். இன்னொரு புறமாக டெல்லி சுல்தானின் படைகள் கோயில் மதில்களை இடிப்பதை பார்த்து கோவில் அறையர் மனம் பதைப்பதைத்தார். சுல்தான் கோவிலை இடிக்க, நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாயே என்று கையிலிருந்த தாளத்தை இறைவனை நோக்கி வீசினார். அது பகவானின் புருவத்தில் பட்டு ரத்தம் கொட்டியது. உடனே ரத்தத்தை துடைத்து அழுது மன்னிப்பு கேட்டார். மறுநாள் சுல்தான் இந்த ஆலயத்தை விட்டு மதுரை சென்றார். ஆலயம் தப்பியது. இன்றும் சௌரிராஜ பெருமாளின் வலது புருவத்திற்கு மேல் சிறு வடுவை

ஆலயம் வளவருவோமா? ஏழு அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரம், மூலவர் நீலமேக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள் செய்கிறார். அரக்கர் தொல்லையிலிருந்து தன்னை காக்குமாறு வேண்டிய முனிவர்களுக்காக பெருமாள் தன் சக்ராயுதத்தை பிரகியுதித்து விகடாட்சன் என்ற அசுரனை அளித்தான். அதனால் தன் வழக்கரத்தை நீட்டி சக்ராயுதத்தை வீசுவது போல் காட்சி தருவது விசேஷம். மற்ற தலங்களில் அபய காட்சியோடு பெருமாள் இருப்பார். இத்தலத்தில் பெருமாள்

தானம் வாங்கிக் கொள்வது போல இருக்கிறார். அதாவது நம் கஷ்டங்களை பெருமாள் வாங்கிக் கொள்வதாக ஐதீகம். பூலோக வைகுந்தம் என்பதால் இங்கு சொர்க்கவாசல் தனியாக கிடையாது. திருமலைராயன் பட்டின கடற்கரையில் மாசி மாத பௌர்ணமியன்று பெருமாளை தங்கு கருட வாகனத்தில் எழுந்தருள செய்து தீர்த்தவாரி செய்வார்கள். வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி அதிகாலையில் சிவன், மாலையில் பிரம்மா, இரவில் விஷ்ணு என மும்மூர்த்திகளாக காட்சி தருகிறார். சௌரிராஜ பெருமாளிடம் திருமங்கையாழ்வார் மந்திர உபதேசம் பெற்று 100 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். நம்மாழ்வார் 11 பாசுரம் பாடியிருக்கிறார். கருட தண்டக மகரிஷிக்கு பெருமாள் காட்சி தந்த தலம். நிறைய பெருமைகள் வாய்ந்த பெருமாளும் நிறைய சிறப்புகள் வாய்ந்த திருத்தலமுமான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் நம் அனைவருக்கும் சௌக்கியம் தரட்டும். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயிலை தரிசித்தோம் இன்று.

0: திருக்கண்ணபுரம் சௌரி ராஜ பெருமாள் நம் அனைவருக்கும் சௌக்கியம் தரட்டும். திருக்கண்ணபுரம் சௌரி ராஜ பெருமாள் கோயிலை தரிசித்தோம். இன்று
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: ஆர் சிதம்பரசாமி, ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:08.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: வணக்கம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தமிழ்ல நிலா காலங்கள் முழுவதும் விழா காலங்கள் தான் சொல்லுவோம். இந்த குரு பூர்ணிமாவை பொறுத்த மட்டும் இந்த முழு நிலவு நாள் பூரணம் என்றாலே முழுமையானதுன்னு அர்த்தம். இந்த நாடு ஞானிகள் பிறந்த தேசம். இத யார் சொல்றா தெரியுங்களா? அமெரிக்கால போய் விவேகானந்தர் பேச போறப்ப முதல் வார்த்தை தொடங்குற போது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொல்லிட்டு அழைச்சிட்டு அவர் எப்படி தொடங்குறாரு? ஞானிகள் பிறந்த தேசத்திலிருந்து வருகிறேன் முதல் வார்த்தையை சொல்றாரு. ஏன்னா நம்மள அந்த காலத்துல ஊடக தொடர்பு இதெல்லாம் இல்லாததுனால இந்தியாங்கிறது பாமரர் தேசம் அப்படின்னு சாதாரண நினைச்சிட்டு இருந்தாங்க. இங்கதான் அறிவாளிகளும் ஞானிகளும் பிறந்திருக்காங்கிற விஷயத்தையே விவேகானந்தர் தான் ஆங்கிலத்துல அவனுக்கு புரியுற மொழியில அடிக்கிறாரு. இப்ப அவர் சொன்னார்ல, அந்த ஞானிகள் யார் யாரு, அவர்கள் நம்ம எப்படி குருவா கொண்டோம்? ஞானத்திலே பரமோனத்திலே உயர் கானத்திலே அன்ன தானத்திலே சிறந்த அடுப்பார் பாரதி. அதான் உண்மையும் கூட. மாதா, பிதா, குரு, தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம். அதே போல குரு தெய்வத்துக்கு மிக அருகிலும் தந்தைக்கு அடுத்த நிலையிலும் இருக்கிறார். குரு துணை, குருவே துணை எப்படி சொல்றோம், பல பேர் போட்டு எழுதுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்மீக குரு, அதே போல பரதத்துல குரு, சங்கீதத்துல குரு, திரைப்படத்துல குரு, இலக்கியத்துல ஒரு வழிகாட்டியான குரு. யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அவங்க எல்லாம் குருமார்கள் தாங்க. அரசராக இருந்து அரச போகத்தை துறந்து சித்தார்த்தன் என்ற பெயரில் இருந்து புத்தராக மாறிய புத்தர் பௌத்த மதத்தினுடைய குரு. அவர் காலத்திலேயே வாழ்ந்து அவரை போலவே நல்ல தத்துவங்களை உலகுக்கு தந்தவர் மகாவீரர், தீர்த்தங்கர்களில் ஒருவர் அவர், சமண மதத்தினுடைய குரு. அதுபோல நம்முடைய நாட்டில் 6 மதங்கள்ல சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், இந்த 6 மதங்கள்ல அதற்கேற்றபடி குருமார்கள் உண்டு. தட்சிணாமூர்த்தி குருதானங்க. தென்முக கடவுள்னு போட்டோம்ல, கோயில சுத்தி வர்றப்ப அப்படி அப்படி காலை அப்படி போட்டு உட்கார்ந்துருக்காரு அந்த தோற்ற புள்ளியோட. அவர் பார்த்த உடனே நம்ம கையெழுத்துக்கு முடுறமே, குருவே எனக்கு எல்லாம் தரணும் அப்படின்னு கேக்குறமே, அந்த வடிவத்துலதானங்க மாணிக்க வாசகர் அவர் ஆட்கொள்றார். பாலை கொடுத்து ஞான சம்பந்தரை ஆட்கொண்டார், சூளை நோய் கொடுத்து திருநாவுக்கரசரை ஆட்கொண்டார், ஓலை கொடுத்து சுந்தரரை ஆட்கொண்டார், தன்னுடைய திருவடியாகிய காலை கொடுத்து மாணிக்க வாசகரை ஏற்றுக்கொண்டார் எம்பெருமான். தட்சிணாமூர்த்தி ஒரு குரு. கீதை சொன்ன பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு மட்டுமில்லை உலகுக்கு சொன்ன கிருஷ்ண பரமாத்மா ஒரு குரு. வேதங்களை படைத்து தந்த வியாசர் ஒரு குரு. இவர்களை தவிர அத்வைதம் என்ற கோட்பாட்டை உருவாக்கிய ஆதிசங்கரர் ஒரு குரு. துவைதம் என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கியவர் மாத்துவர். அதிலும் விசேஷ தத்துவத்தை உருவாக்கியவர் யார் என்று கேட்டால் நம்முடைய ராமானுஜர். இவங்க எல்லாமே குருமார்கள் தாங்க. சரி, இவங்களை எல்லாம் நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே, இவங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி பாத்தீங்கன்னா,

0: கிருஷ்ணபிரம்மாம்சர் ஒரு குருதான, விவேகானந்தரை உருவாக்கி உலகுக்கு தந்தவர், அவர் ஒரு குருதான. இப்ப இந்த குரு நமக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்முடைய கண்களை திறக்கிறார். அதாவது ஞானம் என்பதை நமக்கு காட்டுகிறார். இதோ இறைவன் என்று சுட்டி காட்டுகிறார். நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறார். விளையாட்டில் குரு இல்லையா, கோச்சிங் சொல்றோம் இல்லையா, நீச்சலாக இருந்தாலும், கால்பந்தாக இருந்தாலும், கிரிக்கெட்டாக இருந்தாலும், பாஸ்கெட் பாலாக இருந்தாலும், கபடியாக இருந்தாலும், ஒருவரை முன்னோடியாக வைத்திருப்போம் அவரே குரு. அந்த குரு தன்னுடைய மகனுக்கு சொல்லாததை கூட தன்னுடைய சீடனுக்கு சொல்லுவார். அஸ்வத்தாமனுக்கு தெரியாத விஷயம் அர்ஜுனனுக்கு தெரியும். ஏன், இந்த ரெண்டு பேருக்கும் தெரியாத விஷயம் ஏகலவனிக்கு தெரிந்ததை பார்த்தான் வியந்து போனார் குரு. ஏன்னா அவன் குருவே படிச்சான். ஆசிரியரிடம் படிப்பது வேறு, ஆசிரியரையே படிப்பது வேறு. ஆசிரியரை படித்தவன் தான் ஏகலைவன். இத்தகைய பெருமை மிகுந்த குருவை நாம் கடவுளாகவும் போற்றுகிறோம். அதனால அருணகிரிநாதர் கந்தரன் முதல அந்த பாட்டு கந்தரன் முதலை நிறைவு செய்யறப்ப எப்படி சொல்றா தெரியுமா, முருகா நீ எப்படி வரணும் தெரியுமா, என்னுடைய உறவினரா தாய் தந்தையரா, நீ வந்து என்னை ஏற்றுக்கொள்வதா கேட்டலாம், எங்க வாத்தியாராவா, எனக்கு வந்து எனக்கு உபதேசம் பண்ணு, அப்படி பண்ணினாத்தான் நான் கடைத்தேற்றமாவேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான வேண்டார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை குருவாக வர வேண்டும் என்று கந்தரன் போது எழுதிய அருணகிரிநாதர் வேண்டுவதைப் போல, எல்லோருக்கும் ஒரு குரு உண்டு, எனக்கும் ஒரு குரு உண்டு. இந்த குருமார்களே நம்மை வழிநடத்துகிறார்கள். அவர்கள் வழிகாட்டியாகவும் இருக்கிறார்கள், கடவுளர்களாகவும் இருக்கிறார்கள்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசில் நல்லது சொன்னால் புரியாது, இளம் வயசில் நல்லதை கேட்டால் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இளமைக்கும் முதுமைக்கும் இடையில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதே சமயம் பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக நல்லதை மட்டும்தான் மனசு தேடி போவோம். ஆமாம், இப்போது எதுக்கு இந்த தத்துவமெல்லாம் யோசிங்க. கோடை பண்பலை 100.5 எல்லா நாளுமே நேயர்களுக்காக உற்சாகத்தை கொடுத்து வேலைகளை சந்தோஷமாக பார்க்க ரொம்ப துணையாக இருந்துட்டு வருது. அந்த வரிசையில் இதோ கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி ஜாலியான பாட்டுகளை தரப்போகுது. ஆரம்பிக்கலாமா?

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேரம் மாலை 6:21. கோடை எஃப்எம் இல் கதம மலர்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களை, இன்னைக்கு இரவு 8 மணிக்கு வர்ற கோடை எஃப்எம்மின் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்காக வரப்போகுது. அதுவும் ரெண்டு விளையாட்டுகள் என்னென்ன? 8 மணிக்கு பேசுவாங்க சொல்றோம். தொலைபேசி எண்கள் குறிச்சு வச்சுக்கோங்கப்பா. முதல் முறையா பேச வர்றீங்கன்னா உங்களுக்கான தொலைபேசி எண் 0-45-42-24-24-24. மறுபடியும் சொல்லட்டுமா? 0-45-42-24-24-24. வழக்கமான மாணவர்களுக்கு 0-45-42-24-24-29.

கொடைக்கானல் பண்பலை நூர் பிளேந்தில் கதம்ப மலர்கள். நேரம் மாலை 6:32. இன்னைக்கு இரவு 10 மணிக்கு வர்ற நினைவே சுகம் எந்த மாவட்ட நேர்களுக்கு

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு 1800

0: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
5: ஆதித்த கரிகாலனும் வல்லவரையன் வந்தியத்தேவனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தன் உள்ள கிடக்கையை, தன் உள்ள குமுறலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் இளவரசன் ஆதித்த கரிகாலன். அப்போது குந்தவை பிராட்டி தன் மனதை கொள்ளை கண்டு விட்டதாக வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனிடம் கூற,
6: அடே அதிக பிரசங்கி, உலகிலுள்ள மன்னாதி மன்னர்கள் எல்லோரும் குந்தவையின் கைபிடிக்க தவம் கிடக்கிறார்கள். அத்தகைய என் சகோதரியை நீ மனத்தினாலும் நினைக்கலாமா?
5: ஐயா, பூரண சந்திரனுடைய மோகனத்தையும் தன்னொளியையும் பூலோக சக்கரவர்த்திகளும் பார்த்து அனுபவிக்கிறார்கள். ஏழை எளியவர்களும் தான் நிலவில் நின்று கழிக்கிறார்கள். அவர்களை யார் தடுக்க முடியும்?
6: ஆமாம் ஆமாம், உன் பேரில் கோபித்துக் கொள்வதில் பயனில்லை. தெரிந்துதான் நான் உன்னை என் சகோதரியிடம் ஓலையுடன் அனுப்பினேன். நீயும் அவளுக்கு திருப்தியாக நடந்து கொண்டாய். ஆனால் பார்த்திபேந்திரனிடம் மட்டும் இதையெல்லாம் சொல்லிவிடாதே. அவன் சோழ குலத்துக்கு மருமகனாகி தொண்டை நாட்டுக்கு மன்னனாக விளங்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறான்.
5: ஐயா, அவ்விதம் சில காலத்துக்கு முன்பு வரையில் இருந்திருக்கலாம். இப்போது கந்தமாறன், பார்த்திபேந்திரன் இருவரும் நந்தினி தேவி காலால் இட்ட வேலையை தலையினால் செய்ய காத்திருக்கின்றார்கள்.
6: அதை நான் கவனித்து வருகிறேன். ஆகையினால்தான் அவர்கள் விஷயத்தில் எனக்கு பயமாயிருக்கிறது.
5: எல்லாவற்றையும் உத்தேசிக்கும் போது தாங்கள் இளையராணியை சீக்கிரம் சந்தித்து எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவது அவசியம் என்று தோன்றுகிறது.
6: நண்பா, எனக்கு அவ்வளவு தைரியம் வரும் என்று தோன்றவில்லை. எனக்கு பதிலாக நீயே அவளை சந்தித்து சொல்லிவிட்டால் என்ன?
5: இளவரசே, நான் சொன்னால் இளையராணிக்கு நம்பிக்கை ஏற்படாது. ஒருமுறை நான் அவரை ஏமாற்றிவிட்டு தப்பித்து கொண்டு சென்றிருக்கிறேன். ஆகையால் இதுவும் ஏதோ ஒரு சூழ்ச்சி என்று கருதக்கூடும்.
6: ஆனால் நான் நந்தினியை தனியாக சந்திப்பது எப்படி? அவளோ அந்த புறத்தில் இருக்கிறாள்.
5: ஐயா, மணிமேகலையின் மூலம் இது சாத்தியமாகும். அதற்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்கிறேன்.
6: மணிமேகலையை நீ கைக்குள் போட்டு கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறது. நல்ல காரியம்தான். எது எப்படியானாலும் மணிமேகலையை உனக்கு திருமணம் செய்து விட்டேனானால் என் உள்ளம் ஓரளவு நிம்மதியடையும்.
5: ஐயா, மணிமேகலையை நான் என் உடன் பிறந்த சகோதரியாக கருதுகிறேன். அவளுக்கு இன்னும் பன்மடங்கு மேலான அதிர்ஷ்டம் கிட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன்.
6: எதை பற்றி சொல்லுகிறாய்?
5: தெரியவில்லையா இளவரசே? சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசரின் உள்ளத்தில் கன்னி மணிமேகலை இடம் பெற்றிருப்பதாக ஊகிக்கிறேன். சற்று முன் சம்புவரையர் குமாரியை பற்றி ஒரு மாதிரி பேசினேன். என் மனத்தை தங்களுக்கு தெரிவிப்பதற்காக அவ்விதம் சொன்னேன். இளைய பிராட்டி ஒருவரை தவிர இந்த உலகில் பிறந்த வேறு எந்த பெண்ணும் மணிமேகலைக்கு அறிவிலும் குணத்திலும் இணையாக மாட்டார்கள். தாங்கள் மட்டும் மணிமேகலையை மணந்து கொண்டால் நம்முடைய தொல்லைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். சம்புவரையரும் கந்தமாறனும் நம்முடன் சேர்ந்து விடுவார்கள். பழுவேட்டரையர்கள் தனித்து போய்விடுவார்கள். இளையராணியின் சக்தியும் குன்றிவிடும். மதுராந்தகத்தேவர் பின்னர் ராஜ்யம் என்ற பேச்சையே எடுக்க மாட்டார். சிற்றரசர்களின் சூழ்ச்சியையும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் சதியையும் ஒரேடியாக முறியடித்து வெற்றி காணலாம்.
6: எல்லாம் சரிதான் தம்பி. ஆனால் கடம்பூருக்கு நான் திருமணம் செய்து கொள்வதற்காக வரவில்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன் கேள். பழுவேட்டரையர் மதுராந்தகனோடு திரும்பி வரும்போது ஒரு பெரிய படையுடன் வரப்போகிறார்.
5: ஐயா, அப்படியானால் நாமும் திருக்கோவலூர் அரசருக்கு சொல்லி அனுப்பி படை திரட்டி கொண்டு வரச் செய்தால் என்ன? எதற்கும் முன்ஜாகிரதையுடன் இருப்பது நல்லதல்லவா?

0: நானும் அதை பற்றி யோசித்து வருகிறேன். ஒவ்வொரு சமயம் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? இந்த கடம்பூர் அரண்மனையை தரைமட்டமாக்கி இங்கே சதியாலோசனை செய்தவர்கள் அத்தனை பேரையும் அரண்மனை வாசலில் கழுவிலேற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. என் தந்தையை முன்னிட்டுத்தான் கோபத்தை அடக்கிக் கொள்ளுகிறேன். அவரை மட்டும் நீ காஞ்சிக்கு அழைத்து வந்திருந்தால்...
1: இளவரசே, அவரிடம் தங்கள் ஓலையை சேர்ப்பிப்பதே பிரம்ம பிரயத்தனமாகிவிட்டதே.
0: ஆமாம், சக்கரவர்த்தி இந்த பழுவேட்டரையர்களிடம் நன்றாய் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். என் பெற்றோர்களுக்கென்று காஞ்சி மாநகரில் நான் கட்டிய பொன் மாளிகையில் வௌவால்கள் சஞ்சரிக்கின்றன. நான் உயிரோடு இருக்கும் போது அவர்களை அந்த மாளிகையில் வரவேற்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ என்னமோ தெரியாது. இந்த கடம்பூரை விட்டு உயிரோடு போவேனோ என்று கூட சந்தேகமாக இருக்கிறது.
1: இளவரசே, தாங்கள் இவ்விதம் பேச பேச மலையமானை படைகளுடன் வரச் சொல்வது மிக்க அவசியம் என்று தோன்றுகிறது.
0: அந்த காரியத்துக்கு உன்னையே அனுப்பலாமா என்று பார்க்கிறேன்.
1: ஐயா, மன்னிக்க வேணும். தங்களை விட்டு ஒரு கணமும் பிரியவே கூடாது என்று தங்கள் தமக்கையார் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
0: அதை நீ இதுவரை நன்றாக நிறைவேற்றி வருகிறாய்.
1: பார்த்திபேந்திர பல்லவர் இங்கே சும்மாத்தான் இருக்கிறார், பொழுதுபோகாமல் கஷ்டப்படுகிறார்.
0: ஆமாம், பழுவூர் இளையராணியை பாராத ஒவ்வொரு கணமும் அவனுக்கு ஒவ்வொரு யுகமாக இருக்கிறது. பார்த்திபேந்திரன் பெண்ணழகுக்கு இவ்வளவு அடிமையானவன் என்று நான் கனவிலும் கருதவில்லை. அவனைத்தான் மலையமானிடம் அனுப்ப வேண்டும்.
1: சரியான யோசனை ஐயா.
0: அவன் இல்லாத போது எனக்கு ஏதாவது அபாயம் நேரிட்டால் உதவிக்கு நீ இருக்கவே இருக்கிறாய்.
1: இளவரசே, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்களுக்கு தீங்கு செய்ய துணிவுள்ளவன் இந்த உலகத்தில் இருப்பதாக நான் கருதவில்லை. தாங்கள் இல்லாத போது தங்களை பற்றி ஏதேதோ பேசிய வீர கிழவர்கள் தங்களை நேரில் பார்த்ததும் கைகால் நடுங்கி வாய்குடறி தடுமாறுவதை நேரில் பார்த்தேனே.
0: தம்பி, கையில் கத்தி எடுத்து போராடக்கூடிய எந்த ஆண்மகனுக்கும் நான் பயப்படவில்லை. பின்னாலிருந்து முதுகில் அம்பு விடக்கூடிய கந்தமாறன் போன்றவர்களுக்கு
1: அதை பற்றி எண்ணியவுடனே என் கைகால்கள் விடப்பட்டு போகின்றன. ஐயா, நந்தினி தேவியின் வஞ்சகத்துக்கு பயப்பட வேண்டியதுதான் என்பதை நானும் ஒத்துக்கொள்ளுகிறேன். அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு பயங்கரமான துவேஷம் குடிகொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னை அவர் உயிரோடு போகவிட்டதை நினைக்கும் போது சில சமயம் அதில் என்ன சூழ்ச்சி இருக்குமோ என்று பீதி கொள்ளுகிறேன். ஆனால் இதெல்லாம் அவருக்கு உண்மை தெரியாமல் இருக்கும் காரணத்தினால்தான் அல்லவா? அவருடைய சகோதரர் தாங்கள் என்பதை தெரிவித்து விட்டால் அதற்கு பிறகு எந்த கவலையும் வேண்டியதில்லை அல்லவா?
0: அப்படியா எண்ணுகிறாய்? பல்லவரையா, நீ கெட்டிக்காரன் தான், ஆனால் பெண்களின் இயல்பு அறியாத அப்பாவி பிள்ளை. நந்தினிக்குத்தான் சுந்தர சோழரின் குமாரி என்பது தெரிந்தால் எங்கள் எல்லோரிடமும் அவளுடைய குரோதம் ஒன்றுக்கு நூறு மடங்கு ஆகும். தஞ்சை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக அவளுக்கு பட்டம் சூட்டுவதாக சொன்ன போதிலும் அவளுடைய கோபம் தீராது.
1: இளவரசே, அப்படி தாங்கள் கருதினால் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்புவியுங்கள். நானே நந்தினியிடம் உண்மை வரலாற்றைச் சொல்வேன். அவருடைய கோபத்தையும் தணிக்க முயல்வேன்.
0: உன்னாலும் அது முடியாது நண்பா. நந்தினியின் கோபத்தை யாராலும் தடுக்க முடியாது. நான் சொல்வதை கேள். எங்கள் சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஒன்று நான் சாக வேண்டும், அல்லது அவள் சாக வேண்டும், அல்லது இரண்டு பேரும் சாக வேண்டும். வீரபாண்டியனை கொன்ற வாளினால் அவளையும் கொன்று விடுகிறேன்.
1: இளவரசே, இது என்ன பயங்கரமான பேச்சு!
0: வல்லவரையா, ஒரு சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக ஓர் உயிரை கொல்வது குற்றமா? அவள் பெண்ணாயிருந்தால் என்ன? என் உடன் பிறந்த சகோதரியாக இருந்தால்தான் என்ன? உண்மையில் அவள் பெண்ணல்ல, பெண்ணுரு கொண்ட மாய மோகினி பேய். அவளை உயிரோடு விட்டு வைத்தால் விஜயாலய சோழர் காலத்திலிருந்து பல்கி பெருகி வந்திருக்கும் இந்த சோழ சாம்ராஜ்யம் சின்னாபின்னமாகிவிடும்.
1: ஆ, அது என்ன
0: என்று ஆதித்த கரிகாலன் திகிலுடன் கேட்டுவிட்டு திரும்பி பார்த்தான். அந்த சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் காட்டு புதர்களுக்கு மத்தியில் ஏதோ அல்லோலகல்லோலம் நடந்து கொண்டிருந்தது. இருவரும் குதிரைகளை தட்டிவிட்டு அருகில் சென்று பார்த்தார்கள். மிக அபூர்வமான காட்சி ஒன்று தென்பட்டது. காட்டுப்பன்றி ஒன்றும் சிறுத்தை புலி ஒன்றும் கொடூரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தன.
1: ஆஹா, நாம் தேடி வந்தவன் இங்கே இருக்கிறான்
0: என்றான் கரிகாலன்.
1: சிறுத்தை நமக்கு வேலையில்லாமல் செய்து விடும் போல இருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன்.
0: அப்படியா நினைக்கிறாய்? பார்த்து கொண்டே இரு என்றான் கரிகாலன். சிறுத்தைக்கும் பன்றிக்கும் நடந்த அகோரமான யுத்தத்தை இருவரும் சிறிது நேரம் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறுத்தை பன்றியின் மீது பாய்ந்து அதை நகங்களினாலும் பற்களினாலும் தாக்க முயன்றது. ஆனால் காட்டுப்பன்றியின் கடினமான தோல் புலி நகத்திற்கும் பற்களுக்கும் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை.

0: ஆனால் பன்றி வேகமாக ஓடி வந்து சிறுத்தையை முட்டித்தள்ளி தரையிலும் மரங்களின் வேர்களிலும் வைத்து தேய்த்த போதெல்லாம் சிறுத்தை படாத பாடுபட்டது. பன்றியின் கோரைப் பற்கள் சிறுத்தையின் தோலை சின்னாபின்னமாகக் கிழித்தன. கடைசியாக ஒருமுறை சிறுத்தையை பன்றி கீழே முட்டித் தள்ளிய போது அது செத்தது போல கிடந்தது. தம்பி, சிறுத்தை செத்துவிட்டது. பன்றி இனி நம் பேரில் திரும்பும். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று கூறி கரிகாலன் வில்லில் அம்பை பூட்டிவிட்டான். அம்பு பன்றியின் கழுத்தில் போய் தேய்த்தது. பன்றி கழுத்தை உதறிக்கொண்டே திரும்பி பார்த்தது. இரு குதிரைகளையும் அவற்றின் மீதிருந்தவர்களையும் ஒரு கணம் கவனித்தது. பிறகு ஒரு தடவை சிறுத்தையை பார்த்தது. ஆனால் அதனால் இனி ஒன்றுமாகாது என்று தெரிந்து கொண்டது போலும் மூர்க்காவேசத்துடன் குதிரைகளை நோக்கி பாய்ந்து வந்தது. கரிகாலன் இன்னொரு அம்பை வில்லில் பூட்டுவதற்கு முன்னால் அவன் ஏறியிருந்த குதிரையை தாக்கியது. தாக்குதலின் வேகத்தினால் சிறிது நகர்ந்த குதிரையின் பின்னங்கால் ஒரு மரத்தின் வேரில் அகப்பட்டு கொள்ளவே குதிரை தடுமாறி கீழே விழுந்தது. குதிரையின் அடியில் கரிகாலன் அகப்பட்டு கொண்டான். பன்றி சிறிது பின்னால் நகர்ந்து வந்து மறுபடியும் தரையில் கிடந்த குதிரையை நோக்கி பாய்ந்து சென்றது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பழுவேட்டரையர் நந்தினிய தனியா விட்டுட்டு போக தான் செஞ்ச சூழ்ச்சி பலிச்சிட்டதாக சொன்னான் கரிகாலன். ஆனா நந்தினிய தனிமேல பார்த்து பேசுறதுக்கான துணிச்சல் இல்லை. தனக்கு பதிலாக வந்தியத்தேவனே அவளை சந்திச்சு எல்லா உண்மைகளையும் சொல்லலாமேன்னு அவனை கேட்குறான். தன் மேலே எள்ளளவும் அவளுக்கு நம்பிக்கை கிடையாதுங்கிறத சொல்லிடுறான் வல்லவரையன். ஆனால் மணிமேகலை மூலமாக சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதாக அவன் சொன்னதை ஆதித்த கரிகாலன் ஏற்றுக்கிறான். மணிமேகலை செய்யக்கூடியவள் தான், பார்க்கலாம். பாரபட்சம் இல்லாமல் பேரரசர் மாளிகையிலையும் ஏழைகளின் குடிலிலும் ஒருங்கே தன்னொழி பரப்புது சந்திரன்னு வந்தியத்தேவன் சொன்னதை கேட்டோம். இதுக்கு இணையான ஒரு பாட்டு, மன்னர் மாளிகையில் ஏழை மக்களின் குடிலிலெல்லாம் உன்னரும் தேசு வீசி உளத்தினை கழிக்கச் செய்வான், நன்ன ஓவியங்கள் தீட்டி நல்கிய பெருமான் இந்நாள் பொன்னணி உலகு சென்றான் புழிப்புகழ் போதும் என்பான். ஓவியர் ரவிவர்மாவின் ஓவியங்கள் அரண்மனையிலையும் எளிய வீட்டிலும் புரிந்தன. அன்னாரின் நினைவை போற்றி பாரதியார் இயற்றின இறங்கற்பா இது. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகம். கணம் இந்த சொல்லுக்கு கால நுட்பம், கூட்டம் இப்படி பல பொருள்கள் உண்டு. இந்த பகுதியில் கணப்பொழுது என்ற பொருளில் இடம்பெறுது. இமைப்பொழுது, நொடிப்பொழுது என்பது போல. மைநாகம் என்ன நின்ற குன்றையும் மரபின் எய்தி கை நாகம் அன்னையோன் உற்றது உணர்த்தினன் கணத்தின் காலை பை நாகம் நிகர்க்கும் வீரர் தன் வரவு பார்க்கும் கொய் நாகம் நருந்தேன் சிந்தும் குன்றிடை குதியும் கொண்டான். சீதையை கண்டுட்டு திரும்பின அனுமன் மைனாக மலை அடைந்து இலங்கையில் சாதித்த காரியங்களை சொல்லிட்டு கணப்பொழுதில் மகேந்திர மலை மீது பாய்ந்து குதித்தான். இது கம்பச்சித்திரம். அம்ப வில்லில் பூட்டுவது பற்றின விஷயம் தொடர்பாக வில்லாளி நாண பின்னுக்கு இழுத்து அம்பை எய்ய பூட்டும்போது நான் விரலை அறுத்திடாமல் இருக்க கட்டை விரலில் சிறப்பு மோதிரம் அணிவது உண்டு. அதுக்கு பேர் கணை நான் மோதிரம் அல்லது வில்லாளி மோதிரம். கணை இதுக்கு திரட்சின்னும் அம்புன்னும் அர்த்தங்கள். ஆழி வட்டம். இந்த அடிப்படையில் மோதிரம் கணையாழின்னும் குறிப்பிடப்படுது. ரெண்டு மிருகங்களுக்கு இடையே நடந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்ததால மூணாவது மிருகத்துக்கு அதாவது குதிரைக்கு வந்துச்சு ஆபத்து. அது மட்டுமா, குதிரை கீழே விழுந்து குழியும் பறித்த கதை ஆயிடுச்சே.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
4: வணக்கம், நான் இசையமைப்பாளர் சிற்பி பேசுறேன்.
5: அழியாதது யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா.
4: கோடையப்பம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் கோடை எஃப்எம் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் தன்னுடைய ஒளிபரப்பு நடத்திட்டு இருக்குது.
1: உனக்கேன உனக்கேன பிறந்தேனே, உயிரேன உணர்வேன கலந்தேனே.
0: தொடர்ந்து கோடை எஃப்எம் உடைய சேவை வந்து நேயர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கோடை எஃப்எம் கோடை எஃப்எம்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் தௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேவக்கோட்டை வாடியார் வீதி, முகமது இஸ்மாயில், மைதின் ஃபாத்திமா மற்றும் ஃபாரூக்.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம் இந்த மாதம் செப்டம்பர் 2 புதன்கிழமை அன்று காலை 6 ஒழித்த வசந்த விடியல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தெய்வீக ராகங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களில் இறை வாசத்தை தூவி சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திண்டுக்கல் அதிகாரிப்பட்டி புஷ்பநாதன், தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், நாமக்கல்.

0: மாவட்டம் வையப்பமலை நவ்யா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, சர்வின், தேவ் மித்ரன். தருமபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன், கல்யாணி. கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா மற்றும் ராஜலட்சுமி.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 2 புதன்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒலித்த இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை வருடி சென்றன. மனதிற்கு நெருக்கமான பாடல்களால் நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர் ரகுநாதன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் நாகுலகவுண்டன்பட்டி பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்கிய பாரதி, மேலதாயில்பட்டி சகுந்தலா, மாணிக்கராஜ், குமார், உசிலம்பட்டி பாபு, திருமங்கலம் ராமர், நத்தக்காடை வளம்புரி பாலு, திண்டுக்கல் மாரிமுத்து மற்றும் புதுக்கோட்டை பாண்டியன்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன்.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 3 வியாழக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பாராட்ட தவறியது என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் தங்களது எண்ண கருத்துக்களை அழகாகவும் ஆழமாகவும் பதிவு செய்தார்கள். பாராட்ட தவறியது என்பது ஒருவருடைய உழைப்பு, உதவி அல்லது நற்செயல்களை மற்றவர்கள் அங்கீகரிக்காமல் அல்லது போற்றாமல் விடுவதை குறிக்கிறது என்றும், பிரதிபலன் அல்லது பாராட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் கடமைகளை செய்ய பழகுங்கள் என்றும், உங்கள் உழைப்பையும் திறமையையும் நீங்களே முதலில் பாராட்டுங்கள் என்றும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் கூறி மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5-க்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். பரமக்குடி அலங்கார ராஜ், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ் மகேஸ்வரி, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய், கிரண் சஞ்சய், கரூர் மாவட்டம் ராயனூர் மனவை சாகுல் ஹமீத், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன், தாராபுரம் டி எஸ் கார்னர் நாகராஜன் மற்றும் தேனி சிலமலை பிச்சைமணி மற்றும் புஷ்பம்.
2: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 3 வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு விரிந்த வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பண்பலைக்கழகமாக வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு சார்ந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் சிந்தைக்கு விருந்தாக அமைந்திருந்தன. நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களும் இனிமை. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5-க்கும் அறிவிப்பாளர்கள் ரகுநாதன் மற்றும் சிவசக்தி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் நாகுலகவுண்டன்பட்டி பெருமாள் ஜோதி, கவியமுதன் பாக்கிய பாரதி, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், மேலதாயில்பட்டி சகுந்தலா, மாணிக்கராஜ் குமார், சிவகங்கை மாவட்டம்

0: குண்டேந்தல்பட்டி தவமணி, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன் மற்றும் உஸ்லம்பட்டி பாபு.
1: நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன் மற்றும் திருமங்கலம் ராமர்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவெளி நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நீங்கள் ரசித்த திரைப்பட வசனங்கள் என்ற தலைப்பில் நேயர்களின் பங்களிப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் பேசிய ஒவ்வொரு நேயரும் தான் ரசித்த திரை வசனங்களை எங்கள் கண்முன்னே காட்சிப்படுத்தி சென்றனர். நேயர்களின் மனங்களில் இடம்பெற்ற வசனங்களை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருவாளம்பொழியில் முனுசாமி, கமலா, செல்வகணபதி, தவமணி, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், மகேஸ்வரி, சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ், சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர், பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி, தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி மற்றும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் முத்துராமன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 இசைராகம் மீட்டிய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒலித்த இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் கண்ணன் என்ற வார்த்தையில் அமைந்த பாடல்களாக வந்து சென்றன. பாடல்களை மிக அழகாக தேர்வு செய்து நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர் ஞானலட்சுமி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், தேனி மாவட்டம் கம்பம் ஷர்மிளா அன்பரளி, தேனி மாவட்டம் ரெங்கநாதபுரம் மணி, தொண்டையூர் பால்சாமி, சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி பிரியங்கா, திண்டுக்கல் மகாலட்சுமி மற்றும் திருச்சி மாவட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது அசன் மற்றும் நூருல் ஃபாத்திமா.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்
6: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
7: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 5 சனிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பிடிவாதம் பலமா அல்லது பலவீனமா என்ற தலைப்பில் சுவாரஸ்யமாக நகர்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் பிடிவாதம் பலமா அல்லது பலவீனமா என்ற தனிப்பட்ட கருத்தினை முன்வைத்தார்கள். பிடிவாதம் என்பது ஒருவருடைய குணத்தில் பலமாகவும் இருக்க முடியும், பலவீனமாகவும் இருக்க முடியும். அதை எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து மாறுபடும் என்றும், விடாமுயற்சி, கொள்கையில் உறுதி, தன்னம்பிக்கை செயல்களில் பிடிவாதம் பலமாகவும், மாற்றங்களை ஏற்காமை போன்ற செயல்களால் பிடிவாதம் பலவீனமாகவும் உணரப்படுகிறது என்றும் தனது தனிப்பட்ட கருத்தினை வெளிப்படுத்தினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், கரூர் மாவட்டம் ராயனூர் மனவை சாகுல் ஹமீத், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன், தேனி மாவட்டம் கம்பம் சர்மிளா, அன்வர் அலி, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், சேலம் சுப்பிரமணியம், தேனி மாவட்டம் பெரியகுளம் இளங்கோவன் திவ்யபாலா சுரபி, திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா.
2: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 5 சனிக்கிழமை அன்று பகல் 1 மணிக்கு ஒழித்த நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் ஒழித்த நேயர்களின் கடித வழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களில் மலரும் நினைவலைகளை தூவிச் சென்றன. காவிய கானங்களால் நிகழ்ச்சியை அழகு செய்த அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பரமக்குடி அலங்காரராஜ், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், தொண்டையூர் பல்சாமி, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்டம் ஜே புதுக்கோட்டை ஜெயலட்சுமி.

0: நாகராஜன், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா ராஜலட்சுமி, தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் மற்றும் கல்யாணி.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 5 சனிக்கிழமை அன்று 9:00 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் கவிஞர் மேத்தா அவர்களை பற்றிய தகவல்களும் மனதை மயக்கும் இனிமையான பாடல்களும் நிகழ்ச்சியோடு வளம் வந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதியுள்ளார்கள் திருவாளம்பொழில் முனுசாமி, கமலா, செல்வகணபதி, தவமணி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ், மதுரை ராஜேஸ்வரி, சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர், கரூர் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர். வானவீதி எங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் 11 ஒழித்த பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியானது மிகவும் அருமையாக இருந்தது. நேயர்களை பாடச் சொல்லி கேட்டு மகிழ்ந்தது அன்றைய நிகழ்ச்சியானது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களும் சிறப்பாக பாடி அசத்தினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் மெர்லின் ரமேஷ் மற்றும் சசிரேகா ஜெயகாந்த் இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் இளங்கோமன் திவ்ய பாலா சுரபி, நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, சர்வின், தேவ்மித்ரன், தேனி மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி கணேசன் மற்றும் கலைச்செல்வி.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 7 திங்கட்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் வேண்டாம்னோ அல்லது முடியாதுனோ சொல்லலாமா என்ற தலைப்பில் நேர்களின் பங்களிப்பில் வந்து சென்றது. நம்முடைய மன அமைதிக்கும் சுயமரியாதைக்கும் சில நேரங்களில் வேண்டாம் அல்லது முடியாது என்று மறுப்பது மிகவும் அவசியமானது என்றும், மற்றவர்களின் விருப்பத்திற்காக எப்போதும் சரி என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் அது நமக்கே மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் தங்களது கருத்தினை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புது தெரு ஜிப்ரலி பாபு, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய், கிரண் சஞ்சய், சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 7 திங்கட்கிழமை அன்று இரவு 9 இசைத்தன்றில் வீசிய கொடைத்தன்றில் நிகழ்ச்சியானது வடு என்ற நாடகமாக வலம் வந்தது. வடு அனைவர் மனதிலும் வலுவாக பதிந்தது. உண்மையாக மேடையில் நிகழ்ந்தவை போன்று தத்ரூபமாக உணர்வு பூர்வமாக குரல்களில் உணர்வுகளை உள்ளூர பதித்துச் சென்றது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் சுக்கன்கல்பட்டி கங்காதரன் முத்துலட்சுமி, புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம் மற்றும் ராஜபாளையம் ராம்குமார். அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 8 செவ்வாய்க்கிழமை அன்று முன்னிரவு 11 ஒழித்த இரவு சிறகு நிகழ்ச்சியில் அரங்கேறிய தொடரிசை பாடல்கள் ஒவ்வொன்றும் மனதிற்கு இதமாக அமைந்திருந்தன. பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், தேனி மாவட்டம் ரெங்கநாதபுரம் மணி, திருச்சி மாவட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி மற்றும் சந்திரபோகன்.
0: நீர்களே இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் செப்டம்பர் 2 புதன்கிழமை முதல் 8 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய்மேலானை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் வெள்ளக்கோவில், நாகமநாயக்கன் பட்டி, சுகுமாரன் மற்றும் ராதாமணி.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 3 வியாழக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது பாராட்ட தவறியது என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தங்களது எண்ண கருத்துக்களை ஆசை தீர பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியான

0: ஆனது ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண கருத்தினை மின்னஞ்சல் பக்கம் தெரியப்படுத்தியிருந்தார் ஊத்துக்குழி குமார்.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 5 சனிக்கிழமை அன்று காலை 9 வலம் வந்த வானவில் நிகழ்ச்சியானது பிடிவாதம் பலமா பலவீனமா என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் பேசிய ஒவ்வொரு நேயரும் தங்களது கருத்துக்களை மிகவும் அழகாக பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மெர்லின் ரமேஷ் அவர்களுக்கும் பாராட்டுகள் என மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் தொண்டையூர் பால்சாமி.
0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: மதுரை மாவட்டம் மேலூர் கோகிலா. அவர் இந்த மாதம் செப்டம்பர் 9 திங்கட்கிழமை அன்று 9 வீசிய கொடைத்தென்றல் நிகழ்ச்சி குறித்து தனது பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருந்தார். அன்றைய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தவத்திரு சங்கரதாச சுவாமிகளின் பிறந்த தின சிறப்பு கொடைத்தென்றலாக வடு என்ற தலைப்பில் நாடகத்தென்றலாக வீசியது. கதையில் நடித்திருந்த அத்தனை கதாபாத்திரங்களும் சிறப்பாக நடித்திருந்தார்கள். நாடகத்தில் மதுவுக்கு அடிமையான தந்தையால் அவருடைய பெண் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றிய கதை அது. தன் பிள்ளையை ஓர் ஆட்சியராக தள்ளி நின்று பார்க்கும் தந்தையின் வடுவாகவும் அமைந்திருந்தது அன்றே நாடகம். நாடகத்தை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருந்தார் மதுரை மாவட்டம் மேலூர் கோகிலா. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை 7
4: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கொடை பண்பலை 100.5.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணி அமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளையோரின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை மாநிலத்தில் ஆளும் தாவிக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும், மாநில அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பாதுகாப்பு துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77th நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளின் பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதிப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில்

இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து

கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதளப் பதிவில், மன உறுதியோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இளமை பேசுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேர்களே, நம்ம மாணவர்களுக்கு சிறப்பான வணக்கம். பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் ரொம்பவே சுறுசுறுப்பாக பேசி விளையாட தயாராக இருப்பீங்க. மாணவர்களோட சிந்தனையின் வேகத்துக்கு இப்போ நமக்கோட FM 100.5 நிலைமை பேசுகிறது. ரெண்டு விளையாட்டுகளை தரப்போகுது. ஒன்று பஞ்சதந்திரம், இன்னொன்று தை தை தத்தை. ரெண்டு விளையாட்டுகளை எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு முறை எல்லாருக்கும் நினைவுபடுத்திடுவோம்.

பஞ்சதந்திரம் ஒரு தலைப்பு சார்ந்த அது தொடர்பான அஞ்சு பொருட்கள் அல்லது அஞ்சு விஷயங்களை சொல்கிறது. உதாரணத்துக்கு வண்டிகள்னால் ஏதாவது யோசிங்க, யோசிச்சிட்டிங்களா? சரி, நமக்கு அந்த மிதிவண்டியில் ஆரம்பித்து பேருந்து, ஆட்டோ, ஏன் விமானம் வரைக்கும் சொல்லலாம். அஞ்சு சொன்னாலே நீங்கள் வெற்றியாளர், அதுக்கு மேலே சொன்னாலும் நாங்கள் வரவேற்போம். அடுத்த விளையாட்டு தை தை தத்தை, ஒரே ஓசையுடைய சொற்கள், ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க தானே. அதாவது தட்டு, முட்டு, லட்டு, பொட்டு, கட்டு, சிட்டு, பட்டு, புட்டு, ச, இந்த மாதிரிங்க எவ்வளோ எளிமையாக இருக்குது. வாங்க, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தொலைபேசி எங்கள் சொல்ல போகிறோம். முதல் முறையாக இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பேச வரவங்களுக்கு 0-45-42-24-24-24. மறுபடியும் சொல்லிடுவோமே, 0-45-42-24-24-24. வழக்கமான மாணவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லிடுவோம், 0-45-42-24-24-29. இன்றைக்கி ரெண்டு விளையாட்டுகள், பஞ்சதந்திரம் தை தை தத்தை. உங்களை சந்திக்க வந்து டென் கனிமுத்து. யாருப்பா இது?

0: அது ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.

0: எஃப்எம்இல் எளிமை பேசுகிறது கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு ரெண்டு விளையாட்டுகள் கொடுத்துருக்கோம். எப்பா எவ்வளோ நேரம் தான் சொல்லுவேன், மாணவர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்களே. சரி வாங்க பேசலாம். வணக்கம், யாருங்க?
1: வணக்கம்.
0: யார் அது? மதுரை மாவட்டம் அவனியாபுரத்திலிருந்து
1: செந்தில் கண்ணன்.
0: ஓ செந்தில் கண்ணன், நீங்க தானே? அது உங்களை தான் தேடிட்டு இருக்கோம். என்ன படிக்கிறீங்க?
1: 8th படிக்கிறேன்.
0: எங்க படிக்கிறீங்க? பள்ளிக்கூடத்துல?
1: அவனியாபுரம்.
0: சரி, ரெண்டு விளையாட்டு கொடுத்துருக்கோம். எந்த விளையாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பஞ்சதந்திரம்.
0: எப்படி விளையாடணும் தெரியுமா? சரி உங்களுக்கு எளிமையா கேக்குறேன். நீர்ல மிதக்கக்கூடிய சில பொருட்கள் பேர் சொல்லணும், அதாவது குறைவான அடர்த்தின்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு படிச்சிருப்பீங்களா அறிவியல் படத்துல? அந்த நீர்ல மிதக்கக்கூடிய சில பொருட்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிந்தனையில உதிக்குது சொல்லுங்க.
1: வாழைத்தட்டை. இலை.
0: பேப்பர். அவ்வளவுதான், மூணு சொல்லிட்டீங்க. என்னமா?
1: தேங்காய்.
0: தேங்காய் வெயிட்டு தாங்காம உள்ள போயிருமே. சரி, அப்புறம் என்ன இருக்கும்? காகிதம்லாம் சொல்லலாம் இல்லையா?
1: காகிதம்.
0: நாலு அஞ்சு சொல்லிட்டீங்க. துணி சொல்லலாமா? துணிலாம் மிதக்கும் தானே?

0: நல்லா ஊற வச்சிட்டோம்னா போயிடும். என்னம்மா?
1: ஆ
0: வேற ஏதாவது தோணுதா உங்களுக்கு? இதெல்லாம் மிதக்கும்பா தண்ணி இல்லை அப்படின்னு. ஏன்னா மழை காலம் ஆச்சா, அதனால தான் கேட்டேன்.
1: பிளாஸ்டிக்
0: பிளாஸ்டிக். சரி. அப்புறம் வேற என்னவா இருக்கும்? மரம்லாம் மிதந்து போகும். அத மரக்கட்டை சொன்னீங்க. ஐய், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், அருமை. இதை முதல் முறையாக பேசுறீங்களா? இருந்தாலும் அசத்திட்டீங்க நீங்க, சூப்பர். நன்றிம்மா.
1: நன்றி.
0: எளிமை பேசுகிற நிகழ்ச்சியில் ரெண்டு விளையாட்டுகள் கொடுத்துருக்கோம், பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை அப்படின்னு. வாங்க, யாரை சந்திக்க போகிறோம் கேட்டுருவோமா? ஹலோ, வணக்கம். யார் அது? வந்துட்டீங்க, பேசுங்க.
1: தருண் பாண்டி.
0: தருண், எங்கே போனீங்க? போங்க, உங்களுக்கு தாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்ன படிக்கிறீங்க தருண்?
1: நைன்த்.
0: எங்கே படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்?
1: ஓமேட்டுப்பட்டி.
0: சரி, நீங்கள் எந்த ஊர்?
1: சத்திரப்பட்டி.
0: எந்த மாவட்டம்?
1: விருதுநகர்.
0: சே, உங்க பாரியா டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரு பாரியா. சரி, ரெண்டு விளையாட்டுல உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும் தருணுக்கு?
1: பஞ்சதந்திரம்.
0: எப்படி விளையாடணும் தெரியுமா? சரி பாப்போம். அப்படியா? ஒன்றும் இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி விளையாண்டார் இல்லையா செந்தில் கண்ணன், ஒரு அஞ்சு பொருட்களோட பேர் சொன்னார்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு பொருட்களோட பேர் சொல்லணும். ரொம்ப எளிமையாக தான் கேட்குறேன், பயப்படக்கூடாது. மின்சாதன பொருட்கள் நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், நம்ம வெளியே நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போகும்போது பார்த்துருப்போம் இல்லையா, மின்சாதன பொருட்கள் அலுவலகத்தில், பள்ளிக்கூடத்தில், நம்ம போகிற இடங்களில் உங்களுக்கு என்னென்னலாம் தோணும் மின்சாதன பொருட்கள் அப்படின்னா? கரண்ட், ஒயர் கொடுத்து கனெக்ஷன் கொடுப்போம் இல்லையா, அதுதான். என்னம்மா? சரி, மின் விசிறி,
1: டிவி,
0: தொலைக்காட்சி,
1: அடுத்து
0: அடுத்து ரெண்டு சொல்லிட்டனே,
1: மிக்ஸி.
0: மிக்ஸி. சரி, மிக்ஸி மிக்ஸி. சரி, அப்புறம் மிக்ஸி மூணு சொல்லிட்டீங்க.
1: என்னமா?
0: ஃப்ரிட்ஜ். சரி, அப்புறம் குளிர்சாதன பெட்டி. வாஷிங் மிஷின். சரி, துணி துவைக்கிற இயந்திரம் சொல்லிக்கலாம். அப்புறம் அஞ்சு சொல்லிட்டீங்கப்பா, ஏ வெரி குட்பா. இன்னும் நிறைய சொல்லலாமா உங்களுக்கு தோணுதா ஏதாவது சொல்கிறதுக்கு?
1: கரண்ட் அடுப்பு.
0: ஆமாம், ரொம்ப முக்கியம். இப்போது கரண்ட் அடுப்பு, மின் விளக்கு சொல்லலாம். இப்போது மின் அடுப்பு சொன்னீங்க இல்லையா, வானொலி சொல்லலாம், இஸ்திரி பெட்டி, அயன் பாக்ஸு. நீங்கள் எப்படியா பள்ளிக்கூடத்து கிளம்பும்போது வீட்டில் தேடி இருக்கீங்களா, அயன் பாக்ஸ் எங்கே வச்சோம், இன்னும் யூனிஃபார்ம் அயன் பண்ணலையே, எங்கள் அப்பா வைங்க, அம்மா வைங்க, அந்த மாதிரி பரபரப்பாக ஏதாவது தேட அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
1: இருக்கு.
0: அப்போ வந்து வீட்டில் பெரிய பெரிய சம்பவம்லாம் நடக்கும் அப்படி தானே? இல்லை. ஆமாவா? நன்றி மனிச்சில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றின்னு சொன்னேன், நீங்களும் நன்றி சொல்வீங்கன்னு எதிர்பார்க்குறோம்.
1: நன்றி.
0: அவ்வளோதான்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: கொடைக்கானல் பண்புலை 100 பிள்ளை இந்த இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு 2 விளையாட்டுகள், ஒன்னு பஞ்சதந்திரம், இன்னொன்னு தை தை தத்தை. 8:23 வாங்க, யார சந்திக்கிறோம் கேட்கலாமா? வணக்கம். யார் அது? தூக்கமா வருதா மாதேஷ்? எழுப்பி விட்டாங்களா தூங்கின
1: பையனை?
0: ஆ, மாணவர்களாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எவ்வளோ எந்த நேரம்னாலும் துருதுருன்னு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டோம். மாதேஷ் எப்படி? மாதேஷ் எப்படின்னு கேட்டேன், பதிலே வரலையே. எப்படி துருதுருன்னு இருப்பீங்களா பள்ளிக்கூடத்தில்? சரி, அவ்வளோதான். அப்போ தான் நம்ம மற்றவங்க என்ன மாதேஷ் என்னமோ சொல்கிறீங்க. பண்பையில் பேசுறதுனா உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பை ஏற்படுத்துதா? ஓ, முதல் முறையாக பேசுறீங்களா? என்ன கனி, அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட. என் கனி, பயப்படக்கூடாது. நான் பேசுறேன் இல்லையா, அண்ணன் பேசும்போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், எடுத்து நான் விடவா.

0: பேசுறான்னு.
1: ஓ
0: சரி, ஆனா நீங்க முதல் முறை பேசுற மாதிரி தெரியல, ரொம்ப நல்லாவே பேசுறீங்க, கேட்குறவங்களுக்குலாம் தெரியும். சரி, எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? தை தை தத்தையா, பஞ்சதந்திரமா? என்ன அர்த்தம்? நான் எதை எடுத்துக்கிறேன், தை தை தத்தின்னு ஒரு விளையாட்டு இருக்கு, பஞ்சதந்திரம்னு ஒரு விளையாட்டு இருக்கு, உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்?
1: பஞ்சதந்திரம்.
0: சரி, உங்களுக்கான அந்த தலைப்பு, தலைப்புன்னு சொல்ல முடியாது, இப்போ நான் சொல்லக்கூடியதுக்கு ஒரு அஞ்சு பொருட்கள் சொல்லணும். சரியா? அலுவலகம் எடுத்துக்கோங்க. அலுவலகம்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்? என்னம்மா?
1: ஜெராக்ஸ் மிஷின்.
0: ஜெராக்ஸ் மிஷின். அப்புறம்
1: டேபிள்.
0: என்ன?
1: டேபிள்.
0: ஓகே, சரி. என்னது, கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதா? அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சொல்லுங்கள். நாற்காலியெலாம் இருக்கும், மேஜைகள்லாம் இருக்கும். தலைமை ஆசிரியரா? சரி, அலுவலகம். அப்படி வச்சுக்கலாம், நான் தலைமை ஆசிரியர் அறைன்னு கேட்கல. சரி. ஓ ஆமாம், உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்றாங்க அப்படி சொன்னோடனே நம்மளுக்கு தலைமை ஆசிரியர் கூப்பிட்ற மாதிரி தான் நினைவுக்கு வரும், அப்படி தானே? சரி, வேறு? எக்கோ, நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய எக்கோ பயமுறுத்துது. சரிங்க மாதேஷ், அடுத்த முறை நீங்கள் உங்களுக்கு நல்ல இணைப்பு நல்லா இருந்த பாருங்க, நீங்கள் பேசலாம். மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி. வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க? இது எழுமை பேசுகிறது. ஹலோ. இருக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி போகக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் பேசலாம் சொல்லியிருக்கோம். ஆமாம், அற்புதா. யார் வச்சது இந்த பேர்? ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப இனிமையாகவும் இருக்கு. அவங்க பேர், அப்பா பேர், அம்மா பேர்?
2: ஞானவேல் முருகேஸ்வரி.
0: ஞானவேல் முருகேஸ்வரி, பாருங்கப்பா, அதான் அற்புதமாக வச்சிருக்காங்க பேர். என்ன விளையாட்டு விளையாட
2: போறீங்க?
0: என்ன விளையாட்டு விளையாட போறீங்க? அது என்ன ரைமிங் வேர்ட்ஸ்? தை தை தத்தையா? இதான் முதல் முறையாக பேசுறீங்களா? இதான் முதல் முறையாக பேசுறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? அற்புதம் நடந்து அப்படியே தேர் நடந்து வர்றது மாதிரி இருக்குப்பா அப்படின்வாங்க இல்லையா, தேரை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்துவாங்க இல்லையா, பாத்திருக்கீங்களா தேர்
2: திருவிழாவில்?
0: அதுதான் தேர். சொல்லுங்க தாராளமா, நாங்களும் காத்துட்டு இருக்கோம். சாரு, யாரெல்லாம் கேக்குறாங்க? யார் அது பின்னாடி எடுத்து கொடுக்கறது? யாரு? நான் கேட்ட யாருக்கு பதில் வரல.
2: அப்புறம்
0: கூர், மாறு,
2: ஊரு,
0: ஊரு, தெரு. அது எப்படி தேர் வரும்? குறியல் வந்துருச்சுல்ல, தேர் நெடியில் வரணும். எப்படி நீங்கள் சொன்னீங்க, தேரு, பாரு, மோரு, ஊரு, பேரு, யாரு, தாரு, தூர். அங்கே பாருங்க, அவ்வளோ சிரிப்பு சந்தோஷம் பாருங்க. இவ்வளோ வார்த்தைகள் கண்டுபிடிச்சதுக்கே உங்களுக்கு மிகப்பெரிய கைதட்டல் அற்புதா. பக்கத்தில் வேற யாரும் எடுத்து கொடுக்க மாதிரி இருக்கு, அது யார் அது? பேரை சொல்லுங்க, அடுத்த முறை நாங்கள் கவனிச்சுக்கிறோம். சரி பாப்பா, நன்றி.
2: Thank you.

0: கோடை பண்பலை 100.5
1: இப்பொழுது நாம் கேட்கலாம்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: கொடைக்கானல் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு நடந்திருக்கும். என்ன விஷயம்னா, நம்ம வந்து ஒரு ஆவணத்தில் கையெழுத்து போகிறது 2 விதமாக நடக்கும். ஒன்று, எதுவுமே எழுதாத வெறும் பேப்பரில் கையெழுத்து போடுவோம். இல்லைன்னா எழுதியிருக்கிற ஆவணமாக இருந்தால் கூட அதை படிக்காமலோ அல்லது அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத புரிஞ்சிக்காமலோ நம்ம வந்து கையெழுத்து போட்டுட்டு சிக்கலில் மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம சொல்லிக்கிற சமாதானம்லாம் என்ன தெரியுமா? நம்ம நண்பர் தானே கேட்டார், சொந்தக்கார பையன் முடியாதுன்னு சொன்னால் என்ன ஆகுறது? அப்புறம் அவசரமாக பேங்க்கில் நீட்டினாங்க, படித்து பார்க்க நேரம் இல்லை, வெத்து பேப்பர் தான்ப்பா, ஆனால் அப்புறம் எழுதிப்போம் அதில், அப்புறம் எழுதிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிற பல காரணங்களை நம்பி நம்ம கையெழுத்து போடுவோம். அந்த பேனாவோட மை காயறதுக்கு வந்து சில நொடிகள் போதும், ஆனால் அந்த கையெழுத்து உருவாக்குற அந்த சட்ட சுமை இருக்கே அதை தீர்க்கறதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகும். கையெழுத்துங்கிறது வெறும் வந்து பேரை கிறுக்கிற விஷயம் கிடையாது. அந்த ஆவணத்தில் என்ன எழுதியிருக்கோ, என்ன எழுதுவாங்களோ அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். நாளைக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா, நான் படிக்காம தானே கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி தப்பு

0: தப்பிக்கவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம் தப்பிக்கிறது. அதனால் எதுவுமே படித்து பார்க்காம கையெழுத்து போடாதீங்க, புரிஞ்சிக்காமலும் கையெழுத்து போடாதீங்க. பலரும் நம்ம அசால்ட்டாக செய்கிற விஷயம் என்னென்னா வெற்றுத்தாளில் கையெழுத்து போடுறது. பிளாங்க் பேப்பரில் சைன் பண்ணி கொடுங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆணித்தரமாக முடியாது அப்படின்னு சொல்ல கற்றுக்கங்க. இந்த நிரப்பப்படாத காசோலை, எழுதப்படாத பத்திரம், முழுமையாக எழுதாத ஒப்பந்தம், இதிலெல்லாம் போடுற கையெழுத்து உங்களை நீங்களே ஆபத்தில் தள்ளிக்கிறதுக்கு தான் சமம். அதில் தவறான தொகையோ தவறான விஷயங்களோ சில நிபந்தனைகளோ எழுதப்பட்டால் அதை நீதிமன்றத்தில் பொய்யென்னு நிரூபிக்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி பார்த்தோம், கடன் வாங்கிறதுக்காக அந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதுலேருந்தும் அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியாது. கடன் வாங்குறவருக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு ஜாமீன் கையெழுத்து போடுறவருக்கும் உண்டு அப்படின்னு போன தடவை தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சொத்து பத்திரங்கள் எழுதும்போதும் அந்த நிதானம் இருக்கணும் நமக்கு. கிரய ஒப்பந்தம், இந்த பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லுவோமே, அது பாகப்பிரிவினை பத்திரம், செட்டில்மெண்ட்டு, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வக்கீல் தான் பார்த்துக்கிறாரு. சொந்தக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்க. இந்த காரணமெல்லாம் சொல்லிக்கிட்டு கண்மூடித்தனமாக நம்ம கையெழுத்து போடவே கூடாது. அது என்ன சொத்து, எவ்வளோ மதிப்பு, யார்கிட்டேருந்து யாருக்கு உரிமை போகுது, என்ன உரிமை போகுது, அந்த எழுதி கொடுத்த பத்திரத்தை ரத்துலாம் செய்ய முடியுமா, அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிஞ்சால் மட்டும் அந்த பேனாவை நீங்கள் தொடணும் கையெழுத்து போடுறதுக்கு. சரி, கையெழுத்து போட்டாச்சு, அடுத்து என்ன? நீங்கள் மறக்காமல் எந்த ஆவணத்தில் கையெழுத்து போட்டிங்களோ அதுக்கான நகலை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அந்த ஆவணத்தில் உங்களுக்கு உரிமை இருந்ததோ இல்லையோ கட்டாயமாக நகல் உங்கள்கிட்ட இருக்கணும். கையெழுத்து போட்ட இறுதிப்படுவத்தினுடைய முழு நகலையும் உடனே வாங்கி பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கணும். பண பரிவர்த்தனை நடந்ததுன்னா ரசீது வாங்கி அந்த சான்றுகளையும் தவறாமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அச்சோ, நான் ஏற்கனவே ஏமாந்து கையெழுத்து போட்டனே, இனி ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படின்னு சிலர் கதி கலங்கி இருப்பீங்க. ஆனால் எல்லா நேரத்துலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சில சூழ்நிலைகள் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அதை நிரூபிக்கிறது. மோசடி, மிரட்டல், இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறது, உண்மையை மறைக்கிறது, ஏமாத்துறது, அந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் சட்ட ரீதியான பாதுகாப்புகள் கிடைக்கலாம். ஆனால் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சூழ்நிலையில் தான் இந்த ஆவணங்கள்லாம் எழுதப்பட்டதுன்னு நிரூபிக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். காலம் தாழ்த்தாமல் சம்பந்தப்பட்ட ஆவணங்களோடு தகுந்த சட்ட வல்லுநரை அணுகி நீங்கள் ஆலோசனை பெற வேண்டும். எப்பொழுதுன்னா நீங்கள் கையெழுத்து போட்டீங்க, அதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உடனடியாக அந்த ஆலோசனையை கேட்டு சட்ட நிவாரணங்களை நீங்கள் உடனே தேடிக்கணும். நாலு விஷயம் ஒன்று படித்து பாருங்கள், முழுமையாக அதை புரிஞ்சுக்கங்க, அதுக்கு பிறகு கையெழுத்து போடுங்க. அந்த கையெழுத்தினுடைய நகலை பத்திரமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நொடியில் போடுற கையெழுத்து பல தலைமுறைக்கான நிம்மதியையும் பொருளாதார சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடும். உங்கள் கையெழுத்து என்பது வெறும் எழுத்தல்ல, உங்கள் பொறுப்பின் அடையாளம். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101. மின்னஞ்சல் முகவரி kodaifm@gmail.com. கட்செவி இலக்கம் 94-86-28-24-24.
3: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18-20 நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200+ பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
4: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடி நினைக்கிற ஒரு சின்ன மண்டாடி ஆகணும்.
5: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
6: கோடை FM-இல் இளமை பேசுகிறது கேட்டுட்டு இன்னைக்கு ரெண்டு விளையாட்டுகள், பஞ்சதந்திரம், தைத்தே தத்தை அப்படின்னு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான நிகழ்ச்சி.

0: இது முதல் முறையா பேச வரீங்கன்னா உங்களுக்கு 0 45 42 24 24 24 இருக்கு. இப்போ யார சந்திக்க போறோம்? வணக்கம், யார் அது?
1: வணக்கம்.
0: யார் அது?
1: தூத்துக்குடி மாவட்டம் பெரியசாம்பரத்துல இருந்து கார்த்திகா பேசுறேன்.
0: கார்த்திகா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: வீட்டுல
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோம். நீங்களும் இப்பதான் தூங்கி எந்திருக்கிறீங்களா? பாவம், சனி ஞாயிறும் தூங்கலாம் விட மாட்டாங்களாமா? ஆமா, வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா? காலாண்டு தேர்வு நடந்துட்டு இருக்கா?
1: ஆமா.
0: சரி, இங்க பாருங்க, காலாண்டு தேர்வு நடந்துட்டு இருக்கான்னு உடனே கோவமா பதில் வருது. கார்த்திகா, ரெண்டு விளையாட்டு இருக்கு, எந்த விளையாட்டு வேணும் உங்களுக்கு? தை தை
1: தை தை.
0: அப்படியா? சரி, உங்களுக்கான அந்த சொல் வந்து மரம். மரம்,
1: மரமா?
0: ஆமா, மரம் தான். வீட்டுல மரம் இருக்கா?
1: இருக்கு.
0: எத்தனை மரங்கள் இருக்கு? அதுக்கெல்லாம் யார் தண்ணி ஊற்றுவா? கார்த்தியா தான் ஊற்றுவாங்களா?
1: அக்கா தான் ஊற்றுவா.
0: நீங்கள்? வேடிக்கை பார்ப்பேன், வேலை வாங்குவேன். அதான் வேலை வாங்குவோம் நாங்கள். ஏய், அந்த இதுக்கு ஊத்து, இந்த செடிக்கு ஊத்து, அந்த கண்டுக்கு ஊத்து, அந்த மரத்துக்கு ஊத்துன்னு வேலை தான் வாங்குவோம். அப்படி தானே கார்த்திகா? அதுக்கும் ஒரு திறமை வேணும் தெரியுமா? சரி, எந்த விளையாட்டு? தை தை தத்தின்னு சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. மரத்துக்கு
1: தரம்.
0: தரம்,
1: நிறம்.
0: நிறம், அது பெரிய ரா வரும், இருந்தாலும் நம்ம குட்டி ராவா மாத்திக்கலாம்.
1: கரம்.
0: கரம், அருமை. மரம், தரம், கரம்,
1: தரம்,
0: வரம்,
1: சரம்,
0: பரம், என்ன இது? அப்புறம்
1: வரம்.
0: வரம் சொல்லியாச்சு. சிரம் சொன்னீங்களா? எடுத்துக்கலாம், சிரம் எடுத்துக்கலாம். அப்புறம் பேருந்துகள்லாம் படிச்சிருப்பீங்களே, கரம், சிரம், புறம், நீட்டாது. உரம் சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் சுரம் சொல்லலாமா? சே, சொல்லலாங்க, நீங்கள் நிறையா வச்சுக்கோங்க. அப்படித்தனமா? ரொம்ப நன்றி. இதான் முதல் முறையாக பேசுகிறீங்களா? நிறைய முறை பேசியிருக்கீங்க. அந்த மிரட்டல் தெரியுது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிற

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 இளமை பேசுகிறது கேட்டுருக்கோம். 8:53 இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க இருக்கு, வந்து பேசுறங்க. வணக்கம், யாரு பேச வந்திருக்கிறது? இந்த தொந்தரவு இருக்கே. வணக்கம், யாரு பேச வந்துட்டீங்க? பேரை சொல்லுங்க. காவியா? அடடா, பக்கத்துல இருந்து மிரட்டுறாங்களா? பேசி பாருங்க அப்படின்னு. அண்ணன்கிட்ட மட்டும் பேசுங்க, யாருக்குமே கேட்காது. நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசிக்கலாம். ஆ, அதுக்காக சரின்னு சொல்கிறாங்களாம் பாருங்களேன். சரி, நானே சொல்லிக்கிறேன். நீங்கள் எந்த ஊர் காவியா? இப்படிலாம் இருந்தால் ஏமாத்திடுவாங்க நம்மளை உலகத்தில், தெரியுமா? இல்லை, எங்கிட்ட பேசும்போது தான் காவியா இப்படியா, இல்லை வீட்டில் பள்ளிக்கூடத்துலலாம் அரட்டை பயங்கரமாக இருக்குமா? நாங்கள் விசாரித்த வரைக்கும் காவியா ரொம்ப நல்லா பேசுவாங்க கேள்விப்பட்டோம். எப்படிலாம் பேச வைக்கிறோம் பாருங்கள் மாணவர்களை. ஹலோ காவியா, எங்க இருந்து பேசுறீங்க காவியா? எங்க?

0: அடடா, நாங்கள் பாவம் இல்லையா? அண்ணன் ரொம்ப பாவம், பசிக்குது இந்த நேரத்தில் வேற. இவ்வளோ அமைதியாக பேசுகிறீங்கன்னா எங்களுக்கு எப்படி கேட்கும்? ம், ஊரில் மழையா? மழை பெய்யுதா? மழை பெய்யுதா? ஆடுறடா. சரி சரி, கவனமாக இருக்கணும். ஆ, இரவு நேரங்களும் அங்கிட்டு கொண்டு சுத்தக்கூடாது. என்ன கவியா, நம்ம விளையாட்டை மறந்துட்டோமே. சரி, நாங்கள் தைத்தை தத்தை பஞ்சதந்திரம் ரெண்டு விளையாட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்? முதல்ல உங்கள் ஊரை சொல்லுங்கள் கவியா. பழனியா? போங்க, அழகியா வருது. சரி, எந்த விளையாட்டு வேணும்? சரி, உங்களுக்கு வந்து இப்போ தீபாவளி வரப்போகுது, அதனால் தீபாவளி ஆஃபர், தீபாவளி சலுகை உங்களுக்கு. தைத்தை தத்தை விளையாடுங்க. உங்களுக்கான அந்த எழுத்து, எழுத்துன்னு சொல்லக்கூடாது இல்லையா, கண்ணி பயந்துருவாங்க. அந்த சொல் வந்து கண். கண் அப்படின்றது சம்மந்தமாக அப்படியே அதோடய ரைமிங் வேர்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அப்பா, குரல் வந்துருச்சு, குரல் வந்துருச்சு, இருள் விலகிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. ஆ, கண், மண், சே, நான் மட்டும் பக்கத்தில் இருந்தேன்னா காவிய வீட்டுக்கே போய் சொல்லுமா அப்படின்னு கேட்டுருவேன். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், சாப்பிட்லையா? சரி பாப்பா, பரவாயில்ல. காவியா வந்து நம்மளை சோதிக்க வந்திருக்காங்க. என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கிறவங்க யாராக இருப்பாங்க, வாங்க பாப்போம் அப்படின்னு. நன்றி காவியா, அடுத்த முறை நீங்கள் முயற்சி பண்ணி பேசுங்க. ஆ, நல்லா பேசுங்க. அப்பா சரிம்மா, நன்றி. ஹலோ.
1: ஹலோ.
0: ஆ, சரிங்க பாப்பா, இன்றைக்கி எல்லோரும் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கீங்க. எனக்கும் நேரமாகிடுச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் இது. ம், நன்றி. நன்றி சொல்ல மாட்டுறாங்களே.

இது வரைக்கும் எல்லாமே பேசுகிறது நிகழ்ச்சியில் எவ்வளோ அருமையாக நம்ம மாணவர்கள் பேசுனாங்க, விளையாடுனாங்க, அவங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அள்ளி கொடுத்துருவோம். நன்றி எல்லாருக்கும்.

0: உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது
1: கடலும் வானும் கன்னி தமிழும் எல்லோருக்கும் பொது. மன்னனே, இந்த தன்னலம் பிடித்த புலவர்களிடம் எனக்காக வேண்டியது ஒன்றும் இல்லை. இதோ பொற்றாமரை பொங்கச் செய்கின்றேன், சங்கப் பலகை வரவழைக்கின்றேன், அதில் வள்ளுவர் குரலை வைப்போம். புலவர்களுக்கெல்லாம் புலவனாகிய அந்த வெள்ளியம்பல கூத்தன் என்னதான் சொல்லுகிறான் என்று பார்ப்போம்.
0: கொடுமுடி கோகிலம்.
2: மகாதேவ், மகாதேவா, முருகா, நீ இப்போது அம்மையப்பனோடு காட்சி தருவது மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இதை விடுத்து தனியாக நின்றாயே, எங்கே நான் எழுதிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாட்டுக்கு உயிரில்லாமல் போய்விடுவோ என்று எண்ணினேன். அதற்கு உயிர் கொடுத்த வேலவா, உன்னை என் மனமாற வாழ்த்துகிறேன்.
3: தமிழ் மூதாட்டியே, தரணியெல்லாம் ஒழிக்கு தனிப்பெரும் தொண்டு செய்த தன்னளவற்ற தாயே, தமிழே, தமிழின் அமுதமே, வாழ்க உன் தொண்டு. உலகில் நல்லறம் அல்லாதது என்ன?
2: இல்லறம் அல்லது நல்லறம் என்று.
4: நன்று புகந்தனே, நன்று என்பது என்ன?
2: ஆலயம் தொழுவது சாலம் நன்று.
3: அபாயம் நீங்க ஒரு வழி சொல்.
2: சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே.
4: உலகில் அனைத்தும் கற்றது யார்?
2: தேவி, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு.
3: எம்மை பாடிய நூல்களை வரிசைப்படுத்தி யாவரும் உணரும்படி சொல்.
2: தேவர் குறளும், திருநான்மறை முடிவும், மூவர் தமிழும் முனிமொழியும், கோவை திருவாசகமும், திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர்.

0: பேருடன் கெடுவது
1: ஊருடன் பகிக்கில்
2: கண்ணன போற்றுவது
1: எண்ணும் எழுத்தும்
3: இனி நீ வேண்டுவது
1: பிறவாமை வேண்டும்
2: மீண்டும் பிறந்தால்
1: ஐயனே உன்னை என்றும் மறவாமை வேண்டும்.
2: மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி.
4: கொடுமுடி கோகிலம் தமிழிசை ஆன்மீகம் நாடகம் அரசியல் திரைப்படங்கள் என பல துறைகளில் புகழ் ஈட்டியவர் இவர். நான் சொல்வது யார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இந்த பாடலுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.
2: அவ்வையே சொற்றமிழால் எம்மை பாடுகிறேன்.

0: ஆஹா, அவ்வையே, உனது தமிழும் சுவையும் குரலும் இனிமையும் சொல்லும் பொருளும் கருத்தின் ஆழமும் கண்டு களிப்படைந்தோம். வாழ்கனின் புலம்.
1: அவ்வையே, 1, 2, 3, 4, 5, 6 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. 1

பாடல் பாடி அதன் மூலம் கிடைத்த வருவாயில் தன் குடும்பத்தை நடத்தி வந்ததாகவும், அந்த நேரத்தில் நடேசையர் என்பவர் இவரது பாடும் திறமையை கண்டு இவரை ஒரு நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டதாகவும் ஒரு பேட்டியில் சுந்தராம்பாள் தெரிவித்திருந்தார். மேலும் பாலாம்பாளுக்கு அறிமுகமான கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ற போலீஸ் அதிகாரி சுந்தராம்பாளின் திறமையை கண்டு நாடக கலைஞர்களில் ஒருவரான பி.எஸ். வேறு நாயருக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார்.

நேச நேயங்களே, கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள், ஆம் கே பி சுந்தராம்பாள், 1908 அக்டோபர் மாதம் 11 தமிழகத்தின் ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடியில் பிறந்தவர் இவர். இவரது தந்தையார் கிருஷ்ணசாமி, தாயார் பாலாம்பாள். கே பி சுந்தரம்பாளுக்கு கனக சபாபதி என்ற சகோதரரும் சுப்பம்மாள் என்ற சகோதரியும் இருந்தனர். இளம் வயதிலேயே தந்தையை இழந்தவர் கே பி சுந்தரம்பாள். அதன் பிறகு கே பி சுந்தரம்பாள் அவர்களின் தாயார் அவருடைய சகோதரர் ஆதரவால் குடும்பத்தை நடத்தி வந்தார். கே பி சுந்தரம்பாள் கொடுமுடி லண்டன் மிஷின் பள்ளியில் கல்வி கற்றார். குடும்ப வறுமை நிலை காரணமாக இவர் ரயில்களில்

0: மொழி சொல்லுவேன்.
1: வேலு நாயர் ராஜாமணி அம்மாள் நாடகக் குழுவினர் நல்ல தங்காள் நாடகம் நடத்த கரூருக்கு வந்திருந்தனர். அந்த நாடகத்தில் நல்ல தங்காளின் மூத்த பிள்ளையான ஞானசேகரன் வேடத்தை சுந்தராம்பாள் ஏற்று ஆண் வேடத்தில் நடித்தார். பசிக்குது வயிறு பசிக்குது என்ற பாட்டை மிக அருமையாக பாடி ரசிகர் மனங்களில் இடம் பிடித்திருந்தார் கே பி சுந்தராம்பாள். இதனைத் தொடர்ந்து இவர் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். தனது சொந்த குரலிலேயே அழகான பாடல்களை அருமையாக பாடி நடித்தவர்தான் சுந்தராம்பாள். 1917 கொழும்பு சென்று நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார் கே பி சுந்தராம்பாள். இதனைத் தொடர்ந்து இலங்கையின் பல ஊர்களிலும் இவர் நடித்த நாடகங்கள் அரங்கேறின. 1920 சுந்தராம்பாள் மீண்டும் தமிழகம் திரும்பினார். இவர் வள்ளி திருமணம், நல்ல தங்காள், கோவலன், ஞான சௌந்தரி, பவழக்கொடி போன்ற அக்காலத்தில் பல நாடகங்களில் நடித்து வந்தார்.
2: உலகில் அரியது என்ன?
0: அரியது கேட்கும் வரிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூழ் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது

0: சொல்லியது கேட்டமைக்கு அழகாக தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன?
1: கொடியது கேட்டும் வடிவடி வேலாய் கொடிது கொடிது வரும கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடிது ஆற்றுணா கொடுநோய் அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டில் அதனிலும் கொடிது அவர் கையாரில் உறவுவது தானே.
0: மிக்க மகிழ்ச்சி. சொல்லா தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஒவ்வையே, பெரியது
1: என்ன? பெரியது பெரிது புவனம் பெரிது புவனமும் நான் முகம் படைப்பு நான் முகம் கரியமானந்தியில் வந்தோம் கரியமானோ அணுகெடுத்துதோன் அணிகடலோ குருமுனி எங்கையில் அடக்கும் குருமுனியோ கலசத்து திறந்தோன் கலசமோ புவியில் திருமன் புவியோ அறவிருக்குறுதலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரும் உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம் தொண்டதம் பெருமையை சொல்லவும் பெரிதே.
0: ஔவையே, வானவரும் உனது வாக்கிற் கடுமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன?
1: இனியது காட்டும்.

0: வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் டாடிக்கு வருவான் வருவான் வருவான் வருவான்.
1: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: சுந்தராம்பாள் 1926 மீண்டும் கொழும்பு சென்றார். அக்காலத்தில் கிட்டப்பா தனது குரல் வளத்தால் நடிப்பால் பலரது கவனத்தை பெற்று புகழோடு இருந்து வந்தார். கொழும்பில் சுந்தராம்பாளுடன் இணைந்து கிட்டப்பா நடிக்க ஆரம்பித்தார். 1926 சுந்தராம்பாள் கிட்டப்பா நடித்த வள்ளி திருமணம் நாடகம் அரங்கேறியது.
7: ஞான

பல்வேறு இசை தட்டுக்களில் சுந்தரம்பாள் பாடிய பாடல்கள் பதிவு செய்யப்பட்டு எங்கும் ஒலிக்க தொடங்கின. 1933 அவருடைய கணவர் கிட்டப்பாவின் இறப்பிற்கு பின்னர் நீண்ட காலமாக பொது வாழ்க்கையில்

இருந்து ஒதுங்கி இருந்த சுந்தராம்பாள் 1934 நந்தனார் என்ற நாடகத்தில் மீண்டும் நடிக்க தொடங்கினார். பின்னர் தொடர்ந்து பல நாடகங்களை நடத்தி வந்தார். இவைகளில் பெரும்பாலும் இவர் ஆண் வேடம் தரித்து பெண் வேடத்திற்கு வேறு பெண் நடிகர்களை அமர்த்தியிருந்தார்.

0: இசையின் முகவரி இதயத்தின் முதல் வரி, கோடை பண்பலை 100.5. உங்கள் செவிப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருப்பது 100.5 கோடை பண்பலை.
1: பாட்ட போடுங்க ஜி.
0: நூறு புள்ளி ஐந்து எல்லோரிடமும் எப்போதும். கோடை பண்பலை என்றும் இன்றும் உங்களோடு.

1935 சுந்தரம்பாள் பக்த நந்தனார் என்ற திரைப்படத்தில் நந்தனார் வேடம் ஏற்று நடித்தார். படத்தில் இருந்த 41 பாடல்களில் சுந்தரம்பாள் 19 பாடல்களை பாடியிருந்தார். அடுத்ததாக மணி மேகலை திரைப்படத்தில் நடித்திருந்தார். 1938 படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட்டு 1940 இந்த திரைப்படம் வெளிவந்தது. மணி மேகலை திரைப்படத்தில் 11 பாடல்களை பாடியிருந்தார் கே.பி. சுந்தரம்பாள்.

தொடர்ந்து ஔவையார் என்ற திரைப்படத்தில் ஔவையார் வேடமேற்று நடித்திருந்தார் கே பி சுந்தரம்பாள். இந்த திரைப்படம் 1953 வெளிவந்தது. படத்தில் இருந்த 48 பாடல்களில் சுந்தரம்பாள் 30 பாடல்களை பாடியிருந்தார். இவற்றில் பொறுமை என்னும் நகையணிந்து, கன்னி தமிழ் நாட்டினிலே, வெண்ணிலவே போன்ற பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல்களாக வலம் வந்தன.

1964 ஆண்டு பூம்புகார் திரைப்படம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கவுந்தி அடிகள் பாத்திரத்தை சுந்தராம்பாள் ஏற்று நடித்திருந்தார். அதன் பிறகு 1965 ஆண்டு திருவிளையாடல், 1966 ஆண்டு மகாகவி காளிதாஸ், 1967 ஆண்டு கந்தன் கருணை, அதே ஆண்டில் உயிர்மேல் ஆசை, 69 துணைவன், 72 சக்தி லீலை, 73 காரைக்கால் அம்மையார், அதே ஆண்டில் திருமலை தெய்வம் உள்ளிட்ட 12 படங்களில் சுந்தராம்பாள் தனது சொந்த குரலில் பாடி நடித்திருந்தார்.

தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராசர் ஆட்சி செய்த போது 1958 தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் கே.பி. சுந்தராம்பாள்.

தனது திறமைகளுக்காக எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் கே பி சுந்தரம்பாள். 1966 சென்னை தமிழ் இசை சங்கம் வழங்கிய இசை பேரறிஞர் விருதினை பெற்றார் கே பி சுந்தரம்பாள். 1969 துணைவன் திரைப்படத்திற்காக சிறந்த தேசிய பின்னணி பாடகர் விருதினை பெற்றிருந்தார் கே பி சுந்தரம்பாள். 1970 இந்திய அரசு கே பி சுந்தரம்பாளுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவம் செய்தது.

தமிழ் திரையில் ஔவையாரையும் காரைக்கால் அம்மையாரையும் கவுந்தி அடிகளையும் இன்னும் பழம்பெரும் தமிழ் பெண்பார் புலவர்களை நம் கண்முன் நிறுத்திய கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் என்னும் கே பி சுந்தராம்பாள் 1980 செப்டம்பர் மாதம் 19 நாள் தனது 71 அகவையில் இவ்வுலகை விட்டு நீங்கினார். கே பி சுந்தராம்பாள் அவர்களின் நினைவு அலைகளோடு இதுவரை வான் வழியே ஒலி உலா வந்தது இன்றைய உயிரில் உறைந்தவை. சந்திப்போம் நேசநேயங்களே, சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது. நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.

எழுந்த முழு முதலே புவனம் காக்கும் பெருமாளே, அருளால் உலகை எழுந்தவனை அன்பர் பிணிக்கு அருமருந்தே

0: நேர்களுக்கு இரவு வணக்கம் சொல்லி கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் எந்த மாவட்ட நண்பர்களை சந்திக்க போகுது தெரியுமா? எங்க கண்டுபிடிங்க? குப்பையில்லா நகரம், கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பிறந்த ஊர், தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் ஊர், மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை, சுமையுந்து வண்டிகளின் அதாவது லாரி ட்ரக்குகளின் பாகங்களை கட்டுவதில் புகழ்பெற்ற ஊர், கோழி வளர்ப்பு முட்டை உற்பத்திக்கும் பெயர் போன ஊர், நீங்கள் யோசிச்சது சரிதான். நாமக்கல் மாவட்ட நேர்களுக்கு தான் இன்றைக்கு நினைவே சுகம் வர இருக்குது. மற்ற மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியை கேட்டு பாடல்களை ரசிக்கலாம். நாமக்கல் மாவட்ட நேர்கள் வரலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0 45 42 24 24 24 24, மற்றொரு எண் 0 45 42 24 24 29. முதல் நேயர் வணக்கம். வணக்கம், பேசுங்க
1: ஐயா. இரவு என்ன
0: பாடல் கேட்கலாம் கமலருக்கா?
1: ஒரே கீதம் சங்கீத மேகம் அந்த பாடு போடுங்க. எங்க மாவட்டத்தை பத்தி சிறப்பா சொன்னீங்க. அதே மாதிரி 8 மணிக்கும் 6 மணிக்கும் போட்ட நீங்க இரண்டு நிகழ்ச்சிகள் அருமையா இருந்தீங்க. உங்களுக்கு நன்றிகள்.

0: பாடும் நிலா சங்கீத மேகம் இரண்டும் சங்கமிக்கும் நம்ம கோடை எஃப்எம்மின் நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வந்துட்டு இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: நாமக்கல் முத்துச்சாமி பேசுறேன் சார்.
0: நாமக்கல் எங்கெங்க முத்துச்சாமி?
1: ஆமா சார்,
0: நாமக்கல் எங்கன்னு
1: கேட்டேன். கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கேன்
0: சார். என்ன பாடல் கேட்கலாங்க
1: சார்? மௌன கீதங்கள் படத்திலிருந்து மூக்குத்தி பூமேலே.
0: அப்படியா, கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 பல கடைகளில் பலரோட பாக்கெட்டின் அலைபேசியில் ஒழிச்சிட்டு இருக்கோம். காதோரம் இசை பாடும் நினைவு சுகம் நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க?
1: பரமத்தி வேலூர்ல இருந்து அம்சவேணி தான சார் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்கக்கா? அம்சவேணி அக்கா,
1: வள்ளி படத்துல இருந்து என்னுள்ளே என்னுள்ளே.
0: என்னங்க? சரிங்க, நன்றிங்கக்கா, கேளுங்க.
1: ஆ ஆ சார்.

0: ஏழிசையின் ரிங்கர் குயில், பாடகி சொர்ணலதா அவர்களின் குரலில் உசிரில் கலக்கும் பாடல் கேட்டோம். நமக்கோடைய எஃப்எம்இல் நேரம் இரவு 10:19. இது நாமக்கல் மாவட்ட நேர்களுக்கான நினைவே சுகம். வணக்கம், யாருங்க?
1: வணக்கம் ஐயா,
0: பேசுங்க.
1: ராசிபுரம் மட்டும் சின்னக்காக்காவரின் கிராமத்தில் இருந்து திருப்பதி பேசுகிறேன் ஐயா.
0: அப்பா, இந்த இரவு வேலையிலும் சுறுசுறுப்பா இருக்கீங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: படத்தின் பெயர் பாட்டு சொல்லி தட்டாதே, பாடல் வரிகள் வண்ணத்து பூச்சி வயசன்னா ஆச்சு.
0: ஆகா, கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றி.

0: கொடைக்கானல் எஃப்எம்எல் நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்கு. இப்போது நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம், யாருங்க?
1: இரவு வணக்கம்.
0: வணக்கம்க்கா, யார் பேசுகிறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் நடந்தே புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்க்கா. என்ன பாடல் வச்சிருக்கீங்க சிவகாமி அக்கா?
1: கோபுர வாசலை படத்துல இருந்து தாலாட்டும் பூங்காற்று நானல்ல வாங்குற பாட்டு.
0: ஜானகி அம்மாவோட ஹம்மிங் தொடங்கட்டும், கேட்கலாமா?
1: கேட்கலாம்ப்பா.
0: நன்றிமா.

0: நம்மளோட தோழன் தோழியாக இருக்கும் கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களை சந்திச்சுட்டு இருக்கு. வணக்கம், இப்போ யார் பேச வந்திருக்கீங்க?
1: ஹலோ அண்ணா, வணக்கம்.
0: யாருங்க தங்கச்சி?
1: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல இருந்து ஆர்த்தி பேசுறேன்.
0: வாங்க ஆர்த்தி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அண்ணா, இருவர் படத்துல இருந்து நறுமுகையின் அறுமுகை.
0: 90s கிட்ஸா 2K கிட்ஸா நீங்க?
1: அண்ணா 2K கிட்ஸ்ல தான் பிறந்தேன். அண்ணா 90s
0: பாட்டுலாம் இல்ல, இப்படியும் ரசிக்கிறாங்களே அப்படிங்கறத கேட்டேன். நன்றிமா.
1: ஓகேங்கண்ணா.

0: பாடலை ஒன்ஸ் மோர் கேட்க முடியாது இல்லையா? கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களை சந்திச்சுட்டு இருக்கு. வணக்கம், யாருங்க பேச வந்திருக்கீங்க?
1: வணக்கம், பரமச்சிவன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க வெங்கடேஷ்?
1: காதல் ஓவியம் படத்திலிருந்து கசங்கீத ஜாதி முல்லை, அந்த பாட்டு வேணும்.
0: கொடுத்துடலாங்க. என்னது கிளாசிக்கல் பாடல்களா வர ஆரம்பிச்சிருச்சு.

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: ஸ்வரங்களும் ஜதிகளும் சேர்ந்த பாடல்கள் இப்போது ரொம்பவே அரிதான ஒன்றாக இருக்கு இல்லையா? ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. வணக்கம், இது நினைவே சுகம் நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்கிறீங்க சார்.
0: நல்லமாக இருக்கோங்க.
1: நாமக்கல் மாவட்டம் தேடர்பாளையம் பாலமுருகன் பேசுகிறேன் சார்.
0: ம், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: படம் வந்து தர்மயுத்தம், பாடல் ஆகாத கங்கை.
0: என்னங்க, பயங்கர ரசனைவாதிகளாக இருப்பீங்க போல நாமக்கல் மாவட்டம்.
1: நன்றி சார், நன்றி சார்.

0: இந்த மாதிரியான பாட்டுகள் இல்லைன்னா இரவு பொழுதே நகரம் சிரமப்படும் போல இல்லையா? அப்போது நாமெல்லாம் என்ன ஆகிறது? கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு நாமக்கல் மாவட்ட நேயர்களை சந்திச்சிட்ருக்கு. நேரம் 10:48. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுகிறீங்க?
1: நாமக்கல் சின்னமணலி முருகேசன்.
0: சின்னமணலி முருகேசன்.
1: ஆமாம் ஐயா.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: கடல் மீன்கள் படத்தில் தாளாட்டுதே வாணம்.
0: ஆஹா, கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றி.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். நாளைக்கு நினைவே சுகம் கூட நாமக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம் தாங்க. நல்லா யோசிங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: தேனிலும் இனிய செங்கருமான கோடை பண்பலை நாமக்கல் மாவட்டம் கரும்பு முருகன்.
0: கரும்பு மாதிரி இனிப்பா பேசுறீங்க. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: அரண்மனை கிளைங்கிற படத்துலங்க ஒரு அழகான அருமையான பாடல். அந்த பாடல்
0: கேட்கலாங்க. நன்றி
1: நன்றி.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சி வரக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பரம்பரைவாளையத்திலிருந்து வரதராஜ்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க வரதராஜன்?
1: அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து
0: கேட்டீங்க, கொடுக்கலாங்க. நன்றி.

பாட வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளை.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசல் வந்த தந்தலுக்கும் ஜே.
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.

பகலின் பரபரப்பு ஓய்ந்து இரவு மெல்ல கண் திறக்கும் நேரத்தில் வானம் முழுக்க நட்சத்திரங்கள் பூத்து மனதிற்குள் மறைந்திருக்கும் நினைவுகள் மீண்டும் கதவு திறக்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

பண்ணை பண்பலையில் நாளை அரங்கேறி காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 9 மணிக்கு வானவில் பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுகள் என்ற வண்ணத்தோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் உடற்கல்வித்துறை இயக்குனர் முனைவர் எஸ் சுரளி முருகானந்தம் அவர்கள். பிற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை செப்புகு செந்தமிழாக, இரவு 8 மணிக்கு பள்ளிக்கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது, இரவு 10 மணிக்கு நினைவுகளை சுகமாக்க, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம். இவையாவும் நாளை உலாவர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை உங்கள் கோடை பண்பலை 100.5.

நேரம் இரவு 11:31. இன்னிசை கீதங்களால் இரவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 இரவு சிறகு.

இன்றைய இரவை இசையோடு அழகாக்கி நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மழை 100.5 இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 11 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

0: கோடை பன்மலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள், மாலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஆலய உலா, 6:30 கேட்கலாம் AK தங்க மாளிகை திண்டுக்கலின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தலின் நேரம், காலை 7 மணிக்கு கேட்கலாம் சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியாரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக வளம் வர காத்திருக்கிறது, 8:05 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 கேட்கலாம் சைபாலின் இன்றொரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், வானவிலின் தலைப்பு பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுக்கள், சிறப்பு விருந்தினர் உடற்கல்வியியல் துறை இயக்குனர் முனைவர் எஸ் சுருளி முருகானந்தன் அவர்கள், 9:30 AK தங்க மாளிகை திண்டுக்கலின் வானவில், காலை 10 மணிக்கு பன்மலை வானவில் இந்தியாவின் வியத்தகு இந்தியா, 11 மணிக்கும் கேட்கலாம் பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு AK தங்க மாளிகை திண்டுக்கல்லின் இல்லம் தேடி வரும் பண்பலை, 12:55 கேட்கலாம் ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு கேட்கலாம் டோல் தமா கத்தூல், 3 மணிக்கு உயிரெழுத்து, மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் சுந்தரேசன் அவர்களின் தெரிவில், 3:40 கேட்கலாம் பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை செப்புக செந்தமிழாக, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் செப்புக செந்தமிழ், மாலை 5 மணிக்கு இடைக்கால பாடல்களுடன் இசைக்க இருக்கிறது சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 கேட்கலாம் நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:05 பூமெக்ஸ் பனியங்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள், 7:00 நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு வளம் வர காத்திருக்கிறது தங்கள் அன்புடன், 7:55 சேவை செய்திகள், 8:00 பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் வளம் வர காத்திருக்கிறது இளமை பேசுகிறது, 8:25 கேட்கலாம் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள், 8:30 கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் Farm 360, 9:00 கொடை தென்றல், வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள காமராஜபுரத்தில் வாழும் பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கின்றோம், உடன் உரையாடுகிறார்கள் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ராஜா அவர்கள், உடன் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள், 10:00 பழைய இடைக்கால பாடல்களுடன் நினைவே சுகம், நாளைய நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 கேட்கலாம் இடைவிடாத இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு, இவையாவும் கோடை பன்மலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதுப்பு அழிதல் குரல் எண் 1175.

0: எனக்கு கடலை விட பெரிதான காமத் துன்பத்தை செய்துவிட்டு இமை மூடி தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன என் கண்கள். குறள் எண் 1175 அதிகாரம் கண்புது பழிதல்.
1: படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என் கண்.
0: எனக்கு கடலை விட பெரிதான காமத் துன்பத்தை செய்துவிட்டு இமை மூடி தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன என் கண்கள். குறள் எண் 1175 அதிகாரம் கண்புதுப்படி.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 4:51 தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள்

0: 101.2 MHz-லும் மற்ற மாவட்ட நேயர்கள் நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz-லும் கேட்டு ரசிக்கலாம். பண்பலையோடு இணைந்து பயணித்த நம் நேச உறவுகளுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறோம். ஜெய்.
1: காமனோய் செய்த என் கண்,
2: எனக்கு கடலை விட பெரிதான காம துன்பத்தை செய்துவிட்டு இமை மூடி தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன என் கண்கள். குறள் எண் 1175 அதிகாரம் கண்புது பழிதல்.
1: படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமனோய் செய்த என் கண்,
2: எனக்கு கடலை விட பெரிதான காம துன்பத்தை செய்துவிட்டு இமை மூடி தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன என் கண்கள். குறள் எண் 1175 அதிகாரம் கண்புதுப்படி.
0: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 4:51 தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz-லும் மற்ற மாவட்ட நேயர்கள் நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz-லும் கேட்டு ரசிக்கலாம். பண்பலையோடு இணைந்து பயணித்த நம் நேச உறவுகளுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

தொடர்ந்துள்ள இந்த இனிய பொழுது அனைவருக்கும் அனைத்து இன்பத்தையும் தந்திடவும், அனைவரின் பயணமும் பணிகளும் சிறக்கவும் வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ அன்போடு அழைக்கின்றோம். இன்று சகவரிடம் 1948 பாத்ர 29 பராபவ புரட்டாசி திங்கள் 3 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 2026 செப்டம்பர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை.

தேர்ந்தெடுத்த பாக்களால் தெவிட்டாத இசை பூக்களால் அதிகாலை வேளையில் அங்கமெல்லாம் சிலிர்க்க கோடை பண்பலை 100.5 இது அருள் மாலை.

வழி தெரியாமல் நிற்கும் கால்களுக்கு வழிகாட்டிடும் மொழியாய் கண்ணீரை துடைத்து கவலைகளை அகற்றி அன்பின் மொழி பேசும் இறைமையின் புகழை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 அருள் மாலை.

இறைமணம் கமலும் இன்னிசை பூக்களோடு இனிய காலையை இறைவனின் துதியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.